அன்பின் வாழ்த்துகள் சமசிச்சார நிகழ்ச்சி உடந்திருக்கிறோம். ஏராளமான உறவுகளும் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம். ஸ்ரீ ஸ்ரூபி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம் சொல்லி பரிந்துரையிலிருந்து

0: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு மே மாதம் 31 திகதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 8:52 மணி முதல் 10:22 மணி வரை. யமகண்டம் காலை 11:52 மணி முதல் 1:22 மணி வரை. ராகு காலம் காலை 4:22 மணி முதல் 5:52 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் சிந்தனை, ரிஷபம் பரிவு, மிதுனம் யோகம், கடகம் கவனம், சிம்மம் கீர்த்தி, கன்னி பொறுமை, துலாம் பயம், விருச்சிகம் ஆதரவு, தனுசு இன்பம், மகரம் நற்சொல், கும்பம் சிக்கல், மீனம் நன்மை. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் சிந்தனை, ரிஷபம் பரிவு, மிதுனம் யோகம், கடகம் கவனம், சிம்மம் கீர்த்தி, கன்னி பொறுமை, துலாம் பயம், விருச்சிகம் ஆதரவு, தனுசு இன்பம், மகரம் நற்சொல், கும்பம் சிக்கல், மீனம் நன்மை. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

102.2 அலைவரிசையில் வசந்தத்தின் சந்த ஸ்டார் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். ஏராளமான உறவுகளும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய் அன்பான காலை நேரம் வணிக்கம். நானும் சந்த ஸ்டார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். அன்பான உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் சொல்லில் இருந்துள்ள ஏஜென்ட் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேரம் வணக்கம் சொல்லி நிர்மலா பாலா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. காலை வணக்கம் சொல்லி சுரேஷ் நாவட்காண்டிலிருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேரம் வணக்கம். எப்படி சுகம் உங்களுக்கும் முழுநூல் நேயர்களுக்கும்? இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் சொல்லி சங்கானியிலிருந்து கனகரத்னம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் ஹாய் ஸ்ரூபி அக்கா, அன்பான காலை நேரு வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி பண்டர்வளை வினோதன், வினோ, லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஷ் ஆகியோரையும் நிகழ்ச்சி நடத்திக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் திருச்சி மாமல்லசாமி பெரியார் நகர், கிருஷ்ண கோவிந்தசாமி, கலைச்செல்வி, மிதுன் ஆகியோரையும் இணைத்துக் கொண்டு இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு இணைகிறேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்க சொல்லி பலாங்குடையிலிருந்து வலமை போன்ற அவனாசி வைஜெயந்தி மாலா நிகழ்ச்சி இருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சிஸ்டர், நலமா நல்வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு சொல்லி மாளிகவத்து சந்திர குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சி இருக்கிறாங்க. மற்றும் ஹாய் சகோதரி, அன்பான வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி மாத்தளை வாரியப்பள்ளியிலிருந்து நீலமேகம் தேவி நிகழ்ச்சி இருக்கிறாங்க.

0: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் செய்தி.
1: வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகவும் 102.6 102.8 அலைவரிசை நூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று மே மாதம் 31 தேதி தேசிய நாளிதழ்கள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக வெளியாகியிருப்பது, அட்டமஸ்தானாதிபதி பதவியிலிருந்து ஹேமரத்ன தேரர் அவர்கள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார். தற்காலிகமாக புதிய ஒருவர் அந்த பதவிக்காக நியமிக்கப்பட்டிருப்பதாக நேற்று தினம் அறிவிப்பு வெளியேறுகிறது. மல்வத்து பீடம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்திகளும் விரிவாக நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதேபோல இந்த சிறுவர்களுடைய

துஷ்பிரய வழக்கு தொடர்பானதாக இருந்தது. போலீசாரின் தலையீட்டை குறைத்து அவர்களின் தலையீடு இன்றி சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையிடமே அத்தொடர்பான விசாரணை குறித்தான ஒரு கட்டமைப்பு உருவாக்குவதற்கான திட்டங்களும் இப்போது தயாரிக்கப்பட்டு வருவதான ஒரு செய்தி ஒன்றும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல நேற்றைய தினம் நாட்டின் பல பகுதிகளிலும் தற்காலிக மின் தடை ஒன்று ஏற்பட்டது. அது தொடர்பான செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதேபோல பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதே எமது தொலைநோக்கு என்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் தெரிவித்த அந்த கருத்துக்கள் தொடர்பாகவும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதேபோல நியூசிலாந்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதார விடயங்கள் குறித்தும் அதேபோல முதலீடு சம்பந்தமான விடயங்கள் குறித்தும் விசேடமான கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. அமைச்சர் விஜய் தேர தலைமையிலான இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியத்துவம் பெறுகிறது. அது திரும்ப நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல ஐநாவினுடைய முக்கியமான பிரதிநிதியோடு பிரதமர் அவர்கள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்கிறார். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதேபோல அதனையும் தாண்டி இன்னும் முக்கியமான பல செய்திகள் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. எனவே கடந்த 15 மாதங்களில் நகையை அடகு வைத்து வாழ்வாதாரத்தை கொண்டு செல்கிற நிலைமை நாட்டில் அதிகரித்திருப்பதான ஒரு செய்தி ஒன்றும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். அது தொடர்பிலும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த வகையில் முதலாவதாக இன்றைய பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்ற செய்தி வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாக இடம்பிடிக்கிறது. அட்டமஸ்தானாதிபதி பதவியிலிருந்து ஹேமரத்ன தேரர் இடைநிறுத்தம், தற்காலிகமாக ஞான திலக்க நாயக்க தேரர் நியமனம், மல்வத்து பீடம் அறிவிப்பு என்பது பிரதான தலைப்புச் செய்தியாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இன்று தினம் லங்காதி பத்திரிகையிலும் அதனுடன் தொடர்புடைய செய்தி ஒன்று இடம்பெறுகிறது. வினய விரோதி பிக்ஷுன்ட்டு தனுவம் கரண்ண சங்காதிகரணியாக் நாயக்க ஹிமவரன்கேன் வார்த்தா கெந்தவா என்பதாகவும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். 13 வயது சிறுமி மீதான பாலியல் வல்லுறவு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள அனுராதபுரம் அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் அப்பதவியிலிருந்து தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக மல்வத்து பீடம் அறிவித்திருக்கின்றது. அத்துடன் அட்டமஸ்தானத்தின் நிர்வாக பணிகளை தடையின்றி முன்னெடுக்கும் நோக்கில் வடமத்திய மாகாணத்தின் பிரதம சங்கநாயகரும் ருவன்வெளி மகாசாயவின் விகாராதிபதியுமான ஈத்தல வெற்றுநுவே ஞான திலக்க நாயக தேரர் தற்காலிகமாக அட்டமஸ்தானாதிபதியாக நியமிக்க தீர்மானித்திருப்பதாகவும் மல்வத்து பீடம் அறிவித்திருக்கிறது. மல்வத்து மகாநாயக்கர் தேரரின் பணிப்புரையின் பிரகாரம் மல்வத்து பீடத்தின் சங்கசபையினால் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய தீர்மானம் தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு கடிதம் மல்வத்து மகாவிகாரையின் செயலாளர் கலாநிதி பாமுனை சுமங்கட தேரரால் நேற்று தினம் வெளியிடப்பட்டது. குறித்த கடிதத்தில் மேலும் பல விடயங்கள் இங்கு சுட்டிக்காலப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் மகாவிகார வம்சிக சியாமோவாலி மகாநிகாயவின் மல்வத்து மகாவிகாரை பிரிவின் நுவரகலாவிய பிரதான சங்கநாயக பதவியையும் அட்டமஸ்தானாதிபதி பதவியையும் வகிக்கும் அனுராதபுரம் அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்தும் மல்வத்து பீடத்தின் சங்கசபையினால் தீவிர கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இதன்போது சம்பந்தப்பட்ட தரப்பினரை நேரில் அழைத்து சங்கசபையினால் இந்த விவகாரம் தொடர்பாக உண்மைத்தன்மை குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதற்கமைய 2026 ஆம் மாதம் 30ஆம் தேதி கூடிய மல்வத்து பீட சங்க சபையின் தீர்மானத்தின் பிரகாரம் அனுராதபுரம் அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் மீதான நீதிமன்ற நடவடிக்கைகள் முடிவடைந்து அது தொடர்பான இறுதி தீர்ப்பு வரும் வரை சங்கசபைக்கு உரித்தான அதிகாரங்களின் அடிப்படையில் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த நுவரகலாவிய பிரதான சங்கநாயக பதவியை இடைநிறுத்தம் செய்ய தீர்மானிக்கப்பட்டது. மேலும் சங்கசபையின் நிர்வாக பணிப்புரைக்கமைய அட்டமஸ்தான குழுவின் உறுப்பினரான வடமத்திய மாகாணத்தின் பிரதம சங்கநாயக்கர் மற்றும் ருவான்வெளி மகாசாயவின் விகாராதிபதி ஈத்தல வெற்றுநுவே ஞான திலக்க நாயக்க தேரரை அட்டமஸ்தானாதிபதி பதவியின் கடமைகளை தற்காலிகமாக நிறைவேற்றுவதற்காக நியமிக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. நீதித்துறையின் இறுதி தீர்ப்பு வரும் வரை இந்த தற்காலிக ஏற்பாடு அமலில் இருக்கும். இந்த தீர்மானமானது மல்வத்து பீட மகாநாயக்க தேரரின் பணிப்புரைக்கமைய அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவதாக மேலும் தெரிவிக்கப்படுகிறது. அனுராதபுரம் அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஏமரந்த தேரர் மீது 13 வயது சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட
அடிப்படையில் கைது செய்யப்பட்ட அவர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இந்நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வடக்கு கிழக்கு உட்பட பல்வேறு பகுதிகளிலும் சிவில் அமைப்புகளினால் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அத்துடன் அவரை பதவி விலக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். இந்நிலையிலேயே அட்டமஸ்தானாதிபதி பதவியிலிருந்து பல்லேகம ஹேமரத்ன தேரர் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பது அந்த செய்தியாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். அதேபோல் இன்று தினம் லங்கா தீபத்தினுடைய பிரதான தலைப்பிலும் இதுதொடர்பான விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. வினய விரோதி பிக்ஷுன்ட் தடவம் கரான் சங்க அதிகரணையாக நாயக இம்வரன்கின் வார்த்தா கெந்தவா என்பதாக அந்த செய்திக்கு தலை பெற்றுவதை காணலாம். எனவே ஒழுக்க சீரற்று நடந்து கொள்கின்ற அல்லது ஒழுக்கஹீனமாக நடந்து கொள்கின்ற தேரர்களுக்கு எதிராக தராதரம் பாராது தண்டனை வழங்குவதற்கு மற்றும் அதே போல இந்த சங்க நடவடிக்கைகளுடைய ஒழுக்கத்தை பேணுவதற்கான நடவடிக்கைக்காக இந்த பௌத்த தேவாலகம சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் அதே போல இந்த நடவடிக்கைகளை இன்னும் சரியான முறையில் முன்கொண்டு செல்வதற்காகவும் இப்போது பௌத்த விவகார ஆணையாளர் நாயகத்தினால் நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட போகிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த இதற்கான தண்டனை வழங்குவதற்கான நீதிமன்றம் ஒன்றை புறம்பாக அமைப்பதற்காக மகாநாயக தேரர்களிடமிருந்து அறிக்கை ஒன்றும் கோரப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை காலம். எனவே அண்மை காலமாக இந்த பல்லேகம ஹேமரத் தேரர் உள்ளிட்ட சில தேரர்கள் மீதான சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. ஒருபுறம் போதைப் பொருள் கடத்தல் விடயத்தில் 22 தேரர்கள் கைது செய்யப்பட்டார்கள். மறுபுறம் மற்றொரு வழக்கொன்று அண்மையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. சிறுவர் மீதான ஒரு துஷ்பிரதுரமான வழக்கில் தேரருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. இப்போது அட்டமஸ்தானாதிபதி மீதான இவ்வாறான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இவ்வாறு இருக்க இந்த தேரர்களுடைய ஒழுக்க விடயத்தை கவனிப்பதற்கான விடயத்தில் இப்போது அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலம் என்பது பலராலும் சுட்டிக்காட்டப்படுகிறது. அந்த வகையில் தான் இப்போது மகாநாயக தேரர்களும் ஜனாதிபதிக்கு இது தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்து கடிதம் அனுப்பி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கோரியிருந்தார்கள். அண்மையில் இடம்பெற்ற நிகழ்வுடின் போது ஜனாதிபதி அவர்களும் மகாநாயக தேரர்களின் ஆசையோடு இந்த சட்டங்களை திருத்துவதற்கும் குறிப்பாக விகார தேவாலகம சட்டம் அதே போல ஏனைய பௌத்த மதம் சார்ந்திருக்கின்ற விடயங்களை திருத்துவதற்கும் அதற்கு மகாநாயகர்கள் அனுமதியும் கோரியிருந்தால் அடிப்படையில் இப்போது பௌத்த விவகார ஆணையாளர் நாயகமும் காமினி சந்தனத் அவர்களும் இந்த ஒழுக்க சீரற்று நடக்கின்ற தேரர்கள் தொடர்பான விடயங்களை கண்காணிப்பதற்கான சட்ட நடைமுறைகளை அமுல்படுத்துவதற்கு மகாநாயக தேரர்களின் அறிக்கையை கோரியிருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல் இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. மேன்முறை நீதிமன்றம் தெரிவித்த ஒரு தகவல் முக்கியமாக இடம்பெறுகிறது. சிறுவராய பாலியல் வன்கொடுமை நீண்டகால வழுக்களை ஏற்படுத்தும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் தெரிவிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. சிறுபராயத்தில் ஒரு சிறுமி மீது நடத்தப்படும் மிக மோசமான பாலியல் வன்முறையானது அவளுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்துவதோடு நீண்டகால மன ரீதியான பாதிப்புகளையும் உருவாக்கும். வளரும் பருவத்தில் ஏற்படுத்தப்படும் இத்தகைய பாலியல் வன்கொடுமை நீங்கா வடுக்களை அவரிடம் ஏற்படுத்தும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. சிறுமியான பாலியல் வன்கொடுமை தொடர்பான மேன்முறை மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட போதே இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறது. சிறுமிகளின் உடலிலும் உள்ளத்திலும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் இத்தகைய பாலியல் வன்முறை வழக்குகளில் தீர்ப்பை எழுதும்போது பாதிக்கப்பட்டவரின் வயது அந்த சிறுமி கொண்டிருந்த நம்பிக்கையை குலைத்தல் இச்சம்பவத்தால் ஏற்படக்கூடிய நீண்டகால சமூக பாதிப்புகள் என்பன முக்கிய காரணங்களாக கொள்ளப்படும். சிறுபராயம் அவர்களின் நலன்கள் மனிதத்தன்மை கௌரவம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தீர்ப்பு வழங்குவதற்கு நீதிமன்றம் சட்டத்தின் பிரகாரம் கடமை பெற்றுகின்றும் நீதிமன்றம் அறிவித்த விவகாரங்களும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காலம். எனவே மேல்முறை நீதிமன்றம் தொடர்பான வழக்கொன்று விசாரணைக்கு வந்தபோதுதான் அவர்கள் தீர்ப்பை அறிவித்து இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். அதேபோல் இன்றைய தினம் மற்றொரு முக்கியமான தகவலும் இடம்பெறுகிறது. குறிப்பாக இன்றைய தினம் மௌவிய பத்திரிகையிலும் அதே போல ஏனைய பத்திரிகைகளும் தொடர்பான செய்தி ஒன்று வந்திருக்கிறது. மௌவிய பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. லமா ஆரக்ஷணைய போலீசியன் கெலவாய் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்காக போலீசாரிடம் இருந்த விசாரணை பிரிவினை அவரிடமிருந்து கலட்டி எடுத்து அதனை சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையிடமே வைத்துக் கொள்வதற்கான ஒரு நடவடிக்கை ஒன்று இடம்பெறப்போவதாக அரசாங்க தகவல்களை மேற்கோள் காட்டி இன்றைய மௌவிய பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றுவதை காணலாம். குறிப்பாக சிறுவர்கள் தொடர்பாக கிடைக்கின்ற முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணை செய்வதற்கு போலீசாரின் தலையீடு ஒன்று இப்போது இருக்கிறது. எனவே இனிவரும் காலங்களில் போலீசாரின் தலையீடு இன்றி சுயாதீன தேசிய
சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய வகையிலான திருத்தம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அரசாங்க தகவலை மேற்கொள்ளக்கூடிய செய்தி வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த ஹேமரத் தேரருடைய விவகாரத்தில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சார்பாக ஆஜரான திறனிகள் போலீசார் அவருக்கு சார்பாக நடந்து கொள்கிறார்கள் அல்லது போலீசார் இந்த முழுமையான விசாரணைகளை மேற்கொள்ளாது அறிக்கையை சமர்ப்பித்திருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினர். இந்த விவகாரம் அனைத்தும் கவனத்தில் கொண்டு இப்போது இந்த சிறுவர்கள் தொடர்பான முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணை செய்கின்ற போலீசுக்கு இருக்கின்ற தலையீட்டை இல்லாது செய்து தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் ஊடாகவே அதற்கான ஒரு அலகுன்று ஏற்படுத்தப்பட்டு அதனூடாக விசாரணைகளை செய்வதற்கான ஒரு ஏற்பாடு குறித்து அரசாங்க மட்டத்தில் கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக இன்றைய மௌவிய பத்திரிகை அதற்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிறுவர்கள் தொடர்பான விடயங்களை பார்க்கும்போது இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் இன்னும் ஒரு முக்கியமாக சமூகம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். கைபேசிக்காக சண்டை, 10 வயது தங்கையை அடித்து கொன்ற 15 வயது அண்ணன், ஏறாவூரில் பரபரப்பு சம்பவம் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. கைபேசிக்காக சண்டையிட்டு 10 வயது தங்கையை அடித்து கொன்ற 15 வயது அண்ணனை விசாரணையின் பின்னர் தாம் நேற்று கைது செய்திருப்பதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இச்சம்பவம் மட்டக்களப்பு மாவட்டம் ஏறாவூர் போலீஸ் பிரிவுள்ள 5ம் குறிச்சி பகுதியில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த வியாழக்கிழமை 28ம் தேதி பிற்பகல் 3 மணிக்கும் 4 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஏறாவூர் 5ம் குறிச்சி வெற்றிவேல் வீதியில் உள்ள வீடொன்றில் சத்யநாதன் சதீசா என்ற 10 வயது சிறுமி நீர் நிரம்பிய பாத்திரம் ஒன்றுக்குள் முகங்குப்பர விழுந்தவாறு மர்மமான மரணமடைந்திருந்தார். அந்நேரம் வேலை நிமித்தமாக வெளியில் சென்றிருந்த தந்தை வீட்டுக்கு வந்து பார்த்தபோது சிறுமி நீர் நிரம்பிய பாத்திரத்துக்குள் சடலமாக கிடப்பதைக் கண்டு உடனடியாக சிறுமியை ஏறாவூர் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார். எனவே தந்தை வெளியே சென்ற போது வீட்டில் சிறுமியோடு இருந்த மகன் பிரத்யேக வகுப்புக்காக சென்றிருக்கின்றார். தங்கையின் மரணம் பற்றி தந்தை மகனிடம் விசாரித்த போது தனக்கு இதுபற்றி எதுவும் தெரியாது என்று தெரிவித்திருக்கின்றார். எனினும் சிறுவனை நடத்தையில் சந்தேகம் கொண்ட போலீசார் சிறுவனிடம் விசாரணையை தொடர்ந்தனர். அச்சமயம் சிறுவன் நடந்த விடயத்தை போலீசாரிடம் விவரமாக தெரிவித்திருக்கின்றார். அதாவது சிறுவனுக்கும் அவனின் தங்கைக்கும் இடையில் கைபேசி தொடர்பில் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து அவன் சிறுமியை தாக்கியதில் சிறுமி உயிரிழந்திருப்பதாகவும் சிறுவன் போலீசாரிடம் தெரிவித்திருக்கின்றார். சந்தேக நபரான சிறுவனின் இந்த வாக்குமூலத்தை தொடர்ந்து போலீசார் சிறுவனை கைது செய்ததோடு நீதவான் முன்னிலையில் ஆஜராக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். சிறுமியின் சடலம் உடற்கூராய்வு பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குடும்பம் நாட்டில் நிலவிய யுத்த சூழ்நிலை காரணமாக நீண்டகாலமாக இந்தியா தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் அகதிகளாக இருந்து கடந்த பிப்ரவரி மாதமே தந்தை இரு பிள்ளைகளுடன் இலங்கைக்கு ஏறாவூர் திரும்பியிருக்கின்றார். எனவே அதேவேளை தாய் இந்தியா கன்னியாகுமரியில் இருந்து வந்துள்ள நிலையில் மகளின் மரண செய்தி கேட்டு தாய் வெள்ளிக்கிழமை இலங்கை திரும்பி ஏறாவூருக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். சம்பவம் தொடர்பாக ஏறாவூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே சிறுவர்கள் கைகளில் கையடக்க தொலைபேசி வழங்குகின்ற விடயத்தினுடைய அந்த பாரதூர தன்மை இப்போது பெற்றோர்களுக்கு புரிந்திருக்கும். ஏற்கனவே சிறுவர் விவகார அமைச்சர் மகளிர் விவகார அமைச்சராக இருக்கின்ற சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் 16 வயதுக்கும் குறைந்த சிறுவர்களிடம் இந்த கையடக்க தொலைபேசி பயன்பாட்டை முற்றாக இல்லாதொழிப்பதற்கான சட்டம் ஒன்று கொண்டுவரப்பட வேண்டும் என்ற ஒரு அணிதரமான கருத்து ஒன்று முன்வைக்கப்பட்டு அதற்கு சமூகத்தில் பல தரப்பிடமிருந்து எதிர்ப்புகளும் ஆதரவுகளும் வந்திருந்தன. எனவே இப்போது அதற்கான தேவையை உணர்த்துகின்ற ஒரு செய்தி பதிவாகியிருக்கிறது ஏறாவூர் பகுதியில். எனவே சிறுவர்கள் இப்போது கையடக்க தொலைபேசியில் கேம் விளையாடுவது அல்லது பாடல்களை பார்ப்பது ரீல்ஸ் பார்ப்பது என்று அவர்கள் இப்போது அதனை பார்த்து பெற்றோர் பெருமைப்படுவது என்பதான விடயங்கள் இப்போது சமூகத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் தங்களுடைய வேலையை சுகமாக மேற்கொள்வதற்காக பிள்ளைகள் கைகளில் கையடக்க தொலைபேசியை வழங்கிவிட்டு அதில் என்னுடைய பிள்ளை எப்படியெல்லாம் அதில் கேம் விளையாடுகிறார், எப்படியெல்லாம் ஆபரேட் செய்கிறார், என்னுடைய லொக்கை உடைத்து விட்டார், அவருக்கு போனில் எல்லா விடயம் தெரிகிறது, பெருமையாக இருக்கிறது என்று பெற்றோர் சிலாகித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்கள் மிக ஆபத்தான ஒரு பகுதிக்குள் செல்கிறார் என்ற விடயத்தை நீங்கள் அறியாமல் இருந்திருக்க கூடும். எனவே இந்த சம்பவங்கள் எல்லாம் அதனை உணர்த்துகின்றன. சிறுவர்கள் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துவது, அதிலும் 10 வயதுக்கும் 15 வயதுக்கும் குறைவான சிறுவர்கள் சிறுமிகள் இந்த கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துகின்றன, மிகவும் ஆபத்தான ஒரு நிலைமை என்பதாக உலகில் பல்வேறு தரப்பினரும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். பல நாடுகள் கையடக்க தொலைபேசி சிறுவர்கள் பயன்படுத்த தடை வைத்திருக்கிறது. அவ்வாறு இருக்க இலங்கையிலும் அது தொடர்பான விடயங்கள் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தை உறுதிப்படுத்துகிறது. இந்த சிறுவன் கையடக்க தொலைபேசிக்கு அடிமையாக இருந்திருக்கிறார். தங்கையிடமிருந்து கையடக்க தொலைபேசி கிடைக்கவில்லை என்றும் அந்த தங்கையை
அடித்துக் கொள்ளும் அளவுக்கு அவருடைய மனநிலையில் அவ்வளவு தெளிவற்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு மிக முக்கியமாக இந்த கையடக்க தொலைபேசியில் பார்க்கின்ற காட்சிகள், காணொலிகள், திரைப்படங்கள் இவையெல்லாம் காரணமாக அமைந்திருக்கலாம். எனவே இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு சிறுவர்களிடம் கையடக்க தொலைபேசியை வழங்கிவிட்டு அதனூடாக பெருமைப்பட்டுக் கொள்கின்ற பெற்றோர்கள் முக்கியமாக கவனம் எழுதி கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கொடுப்பது கையடக்க தொலைபேசி அல்ல, அவருடைய உயிர்களுக்கான எம்என் அல்லது அவருடைய சிந்தனையை சிதைக்கின்ற ஒரு கருவி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த விடயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். எனவே இவ்வாறு உங்கள் வீடுகளிலும் இந்த சம்பவங்கள் இவ்வாறான கையடக்க தொலைபேசி அதிக அளவு பயன்படுத்துகின்ற சிறுவர்கள் இருந்தால் அவர்கள் தொடர்பில் மிகுந்த கவனம் செலுத்துங்கள் என்பதை சுட்டிக்காடுகின்ற முக்கியமான செய்தி இன்றைய தினம் பத்திரிகையிடம் எடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தற்காலிக மின்தடை ஏற்பட்டது. அது தொடர்பான செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். நாட்டின் பல பகுதிகளிலும் தற்காலிக மின்சார தடை. தேசிய மின்சார கட்டமைப்பில் சமநிலைமையினால் ஏற்பட்ட மின்வெட்டு சில மணித்தியாலங்களில் வளமைக்கு திரும்பியது என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். தேசிய மின்சார கட்டமைப்பில் ஏற்பட்ட எதிர்பாராத சமநிலையின்மை காரணமாக கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் நேற்று சனிக்கிழமை தற்காலிகமாக மின்சார விநியோகம் தடைப்பட்டது. எனினும் உடனடியாக அறிவுறுத்தலுக்கு அமைவாக முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் அடிப்படையில் சில மணித்தியாலங்களின் பின்னர் நேற்று மாலை சுமார் 3 மணிக்கு பின்னர் இந்த நடவடிக்கை மின் விநியோகம் வளமைக்கு திரும்பியது. நாடு முழுவதும் நேற்று சனிக்கிழமை மின்சார விநியோகம் தடைப்பட்டமை குறித்து மின்சக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக கருத்து தெரிவிக்கையில், தேசிய மின்சார கட்டமைப்பில் ஏற்பட்ட திடீர் சமநிலையின்மை காரணமாகவே கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் மின்சார தடை தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டது. மின் கட்டமைப்பை பாதுகாக்கவும் அதன் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே இந்த மின் துண்டிப்பு மேற்கொள்ளப்பட்டது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை இந்த மின்சார கட்டமைப்பு சமநிலையின்மைக்கான பின்னணி குறித்து தேசிய மின் கட்டமைப்பு தனியார் நிறுவனம், அதாவது நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர், தெளிவுபடுதல் ஒன்றை வெளியிட்டிருந்தது. அதற்கமைய விசாக் மற்றும் நீண்ட வார இறுதி விடுமுறை காரணமாக நேற்றைய தினம் நாட்டின் ஒட்டுமொத்த மின்சார தேவை வழக்கத்துக்கு மாறாக மிக குறைந்த மட்டத்துக்கு வீழ்ச்சியடைந்தது. இவ்வாறு மின்சாரத்துக்கு தேவை திடீரென பெருமளவு குறைந்ததே மின் கட்டமைப்பில் சமநிலைமை ஏற்பட்டமைக்கான காரணமாக அமைந்தது என தேசிய மின் கட்டமைப்பு தனியார் நிறுவனம் குறிப்பிட்டிருக்கின்றது. எனவே விசாக் பண்டிகை காலத்தில் தேசிய மின்சார கட்டமைப்பில் நம்பகத்தன்மையையும் சிறத்தன்மையையும் பேணும் நோக்கில் தேசிய மின் கட்டமைப்பு தனியார் நிறுவனம் கூரை மேல் சூரிய மின்சக்தி அமைப்புகளை கொண்டுள்ள வாடிக்கையாளர்களுக்கு அவசர வேண்டுகோள் ஒன்றையும் விடுத்திருந்தது. அதற்கமைய மின் தேவைக்கு குறைவான காரணமாக கட்டமைப்பை மிக கவனமாக கையாள வேண்டியிருந்ததால் நேற்று பிற்பகல் 3 மணி வரை தங்களது சூரிய மின்சக்தி அமைப்புகளை தற்காலிகமாக அணைத்து வைக்குமாறும் உரிமையாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டார்கள். மின்சார கட்டமைப்பை சீரமைக்கும் பணிகளை விரைவாக மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து கொழும்பு உட்பட மின்தடை ஏற்பட்டது சுமார் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் பகுதிகளில் மின்சார விநியோகம் நேற்று மாலை முழுமையாக வளமைக்கு திரும்பியதாக தேசிய கட்டமைப்பு தனியார் நிறுவனம் இறுதியாக உறுதிப்படுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்க விடயம் என்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை காணலாம். அவ்வாறு இருக்க இன்றைய தினம் அது தொடர்பான செய்தி ஒன்றும் இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. சூரிய மின் தகடுகளின் செயற்பாடு இன்றும் இடைநிறுத்த கோரிக்கை. நாட்டின் பல பிரதேசங்களில் ஏற்பட்ட மின் துண்டிப்பு வளமைக்கு திரும்பியது என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதுகுறித்தும் இந்த மின் கலங்களை பொறுத்தி இருக்கின்றவர்கள் இதுகுறித்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மின்சார கட்டமைப்பின் நிலைத்தன்மை மற்றும் தொடர்ச்சியான மின் விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்காக இன்றைய தினம் கூரைகளில் பொருத்தப்பட்டுள்ள சூரிய மின் தகடுகளின் செயற்பாட்டை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்குமாறு தேசிய மின் செயற்பாட்டாளர்கள் நிறுவனம் சூரிய கலங்கள் உரிமையாளர்களிடம் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றது. அதேவேளை நேற்று காலை துண்டிக்கப்பட்ட மின் விநியோகம் நேற்று பிற்பகல் வளமைக்கு திரும்பிய விடயங்களையும் சுட்டிக்காட்டி செய்திருப்பதை காணலாம். எனவே சூரிய மின் தகடுகளின் செயற்பாடுகளை இன்றும் இடைநிறுத்தி வைக்குமாறு அந்த மின் தகடுகளை பயன்படுத்துகின்றவர்களுக்கு இவ்வாறு கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிற விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு இருக்க மற்றொரு செய்தியும் இன்றைய தினம் முக்கியமான செய்தியாக இந்த பத்திரிகையில் வந்திருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடுகிறது. துறைமுகத்தை வந்தடைந்த மின் சேமிப்பு கட்டமைப்புகள் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. இலங்கையின் மின்சாரத்துறையில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் நாட்டின் எரிசக்தி மாற்றத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக 160 மெகாவாட் திறன் கொண்ட மின்கல மின் சேமிப்பு கட்டமைப்புகளை நிறுவும் திட்டத்தின் கீழ் விண்டிஃபோஸ் நிறுவனத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட 6 மின்கல கட்டமைப்புகள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்திருக்கின்றன. கடந்த 2025 ஜூலை மாதம் அரசாங்கம் 160 மெகாவாட் திறன் கொண்ட 14 மின்கல மின் சேமிப்பு கட்டமைப்புகளை நிறுவுவதற்கான சர்வதேச
போட்டித்தன்மை கொண்ட ஒரு வாய்ந்த கேள்வி பத்திரங்களை கோரியிருந்தது. இதன் மூலம் தெரிவு செய்யப்பட்ட மூன்று நிறுவனமிருந்தும் இந்த திட்டங்கள் ஒப்படைக்கப்பட்டன. புதிய திட்டம் குறித்து நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட விண்டிபோஸ் நிறுவனத்தினுடைய பிரதம செயற்பாடு அதிகாரி தெரிவிக்கையில், இலங்கையின் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்படும் இந்த பேட்டரி மின் சேமிப்பு கட்டமைப்புகள் நாட்டின் மின்சார விநியோகத்தை சிறப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. எனவே கொண்டுவரப்பட்டுள்ள இந்த ஆறு கட்டமைப்புகளும் மாகோ, வவுனியா, சுன்னாகம், கிளிநொச்சி, அனுராதபுரம் மற்றும் பொலநறுவை ஆகிய பகுதிகளில் உள்ள மின் பரிமாற்ற உபநிலையங்களுக்கு அருகில் நிறுவப்பட உள்ளன. இதில் ஒரு கட்டமைப்பானது பகல் நேரத்தில் 40 மெகாவாட் மின்சார சேமிப்பு திறன் கொண்டது. மின்சார தேவை மிக அதிகமாக இருக்கும் இரவு நேரங்களில் ஒவ்வொரு கட்டமைப்பிலிருந்தும் 10 மெகாவாட் வீதம், 6 கட்டமைப்புகளிலிருந்து மொத்தமாக 60 மெகாவாட் மின்சாரத்தை தேசிய மின்சார கட்டமைப்புக்கு வழங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த மின்கலனின் சேமிப்பு கட்டமைப்புகளின் கட்டுப்பாடு மற்றும் முகாமைத்துவமானது மின்சக்தி அமைச்சின் கீழ் இயங்கும் தேசிய கட்டமைப்பு நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்படும். அதேவேளை பராமரிப்பு பணிகள் அந்த நிறுவனமிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் ஒரு அலகுக்கு 115 ரூபாய் செலவாகிறது. ஆனால் இந்த பேட்டரி மின் சேமிப்பு கட்டமைப்பு மூலம் உற்பத்தி செய்யும் போது 30 ரூபாய் மட்டுமே செலவாகும். இந்த அனுகூலத்தை எதிர்காலத்தில் மின் நுகர்வோருக்கு வழங்க முடியும் என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது. அத்துடன் எரிபொருள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதற்காக மாதாந்தம் செலவிடப்படும் 2.6 மில்லியன் டாலர் அந்நிய செலாவணியையும் இதனால் சேமிக்க முடியும். உலகளாவிய காலநிலை மாற்றங்கள் மற்றும் எரிபொருள் விலையேற்றம் காரணமாக தேசிய மின்சார விநியோகம் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு இந்த மலிவான மற்றும் சிரமமான தொழில்நுட்பம் ஒரு தீர்வாக அமையும். மேலும் இந்த கட்டமைப்புகள் கார்பன் வெளியேற்றத்தையோ அல்லது காற்று மாசுபாட்டையோ ஏற்படுத்தாததால் சுற்றுச்சூழலுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாது. சீனா தனது மின் உற்பத்தியில் 50% அதிகமான பகுதியை இந்த பேட்டரி மின் சேமிப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேற்கொள்கிறது. அதேபோல் ஐக்கிய ராஜ்யம், ஜெர்மன் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளும் இந்த நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகின்றன. இத்தகைய சிரமமான எரிசக்தி கட்டமைப்பை உருவாக்குவது நாட்டின் பொருளாதாரத்துக்கும் பெரும் வலு சேர்க்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த மின்கலங்களூடாக மின்சாரத்தை வழங்குகின்ற செயற்பாடானது இப்போது இருக்கின்ற இந்த மின் பாரிய கட்டணங்கள் அதிகரிக்கின்ற விடயத்துக்கு ஒரு தீர்வாக அமையும். எனவே சீனா நாடுகள் இவ்வாறு 50% அதிகமான மின் தேவை அவர்கள் பூர்த்தி செய்கிறார்கள் இந்த மின்கல கட்டமைப்பிலூடாக. எனவே அதற்கமைய நாட்டுக்கு இவ்வாறு 100 மெகாவாட் மின்சாரத்தை வழங்கக்கூடிய 6 மின்கலங்கள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. இவை நிறுவப்படுகின்ற இடங்கள் குறித்தும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தொடர்ச்சியாக இந்த திட்டம் பயனளிக்கும் அடிப்படையில் அது பயன்பெறுமாக இருந்தால், அந்த விடயங்கள் வெற்றிகரமாக சாதகத்தன்மை ஏற்படுத்தமாக இருந்தால், இன்னும் அதிகமான மின்கலங்களை கொண்டு வந்து நாட்டில் இந்த எரிபொருளை பயன்படுத்தி மின்சார உற்பத்தியை நிறுத்திவிட்டு இந்த விடயத்துக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். எனவே நீர் மூலம், அதேபோல மின்கலம் மூலம், அதேபோல சோலார் சிஸ்டம் மூலம் அல்லது காற்றாலை மூலமாக இவ்வாறு இயற்கை ஊடாக மேற்கொள்ளப்படுகின்ற மின்சார உற்பத்தி அதிகரித்து இந்த எரிபொருளை அல்லது கரியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற இந்த மின்சார உற்பத்தியை குறைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மின்சார உற்பத்திக்கான செலவிடங்களை குறைத்து கட்டணத்தையும் குறைக்கூடிய வாய்ப்பு இருக்கும், சூழலுக்கும் பாதுகாப்பு ஏற்படுத்தும். அதுக்காக அரசாங்கம் கடந்த ஜூலை மாதம் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையினூடாக இப்போது 100 மெகாவாட் மின்சாரத்தை நாட்டினுடைய மின் கட்டமைப்பில் இணைப்பதற்கான நடவடிக்கைகள் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து, ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் நாட்டின் பொருளாதாரம் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி ஆற்றிய உரை தொடர்பான செய்தியும் இன்று தினம் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக இடம்பெறுகிறது. வீரகேசரி பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி, பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதே எமது தொலைநோக்கு. ஜனாதிபதி அன்ருகுமார் தெரிவிப்பு வெறுமனே 5 ஆண்டுகளை கடந்து செல்வதற்காக ஆட்சிக்கு வரவில்லை என்றும் சுட்டிக்காட்டு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து எப்படியாவது 5 வருடங்களை கடந்து செல்வதற்காக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஏற்படக்கூடிய எந்த ஒரு நெருக்கடிக்கு முகம் கொடுக்கக்கூடிய நிலையான பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்காக தொலைநோக்கு திட்டத்தினுடைய அரசாங்கம் செயற்பட்டு வருகிறது என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். மத்திய அதிவேக பாதையின் 3வது பகுதியின் 2வது கட்டத்தின் கீழ் ரம்புக்கடையிலிருந்து கலகதர் வரையான 18.7 கிலோமீட்டர் பகுதியின் அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்நிகழ்வு கலகதர பொது விளையாட்டு மைதானத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. அதன் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்.
அங்கு மேலும் உரையாற்றிய ஜனாதிபதி அவர்கள், டொலரின் ஏற்ற இறக்கத்துடன் நாட்டில் பெரும் கருத்தாளர்கள் எழுந்திருக்கின்றனர். அரசாங்கம் வீழ்ச்சியடையும், ஆலோசனைகளை பெறுங்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள். நமது பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் மற்றும் நாம் பயணிக்க வேண்டிய திசை குறித்து தொலைநோக்கு பார்வையுடன் திட்டத்துடனும் நாம் செயற்பட்டு வருகின்றோம். எனவே எந்த நேரத்திலும் ஏற்படும் சூறாவளியையும் எந்த நேரத்திலும் ஏற்படக்கூடிய சிரமற்ற தன்மையையும் மிக விரைவாக மீண்டும் சிறலைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான வலுவான பொருளாதாரம் எமக்கு தேவை. பொருளாதாரத்தின் அனைத்து திசைகளிலிருந்தும் இன்னும் நாம் சக்திகளை திரட்டவில்லை என்பது உண்மைதான். நமக்கு தேவையான முதலீடுகளை நாம் இன்னும் தேவையான அளவில் ஈர்க்கவில்லை. புதிய தொழில்நுட்பத்தினூடாக செயற்படக்கூடிய அறிவுள்ள ஒரு புதிய தலைமுறையை நாம் இன்னும் உருவாக்கவில்லை. உலக சந்தையை வெல்லக்கூடிய பொருளாதார திறனை நாம் இன்னும் அடையவில்லை. ஆனால் எந்த ஒரு புயலுக்கும் எந்த ஒரு நெருக்கடிக்கும் முகம் கொடுத்து அசையாமல் நிற்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதே நமது சவாலும் எதிர்பார்ப்புமாகும். உள்நாட்டில் ஏற்படும் பொருளாதார நெருக்கடிகளை நம்மால் கணிசமாக அளவில் எதிர்கொள்ள முடிகிறது. கடந்த தித்வா சூறாவளி எதிர்கொள்வதற்காக தெரேசிலிருந்து 50,000 கோடியை ஒதுக்குவதற்கு எங்களால் முடிந்தது. இலங்கை வரலாற்றில் பேரழிவு ஒன்றின் போது அதிக அளவிலான தொகை ஒதுக்கப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். வல்லரசு நாடுகளுக்கு காய்ச்சல் பிடித்தால் நமக்கு நியூமோனியா காய்ச்சல் பிடிக்கும் என்று ஒரு கருத்து உண்டு. அப்படியாயின் வல்லரசு நாடுகளில் ஏற்படும் பொருளாதார நெருக்கடி நமக்கு ஒரு பெரிய பேரழிவை கொண்டு வரும் என்பதாகும். வெளிப்புற அதிர்ச்சிகள் எந்த நேரத்திலும் ஏற்படலாம். அத்தகையதொரு சூழ்நிலையை தாங்குவதற்காக நாம் பொருளாதாரத்தை எவ்வாறு முன்னோக்கி கொண்டு செல்வது? நாம் பொருளாதாரத்தின் பல முக்கிய சாதகமான காரணிகளை வெற்றி கொண்டிருக்கின்றோம். 3 தசாப்தங்களுக்கு பிறகு நமது தேசிய வருமானத்தை 16.7% கொண்டு வந்திருக்கின்றோம். இது ஒரு முக்கியமான நிலைமையாகும். இதன் காரணமாகவே திரைசேரியில் மேலதிக பணம் சேர தொடங்கியது. 2022-2023 காலப்பகுதியில் திரைசேரி கணக்கானது 800 பில்லியன் வங்கி மேலதிக பற்றுடன் காணப்பட்டது. திரைசேரியில் பணம் இருக்கவில்லை. இதன் காரணமாக வங்கிகளினால் தனியார் துறைக்கோ அல்லது வர்த்தகர்களுக்கோ கடன் வழங்க முடியாத நிலைமை ஏற்பட்டது. நிதிச்சந்தை சுருங்க தொடங்கியது. ஆனால் எம்மால் திரைசேரி கணக்கை 120,000 கோடி மேலதிகத்தை கொண்டு வர முடிந்திருக்கிறது. எனவே அரசாங்கம் பிரதான கடன் பெறுநராக இருப்பதற்கு பதிலாக தனியார் துறைக்கு கடன்களை வழங்கி வருகிறது. 2024 வங்கி முறைமையினால் தொழில்துறைகளுக்கு 700 பில்லியன்களை ஒதுக்கப்பட்டிருந்தது. 2025 தனியார் துறைக்கு 2,000 பில்லியன் கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. இது பொருளாதாரம் மிக வேகமாக வளர்ச்சி அடைவதை காட்டும் ஒரு அறிகுறியாகும். இந்த ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் தனியார் துறைக்கு 250 பில்லியன் கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. இது பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள ஒரு முக்கிய திருப்புமுனையாகும். அதேபோல் 2027 மூலதன செலவினமாக 2 டிரில்லியனை ஒதுக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த அதிவேக பாதைக்கு 3 ஆண்டுகளுக்கு 112 பில்லியன் தேவைப்படுகிறது. கிட்டத்தட்ட வருடத்துக்கு 35 பில்லியன் ஒதுக்கப்பட வேண்டும். கொருநாகல் தம்புள்ளை வீதியின் பணிகளையும் ஆரம்பிக்குமாறு நாம் கூறினோம். அதற்காக எம்மால் நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியும். அத்துடன் புகையிரதம் மின்மயமாக்கல் திட்டத்துக்காகவும் எம்மால் நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியும். இலங்கையில் முதன்முறையாக எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கும் அரசாங்கம் ஒன்று உருவாகியிருக்கிறது. இன்று நாம் கடன் பெறும்போது 2040 அதனை நம்மால் திருப்பிச் செலுத்த முடியுமா என்று பார்த்து கொண்டே பெறுகின்றோம். நமது கடன் பெறுதல்களை தேசிய உற்பத்தியில் 4% வரம்பிற்குள் வைத்திருக்க வேண்டும். அதற்கு மேல் பொருளாதாரத்தால் தாங்க முடியாது. நாம் அத்தகையதொரு நிலையான கொள்கையில் இருக்கின்றோம். எனவே இன்று நாம் கடன் பெறும்போதும் 2035-2040 அந்த வரம்பு மீறப்படுகிறதா என்று பார்த்தே கடன் பெறுகின்றோம். அப்படித்தான் கடனின் சிறத்தன்மை உருவாக்கப்படுகிறது. கடன் முகாமைத்துவத்தை சிறந்த மட்டத்தில் பேணுவதற்கு தேவையான திட்டங்களோடு நாம் பணியாற்றி வருகின்றோம். இந்த பாதை நமது நாட்டை மிக வலுவானதொரு பொருளாதாரத்தை நோக்கி இட்டுச் செல்லும் என்று நாம் நம்புகிறோம் என்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் அங்கு உரையாற்றும் போது தெரிவித்த தகவலும் பிரதான செய்திகளாக இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினம் திவைன பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது காணப்படுத்தலாம். சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி அந்த செய்தி இன்றைய திவைன பத்திரிகை இடம்பெடுக்கிறது. நய கெவிமே அவதானமுக்கு IMF நவதம் வார்த்தாக்கியாய் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சர்வதேச நாணயத்தினுடான இலங்கை கொண்டிருக்கின்ற ஒப்பந்த அடிப்படையில் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழ் 5வது மற்றும் 6வது மீளாய்வு நிறைவடைந்திருக்கிறது. அதன் ஊடாக இலங்கை அரசாங்கத்திற்கும் இலங்கைக்கு 695 மில்லியன் டாலர்கள் கிடைக்கிறது. எனவே அந்த கடன் வழங்கப்பட்ட நிலையில் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்த ஒரு தகவல் தான் திவைன பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. எனவே
இலங்கை அடுத்த வருடம் முதல் கடன்களை செலுத்த வேண்டிய நிலைமை இருக்கிறது. எனவே கடன் மறுசரிப்பு தொடர்பான விடயங்கள் முடிவடைந்து 2027 முதல் கடனை செலுத்த வேண்டிய காலம். எனவே அந்த கடன் செலுத்துகின்ற நிலைமை இப்போது மிகவும் பிரச்சனைக்குரிய நிலைமையாக மாறியிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே அதற்கு ஏற்ற திட்டங்களை அரசாங்கம் வகுக்க வேண்டும். அதே போல அந்நிய செலாவணி கையிருப்பை தக்கவைத்துக் கொள்வதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாகவும் சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தியிருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் திவயன பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இருப்பதை காலம். அதே போல சர்வதேச நாணயத்தையும் இன்னும் ஒரு தகவலை கொள்கிறது. நாங்கள் கூறியிருக்கின்ற இந்த கடன் மறுசரிப்பு திட்ட வடிவமைப்புகளை தொடர்ச்சியாக பேண வேண்டிய அவசியத்தை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே அதை தொடர்ந்தும் பேணும் பட்சத்தில் நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய நிலைமை உருவாகும் என்றும் சர்வதேச நாணயத்தையும் தெரிவித்திருப்பதாக இன்றைய திவயன பத்திரிகை அந்த செய்திக்கும் பிரதான தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகவும் சுயாதீன செய்தி பார்க்கிறோம். அந்த வகையில் பத்திரிகைகள் வெளியாகிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னதென மற்றொரு தகவல் இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையில் வர்த்தக முதலீட்டு கட்டமைப்பு ஒப்பந்தத்தை விரிவுபடுத்தும் இலங்கை நியூசிலாந்து என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. வெளிவிவகார அமைச்சர் விஜய் தேரத் மற்றும் நியூசிலாந்தின் வர்த்தக மற்றும் முதலீட்டு அமைச்சர் டாட் மேக்லி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக முதலீட்டு கட்டமைப்பு ஒப்பந்தம் மற்றும் வர்த்தகத்தை விரிவுபடுத்தல் என்பன தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜய் தேரத் இம்மாதம் 26ஆம் தேதி முதல் எதிர்வரும் 3ஆம் தேதி வரை நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். அதன்போது அவர் பல்வேறு கடந்த செவ்வாய்க்கிழமை பல்வேறு சந்திப்புகளை மேற்கொண்டு அதற்கமைதான் செவ்வாய்க்கிழமை அங்கு சென்று விஜய் தேரத் அங்கு உயர்மட்ட பிரதிநிதிகள் பலரோடும் சந்திப்புகளை முன்னெடுத்திருந்தார். அதற்கமே நியூசிலாந்தின் வர்த்தக மற்றும் முதலீட்டு அமைச்சர் டாட் மேக்லே சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக முதலீட்டு கட்டமைப்பு ஒப்பந்தம் மற்றும் வர்த்தகத்தை விரிவுபடுத்தல் உட்பட பரஸ்பர நலன் மற்றும் ஒத்துழைப்பு தொடர்பில் கலந்துரையாடியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து நியூசிலாந்தின் வர்த்தக மற்றும் முதலீட்டுக்கான ராஜாங்க அமைச்சர் நிக்கோலோ கிரீகை சந்தித்த விஜய் தேரத் வர்த்தக ஒத்துழைப்பு சுற்றுலா மற்றும் உலக பொருளாதாரம் என்பன உள்ளடங்களாக இரு நாடுகளினதும் பரஸ்பர அக்கறைக்குரிய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடியிருக்கின்றார். அத்தோடு இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி குறித்து அந்நாட்டு அமைச்சருக்கு விளக்கம் அளித்ததோடு இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு நியூசிலாந்து வர்த்தகர்களுக்கு அழைப்பு விடுத்தார். அதேபோன்று இலங்கை மாணவர்களுக்கான புலமை பரிசல்கள் தொழில் பயிற்சிக்கான திறன் மேம்பாடு மற்றும் கல்வித்துறைசார் வாய்ப்புகள் தொடர்பில் நியூசிலாந்தின் உயர்கல்வி அமைச்சர் பென்னி சிமன்ஸ் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் ஆகியோர்களான சந்திப்பின் போதும் ஆராயப்பட்டிருப்பதாக அந்த தகவலும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, வீரகேசரி பத்திரிகையில் பிரதமர் ஹரணியுடன் ஐநா ஒருங்கிணைப்பாளர் சந்திப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. இலங்கையில் தித்வா சூறாவளிக்கு பின்னரான மறுசீரமைப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் குறித்தும் இலங்கை மற்றும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு இடையிலான மனிதாபிமான ஒத்துழைப்புகளை தொடர்வது குறித்தும் பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய மற்றும் ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரோ பிரெஞ்ச் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை அலரி மாளிகையில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவளிப்பதற்காக இப்போது நியூசிலாந்து கொண்டிருக்கின்ற ஐநா கொண்டிருக்கின்ற விடயங்கள் குறித்தும் இங்கே ஆராயப்பட்டது. கடந்த 2025 டிசம்பரில் ஆரம்பிக்கப்பட்ட மனிதாபிமான முன்னுரிமை திட்டம் குறித்து விசேடமாக கவனம் செலுத்தப்பட்டது. 81 பங்காளர் அமைப்புகளின் கூட்டு முயற்சியோடு நாட்டின் 25 மாவட்டங்களில் உள்ள பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு அவசர மனிதாபிமான உதவிகளை வழங்கிய இந்த திட்டம் கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதியோடு வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கிறது. இந்த மனிதாபிமான முன்னுரிமை திட்டத்தின் ஊடாக கிடைத்த சர்வதேச நாடுகளின் மிகப்பெரிய ஆதரவை இலங்கை அரசாங்கம் நன்றியோடு ஏற்றுக்கொள்வதாக பிரதமர் தற்போது குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் மீட்பு பணிகள் மூலம் அடைந்துள்ள சாதகமான பலன்களை தொடர்ந்து தக்கவைத்துக் கொள்வதற்கு ஐநாவுடன் நிலையான கூட்டுழைப்பு மிகவும் அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த கலந்துரையாடலின் போது இலங்கையில் நிலவும் தற்போது நிலைமைகளை உள்ளடக்கிய இலங்கையின் தித்வா சூறாவளி நிலவரம் குறித்த புதிய அறிக்கையை ஐக்கிய நாடுகள் சபையின் தூதுக்குழுவிடம் பிரதமர் உத்தியோகபூர்வமாக கையெழுத்திருப்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அடுத்து இன்றைய லங்காதி பத்திரிகை பொருளாதாரம் தொடர்பான இன்னும் ஒரு தகவலையும் சுட்டிக்காட்டியிருக்கிறது. நாட்டு மக்கள் தற்போது இருக்கின்ற இந்த முக்கியமான காலகட்டம் தொடர்பான விடயத்தை மையப்படுத்திய அந்த செய்தி இன்றைய லங்காதி பத்திரிகையில் வருகிறது. மாச பாலகதி ரன் நய கெனிமே கோட்டி திஸ் பஹாய் தசம எக்காய் ஹத்ரா பஹாக்கின் வெடிவிழா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்று காலம். அந்த அடிப்படையில் கடந்த 15 மாதங்களில் இந்த தங்கத்தை வைத்து தங்க கடன் பெறுகின்ற நடவடிக்கையானது 35.145 கோடியாக அதிகரித்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இந்த நடவடிக்கையானது ஒரு குடும்பம் சாதாரணமாக ஒரு குடும்பம் 168,000 ரூபாய் வரை தங்கக்கடனோடு தற்போது வாழ்வதாக அந்த செய்திக்கு தலைவிடப்படுகிறது. 2026 மார்ச் மாதம் வரையான தகவல் அடிப்படையில் தான் இந்த விடயம் வெளியாகிருக்கிறது. எனவே தங்கத்தை வணிக வங்கிகளில் அடகு வைத்து பெற்றுக்கொண்ட முழு பெருமை தொடர்பான விடயம் இப்போது இருக்கிறது. குறிப்பாக 169 கோடி ரூபாய் இவ்வாறு கடனாக தங்கத்தை வைத்து மாத்திரம் மக்களால் பெறப்பட்டிருக்கிறது. அதன்படியில் சராசரியாக ஒரு குடும்பம் 168,000 ரூபாய் தங்க கடனை பெற்றுக்கொண்டு
இருக்கின்ற சூழல் தற்போது உருவாகி இருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இருப்பது காலம். இதற்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணியாக இருப்பது தங்கத்தின் விலை அதிகரித்திருப்பதும் முக்கியமான விவகாரம். எனவே தங்கத்தை அடகு வைத்து பணம் பெற்றுக்கொண்ட விதம் அதிகரிக்கிறது. அதே போல பொருளாதாரம் சார்ந்து இருக்கின்ற பிரச்சனையும் இதற்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணியாக அமைந்திருப்பதை சுட்டிக்காட்டி இன்றைய லங்காதி பத்திரிகை அந்த செய்தி தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்க்கின்ற நேரம் இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். மூளைக்காய்ச்சல் தீவிரம், நாடு முழுவதும் பாடசாலைகளுக்கு கல்வி அமைச்சு விசேட அறிவுறுத்தல் என்பதாக தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தி குறித்தும் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். தற்போது நாட்டின் சில மாகாணங்களில் பரவும் ஆண்ட்ரோ வைரஸ் மெனிஞ்சைடிஸ் அதாவது மூளைக்காய்ச்சல் நோய் தொடர்பில் செயற்பட வேண்டிய விதம் குறித்து சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சினால் கல்வி தொழிற்கல்வி அமைச்சுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பில் கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கழுவவே மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கு விசேட சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார். அதன் பிரதிகள் மாகாண ஆளுநர்களுக்கும் மாகாண பிரதம செயலாளர்களுக்கும் மாகாண கல்வி அமைச்சு செயலாளர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த மெனிஞ்சைடிஸ் என்று சொல்லப்படுகின்ற நோய் பரவுதலை தவிர்ப்பதற்காக கல்வி அதிகாரிகளை அறிவுறுத்துதல் என தலைப்பிடப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள அந்த அறிவுறுத்தல் அறிக்கையில் தற்போது பதிவாகியுள்ள இந்த வைரஸ் மூலம் ஏற்படக்கூடிய இந்த நோயானது வைரஸ் மூலம் ஏற்படக்கூடிய நோயாகும். இந்நோய் சிறுவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கும் பெரிதும் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். தென் மாகாணத்தில் உள்ள தினியா பகுதியில் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் முதலாக அடையாளம் காணப்பட்ட இந்நோய் தற்போது நுவரெலியா, கண்டி, பதுல்லி ஆகிய மாவட்டங்களிலும் பதிவாகிய நிலையில் அடைந்திருக்கிறது. இந்நோய் தொற்றுக்கு பாடசாலை பிள்ளைகள் அதிக அளவில் உள்ளாவது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அதனால் இந்நோய் தொடர்ந்தும் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் பரவை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பது அவசியமாகும். அதன் அடிப்படையில் சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு இந்த வைரஸ் பரவுவதை தவிர்ப்பதற்காக பாடசாலைக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் வழிகாட்டல்களை வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அசுத்தமடைந்த நீர், உணவு மூலம் அசுத்தமடைந்த கைகள் மூலம் சுவாச தொகுதியில் இருந்து வெளியாகும் சளித்துளிகள், நோயாளருடன் நெருங்கி பழகுதல் மூலம் சுவாச தொகுதி ஊடாக நோய் தொற்றுவதற்கான வாய்ப்பும் அதிகம் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. எனவே இந்த கண்டறியப்பட்டிருக்கு. இவ்வாறு தொற்றுமின் நோக்கி உள்ளானவர்களுக்கு திடீர் கடும் காய்ச்சல், கழுத்தில் இறுக்கம், பதற்றம், வலிப்பு, நடுக்கம், சுய சிந்தனையில் மாற்றங்கள் போன்றனவா அறிகுறிகளாக கொண்டிருக்கும் மாணவர்களை வைரஸ் தொற்று பரிசோதனைக்கு உட்படுத்துவது அவசியமாகும். அதனால் கைகளை சவர்க்காரமிட்டு அடிக்கடி நன்கு கழுவிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக உணவு உட்கொள்ளும் முன்பும் மலசல கூடத்தை பாவித்த பின்பும் சவர்க்காரமிட்டு நன்கு கை கழுவது இன்றியமையாததாகும். அத்தோடு தும்மும் போது இருமும் போதும் கைக்குட்டை அல்லது டிஷ்யூ கடதாசி மூலம் முகத்தை மூடிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தும் கடதாசியை பாதுகாப்பாக அப்புறப்படுத்துவதோடு கைக்குட்டையை நன்கு சவர்க்காரமிட்டு கழுவிக்கொள்ள வேண்டும். நோய்க்கு உள்ளானவர்களோடு நெருங்கி பழகுவதை தவிர்த்துக் கொள்வதோடு முகக்கவசம் அணியவும் வேண்டும். வகுப்பறைகளுக்கு நன்கு காற்றோட்டத்தை ஏற்படுத்த வேண்டும். வகுப்பறைகளிலும் உள்ளக செயற்பாடுகளிலும் நெரிசல் நிலையை தவிர்ப்பது அவசியம் என்றும் இந்த அறிக்கையின் ஊடாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் விசேட பாடசாலை செயற்பாடுகளை முன்னெடுக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை சுகாதார ஒழுங்குமுறைகள், பாடசாலை உணவு திருத்தின் போது உணவு வழங்குநர்கள் கையாள வேண்டிய ஒழுங்குமுறைகளும் அந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்த ஆலோசனை வழிகாட்டல்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி மாகாணத்தில் உள்ள சகல பாடசாலை அதிபர்களுக்கும் அறிவுறுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சின் செயலாளர் அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. இந்த மூளைக்காய்ச்சலுக்கான இந்த வைரஸ் தொடர்பான விடயத்தில் மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. போல இன்னும் ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்படுகிறது. லங்காதி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. தருவான் அத்தர ஜல போத்தல் ஹவுலே பாவச்சி எப்பா வசங்க துரோக வித்யா அங்கே ரத்து ஏலியாக் என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்பட்டிருப்பதை காணலாம். இப்போது பாடசாலை மாணவர்கள் வெற்றியில் பரவி வருகின்ற இந்த வைரஸ் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி பல்வேறு தரப்பும் பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தொற்றுநோய் பிரிவு ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் இந்த நண்பர்களுக்கு இடையில் தாங்கள் கொண்டு செல்கின்ற இந்த தண்ணீர் போத்தல்களை பரிமாறிக்கொள்கின்ற விடயம் ஒரு வளமையாக இடம்பெறுகின்ற ஒரு விவகாரம். நண்பனுடைய தண்ணீர் போத்தலை எடுத்து தண்ணீர் குடிப்பது அல்லது அதில் தண்ணீரை இன்னொரு போட்டலுக்கு ஊற்றி கொடுப்பது உள்ளிட்ட பல விடயங்கள் நட்பின் பரிமாற்றமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். ஆனால் அவ்வாறு செய்யக்கூடாது என்று உங்கள் பிள்ளைகளை அறிவுறுத்துமாறு சுகாதார பிரிவு இப்போது தெரிவித்திருக்கிறார்கள். லங்காதி பத்திரிகை
பத்திரிகையில் அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. எனவே பிள்ளைகள் தங்களுடைய தண்ணீர் போத்தல்களை பரிமாறிக்கொண்டு இன்னொரு எச்சில் பட்ட தண்ணீர் போத்தலை மற்றொரு பருகின்ற போது அவருக்கு சில வேளை வைரஸ் இருந்தால் பரவ வாய்ப்பு இருக்கும். எனவே இன்னும் வைரஸ் பரவ வாய்ப்பு இருக்கும். எனவே தாங்கள் கொண்டு செல்கின்ற தண்ணீர் போத்தலை தாங்கள் மாத்திரமே பயன்படுத்த வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தி அனுப்புங்கள். எனவே நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர்கள் தள்ளி இருக்க பழக்கி வைக்க கொள்ளுங்கள். அதே போல நோய்க்குள்ளான பிள்ளைகள் இருக்குமாக சந்தேகத்துக்கிடமான நோய் அல்லது சந்தேகமாக இருந்தால் அவர்களுக்கு மாஸ்க் அணிந்து அனுப்புகின்ற போல செயற்பாடுகளை மேற்கொள்ளுங்கள். எனவே இந்த விடயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக பாடசாலை மாணவர்கள் அதிக நெரிசல் மிக்க வகுப்பறைக்குள் இருக்கின்ற மாணவர்கள் அவர்களுக்குள் பரவுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கும். இவ்வாறு சுகாதார பழக்க வழக்கங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை நாளைய தினம் பாடசாலை அனுப்பது நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் இந்த அறிவுறுத்தலில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை இன்றைய லங்காதி பத்திரிகை அதனை தலைப்பாக வழங்கியிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தியும் முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். மட்டக்களப்பில் தனியார் வங்கியில் திடீர் தீ விபத்து என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மட்டக்களப்பு நகரில் அமைந்துள்ள தனியார் வங்கி ஒன்றில் நேற்று அதிகாலை ஏற்பட்ட திடீர் தீ விபத்தினால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதோடு வங்கியின் உடைமைகள் பலத்த சேதமடைந்திருக்கின்றன. மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புகையிரத வீதி சந்தையில் அமைந்துள்ள தனியார் வங்கிகளை ஒன்றிலேயே இந்த தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அதிகாலை வேளையில் வங்கியின் கட்டிடப் பகுதியிலிருந்து திடீரென கரும்புகை மற்றும் தீப்புலம்புகள் வெளிவருவதைக் கண்ட அப்பகுதி மக்கள் மற்றும் வங்கியின் பாதுகாப்பு பிரிவினர் உடனடியாக இதுகுறித்து மட்டக்களப்பு மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினருக்கும் போலீசாருக்கும் தகவல் வழங்கியிருக்கிறார்கள். தகவல் இருந்த தீயணைப்படையினர் இரண்டு தீயணைப்பு வாகனங்களோடு சம்பவ இடத்துக்கு விரைந்து கடுமையான பிரயத்தனத்திற்கு மத்தியில் தீயை முழுமையாக கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். தீ விபத்து ஏற்பட்ட வேளையில் வங்கியில் ஊழியர்களோ அல்லது வாடிக்கையாளர்களோ இல்லாத காரணத்தினால் உயிர் சேதங்கள் ஏற்பட்டவில்லை எனினும் வங்கியின் உள்ளே இருந்த தளபாடங்கள் மற்றும் உபகரணங்கள் கணிசமான சேதம் ஏற்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. மின்சார ஒழுக்கு காரணமாகவே இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்ற முதற்கட்ட விசாரணையில் சந்தேகப்படும். அதேவேளை ஏற்பட்டுள்ள சொத்து விபரங்கள் மற்றும் சேத விபரங்கள் இன்னும் முழுமையாக மதிப்பிடப்படவில்லை. சம்பவம் குறித்து மட்டக்களப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த செய்திகளும் முக்கியமான செய்தியாக இன்று தினம் தினகரன் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல். கிளீன் ஸ்ரீலங்கா எண்ணக்கருவின் கீழ் நாடு முழுவதும் புதிய மாதிரி நகரங்களை நிர்மாணிக்க திட்டம் என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. கிளீன் ஸ்ரீலங்கா எண்ணக்கருவின் கீழ் நாடு முழுவதும் சுற்றுலா மற்றும் சமூக ரீதியான உயர்ந்த விழுமியங்களை கொண்ட டிஜிட்டல் சேவை வசதிகளோடு கூடிய புதிய மாதிரி நகரங்களை அதாவது மாடர்ன் சிட்டிஸ் உருவாக்குவதற்காக திட்டமிட்டு வருவதோடு ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்கவின் தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா செயலி கூடிய போதே இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நகர அபிவிருத்தி மிகவும் நடைமுறை சாத்தியமான மற்றும் விஞ்ஞான பூர்வமான அடிப்படையில் செயல்படுவதற்காக மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் முழுமையான தொழில்நுட்ப ஆதரவை பெற்றுக் கொள்வதற்கும் இங்கு தீர்மானிக்கப்பட்டது. இதற்கு இணையாக நகர விடுவிப்பு தொடர்பாக சர்வதேச தரத்துக்கு ஏற்ப வழிகாட்டல்களை தயாரிப்பதற்காக விசேட நிபுணர் குழு நியமிக்கப்பட்டது. மொரட்டுவ பல்கலைக்கழக கலாநிதி சிதுமணி ரத்ன மலல்ல தலைமையில் கிளீன் ஸ்ரீலங்கா செயல் உறுப்பினர்கள் சிலர் மற்றும் இத்துறை சார்ந்த நிபுணர்கள் அடங்கிய வகையில் விசேட குழு ஒன்றும் இதற்காக நியமிக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட போகிறது. கிளீன் ஸ்ரீலங்கா எண்ணக்கருவின் கீழ் நாடு முழுவதும் இந்த புதிய மாதிரி நகரங்களை நிர்மாணிக்க திட்டங்கள் தற்போது வாக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய அருண பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். அருண பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு இவ்வாறு இருக்கிறது. அத்தியாபன அந்நேத்தின சேவக விடமுறைய ஹெட்டசிட்ட அகுரட்டம வினாடி அத்தரிஸ்பா பலாத்கமாய் பலாத்மகாய் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. அந்த வகையில் கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கான இந்த பணி நேரம் தொடர்பான விடயங்கள் நாளை முதல் அமலுக்கு வருகிறது என்பது பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். தேசிய பாடசாலைகள், தேசிய கல்வி பீடங்கள், அதே போல ஆசிரியர் கலாசாலைகள் மற்றும் ஆசிரியர் அபிவிருத்தி மத்திய நிலையங்கள் உள்ளிட்ட இந்த இடங்களில் இருக்கின்ற கல்விசார் ஊழியர்களுக்கான நாளாந்த சேவை கால நிர்ணயம் இப்போது அமலுக்கு வருகிறது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் புதிய சுற்றுமுதற்கு அமைவாக இந்த விடயங்கள் அமலுக்கு வருவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அந்த அடிப்படையில் இதனை கட்டாயமாக அமல்படுத்த வேண்டிய நிலைமை இருக்கிறது நாளை முதல். அந்த அடிப்படையில் குறிப்பாக இந்த கனிஷ்ட கல்வி ஊழியர்கள் தினம் ஒன்றுக்கு 7-8 மணித்தியாலம் 30-35 நிமிடங்கள் 40 நிமிடங்கள் பணியாற்ற வேண்டும் என்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. 8 மணித்தியாலம் 45 மணித்தியாலங்கள் கனிஷ்ட கல்வி ஊழியர்கள் பணியாற்ற வேண்டும். அதே போல கல்விசார் ஊழியர்கள் அதாவது இருமட்டத்தில் இருக்கின்ற கல்விசார் ஊழியர்கள் நாளொன்றுக்கு 7 மணித்தியாலம் 40 நிமிடங்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. எனவே முதலாம் தேதி முதல் நாளை முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த சுற்றுநிருபம் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே பிரதானமான செய்தி. புதிய கல்வி மறுசீர் நடவடிக்கையின் கீழ் இந்த பாடசாலை நேரத்தை அதிகரிப்பதற்கு அல்லது வகுப்பறையில் மாணவர்களுக்கு
கற்பித்தல் மற்றும் அதனோடு செயற்பட்ட செயல்முறை ரீதியான விடயங்களை உள்ளடக்கி இந்த கால அவகாசம் அதிகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு பாடலுக்கு 5 முதல் 10 நிமிடங்கள் வரை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முன்வைக்கப்பட்டு இப்போது அது அமலுக்கு வருகிறது என்பதாகவும் இன்றைய அருணபதியினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அதனை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற மேலும் சில செய்திகள் தொடர்பில் நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் நாளை கொழும்பு வருகிறது இந்திய கடற்படை கப்பல் என்பது செய்தி. இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஐராவத் போர்க்கப்பல் 4 நாள் உத்தியபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு நாளை திங்கட்கிழமை கொழும்பு துறைமுகத்தை வந்தடையவிருக்கின்றது. சார்துல் வகுப்பைச் சேர்ந்த இந்த திரையரங்கு கப்பல் June 4 வரை கொழும்பில் தங்கியிருக்கும். இந்த காலப்பகுதி எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பெற்றுக் கொள்வதற்காக நடவடிக்கைகளிலும் இக்கப்பல் ஈடுபடவிருக்கிறது என்பதும் அந்த செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இன்னும் ஒரு செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற செய்திகளாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய உட்பக்க செய்தியாக நாங்கள் காணலாம். சாரதிகள் மீதான ஒழுக்காற்று நடவடிக்கைகளை தாமதமின்றி மீளாய்வு செய்யுங்கள், அமைச்சர் விமல் ரத்நாயக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இடைநீக்கம் செய்யப்பட்ட சாரதிகள் சம்பளம் பெற்று வருகின்றமை மற்றும் தனியார் துறையில் பணியாற்றுகின்றமை தொடர்பில் தேவையான சட்ட ஆலோசனை உடனடியாக பெற்று ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கான நடைமுறைகளை மறுபரிசீலனை செய்யுமாறு அமைச்சர் விமல் ரத்நாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றார். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனை குழுவில் தற்போது இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள சில சாரதிகள் தொடர்ந்தும் சம்பளம் பெற்று வருகின்றமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறித்த ஆலோசனையை பாராளுமன்றத்தில் கூடிய போது தகவல் வெளிப்படுத்தப்பட்டதோடு பல்வேறு ஒழுங்கு நடவடிக்கை பிரச்சினை காரணமாக சுமார் 400 முதல் 500 சாரதிகள் இதுவரையில் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சாரதிகளுக்கான சம்பள இடைநிறுத்தமானது பல்வேறு நிபந்தனைகள் உள்ள சட்ட நடைமுறைகள் அடிப்படையில் நிகழ்ந்துள்ளதாக அக்குழுவின் கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். மேலும் இடைநீக்கம் செய்யப்பட்ட இந்த சாரதிகளில் சிலர் தனியார் பேருந்துகளில் ஓட்டுநர்களாக பணியாற்றி வருமானம் ஈட்டி வருவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதேவேளை போக்குவரத்து துறையின் சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்தி அதனை ஒரு நேர்மறையான திசையில் வழிநடத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள துணை குழுவின் இறுதி அறிக்கையும் ரயில்வே திணைக்களத்தை வினைத்திறனாக மற்றும் திருப்திகரமான சேவை வழங்குவதாக மாற்றுவதை நோக்கமாக கொண்ட துணைக்குழுவின் இடைக்கால அறிக்கையும் அமைச்சர்கள் ஆலோசனை குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியும் பிரதானமான முக்கியமான செய்தியாக இன்றைய தினம் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்ப ஆச்சுதான்.
3: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். அந்த வகையில் பத்திரிகை வெளியாகின்ற செய்திகள் தொடர்பில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகின்ற செய்தி, காணாமல் போன பரிந்துரை மீனவர்களை இந்திய அரசின் அனுமதியோடு கடல் எல்லையில் தேடுதல், பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. பரிந்துரையிலிருந்து கடல் தொழிலுக்கு சென்ற போது காணாமல் போன மீனவர்களை இந்திய கடல் எல்லையை அண்மித்த பகுதியில் அந்நாட்டு அரசின் அனுமதியை பெற்று தேடுதல் நடவடிக்கைகளை விசாரித்திருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கின்றார். பரிந்துரையிலிருந்து கடல் தொழிலுக்கு சென்ற 4 மீனவர்கள் காணாமல் போனமை தொடர்பில் கடற்படையினர் நீண்ட தேடுதல்களை நடத்தி வருகிறார்கள். தேடுதல் பணிகளில் விஸ்தரிக்கப்பட்டு இந்திய கடல் எல்லை பகுதியை அண்மித்த இடங்களிலும் அந்நாட்டு அரசாங்கத்தின் அனுமதிகளை பெற்று தேடுதல் பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். GPS ஊடாக அவர்களின் படகுகளில் இடத்தை கண்டறிய கடுமையான முயற்சிகள் எடுத்துள்ள போதிலும் அவை தொடர்பில் கண்டறிய முடியவில்லை. அத்தோடு ட்ரோன் ஊடாக கடற்பகுதியில் கடற்படையினர் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இளங்குமரன் MP அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இந்து சமுத்திர பிராந்தியத்தை அமைதி வளையமாக பேணுவது அவசியமாகும், ரஷ்யாவில் பாதுகாப்பு செயலாளர் தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது. இந்து சமுத்திர பிராந்தியத்தை அமைதி வளையமாகவும் ஒத்துழைப்பு மற்றும் சுபீட்சத்தை கொண்ட பிராந்தியமாகவும் பேண வேண்டும் என பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகோந்தா தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் ரஷ்யாவில் மாஸ்கோ நகரில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பாதுகாப்பு வாரங்களுக்கு பொறுப்பான உயர்மட்ட அதிகாரிகளில் 14th சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அங்கிருந்து கருத்து வெளியிட்ட அவர், இந்து சமுத்திர பிராந்தியத்தின் அமைதி, ஒத்துழைப்பு மற்றும் பகிரப்பட்ட சுபீட்சம் ஆகியவற்றை கொண்ட ஒரு பிராந்தியமாக பேணுவது மிக அவசியம் என வலியுறுத்தியிருக்கின்றார். அதேபோன்று தற்போதைய சிக்கலான புவிசார் அரசியல் சூழலில் தீவிரமடைந்து வரும் உலகளாவிய பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் கூட்டு நடவடிக்கை அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். நீதி அரசர்களின் வயதிலையை உயர்த்த விரைவு நடவடிக்கை, புதிய சட்டம் உள்ளது தயாரிக்கும் பணிகளை ஆரம்பிக்கும் சட்டவரைஞர் திணைக்களம் என்பதாக தமிழன் பத்திரிகை தலைப்பிட்டிருக்கின்றது. உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வுக்கான வயதிலையை 65 to 67 உயர்த்த வழி செய்யும் சட்டமூலத்தை தயாரிக்குமாறு சட்டவரைஞர் திணைக்களம் கோரப்பட்டிருப்பதாக உயர்மட்ட சட்ட வட்டாரங்களிலிருந்து தகவல் கிடைத்திருப்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை கூறுகிறது. நீதித்துறையின் உயர்நிலையில் இருக்கும் நீதியரசர்களின் குழாம் தொடர்பில் நிறைவேற்று அதிகாரமும் சட்டம் இயற்றும் அதிகாரமும் கொண்ட பாராளுமன்றமும் திருப்தியான நிலையில் இருப்பதாக தெரிகிறது. அதனால் இதே நீதியரசர் குழாமை அப்படியே பதவியில் தொடர செய்வதற்கு வசதியாக உயர்நீதிமன்ற பதவிக்கால வயதிலையை 65 to 67 உயர்த்துவது குறித்து நிறைவேற்று அதிகாரமும் பாராளுமன்றமும் இணைந்து இந்த மற்றும் சட்டம் இயற்றும் அதிகாரம் கொண்ட பாராளுமன்றத்தின் ஆளும் கட்சியும் ஆராய்ந்து வருவதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அதாவது இப்போது இருக்கின்ற உயர் நீதிமன்றர்களுக்கு மேலும் 2 பதவியை உறுதிப்படுத்துவதன் மூலம் இதே நீதியரசர்கள் குழாமை அடுத்த 2 மேல் நீடிக்க செய்வதே திட்டமாகும். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் இதுகுறித்து எழுத்தில் விசாரித்து விடயம் உண்மையா என்று ஜனாதிபதி கடிதம் எழுதியுள்ளார் என அறிய வந்திருக்கிறது. ஆயினும் ஜனாதிபதியிடமிருந்து அதற்கு இன்னமும் உத்தியோகபூர்வ பதில் எதுவும் வரவில்லை என்றும் தெரிய வருகிறது. இந்த பணி பின்னணியில் உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வுக்கான வயதிலையை 65 to 67 உயர்த்த வழி செய்யும் சட்டமூலத்தை தயாரிக்குமாறு சட்டவரைந்த திணைக்களம் கோரப்பட்டிருப்பதாக சட்ட வட்டாரங்களில் பேசப்படுகிறது. உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் பதவிக்கால வயதிலையை 65 என்று அரசமைப்பு தெரிவித்திருக்கிறதாகவே அதை 67 உயர்த்துவதாயின் அதற்காக அரசமைப்பு திருத்தம் ஒன்றை கொண்டுவரப்பட வேண்டும். அப்படி ஒரு அரசமைப்பு திருத்த நகர்வு முன்னெடுக்கப்பட்டால் அதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் ஆட்சேபித்து வாதாட சிறை சட்டத்தரணிகள் தயாராக இருப்பதாகவும் அறிய முடிகின்றது. இவ்வாறாயினும் இந்த நிலைமைகள் குறித்து ஜனாதிபதி MA சுமந்திரன் ஊடகம் ஒன்றில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். அரசியல் திருத்தம் ஒன்று வருமானால் அது உயர்நீதிமன்றத்தால் பரிசீலனை செய்யப்பட வேண்டியது கட்டாயம். சட்டத்தின் சாதக பாதகங்கள் அரசமைப்பு அடிப்படை ஏற்பாடுகளுக்கு அதன் முரண்நிலை என்பதை குறித்து உயர்நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் உயர்நீதிமன்ற பதவி காலத்தை மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீடிக்க செய்யும் விதத்தில் அவர்களிடம் பதவிக்கான வயதிலையை மாற்றினால் அதனால் உயர்நீதிமன்ற பதவியில் அச்சமயம் இருக்கும் ஒவ்வொருவரும் லாபமிட்டுவார்கள். அத்தகைய சூழ்நிலையில் அவரது சட்டம் மூலம் குறித்து விசாரித்து தீர்ப்பளிக்கும் தகமையை அந்த சட்டம் மூலம் வாயிலாக நேரடியாக லாபமடைய போகும் நீதியரசர்களுக்கு இல்லாமல் போய்விடும். எனவே அதுபோன்ற ஒரு அரசியல் திருத்தத்தை விசாரிப்பதற்கு பதவியில் இருக்கும் எந்த உயர்நீதிமன்ற நீதியரசருக்கும் தகமை இருக்காது என்றும் சுமந்திரன் சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் அந்த செய்திகள் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

ஏராளமான உறவுகளும் தங்களுடைய அன்பானவர்களுக்கு காணப்பொழுது வாழ்த்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இனி காலநீர் வணக்கம் சொல்லி தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலநீர் வணக்கம் சொல்லி கென்யா மக்ரூப் நகர்லிருந்து நசூர் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் மாயக்கா இனி அன்பான காலநீர் வணக்கம். இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஏற்படக்கூடிய அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பரமானந்தன் கவண்டன் பிரிவு ஹட்டன்லிருந்து நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. ஹாயக்கா இனி காலை வணக்கம். நவீன் ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்ல ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் இனிய காலம் நேர வணக்கம் சகோதரி நலமா நிகழ்ச்சியோடு நலம் சொல்லி ஞான முருகன் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் மாயா ஹாய்மா அருமையான சந்தோஷமான ஞாயிற்று காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கும் தங்களுக்கும் வாழ்த்துக்கள் நானும் நிகழ்ச்சியுடன் தான் சொல்லி தேவசாமி நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. மற்றும் மாய சகோதரி இனி அன்பான காலை நேர வணக்கம் டிக்கோயா புளியாவத்தையிலிருந்து போல்வின் நாங்களும் வசந்தத்தின் சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியுடன் இருந்திருக்கிறோம். மனைவி ரோனிகா மகள் டென்ஷினா இருவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் இனிய காலை நேர வணக்கம் ஊர்கொடபத்த தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. மற்றும் இனிய காலை நேர வணக்கம் சொல்லி கொழும்பு ஐந்து ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல ரொம்ப சதமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. மற்றும் வளமை போன்று நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி வாழச்சேனியிலிருந்து அகிலன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க.

பொழுதின் வாழ்த்துக்கள் சந்திச்சார நிகழ்ச்சி உடந்திருக்கிறோம். ஏராளமான உறவுகளும் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. ஹாய் சகோதரி அன்பான் இனி கால் நேர வணக்கம் சொல்லி கடவுளில் இருந்து மனோ நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி கட்டக்கலை ட்ரைடன் சந்தியாகவும் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. மற்றும் இனிய கால் நேர வணக்கம் சொல்லி பனிமலர் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி செங்கலடையிலிருந்து சக்கிலா சந்திரசேகரமும் நிகழ்ச்சி உடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் மாயங்கா அன்பான காலை நேர வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சி பாடல் தெரிவுகள்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லி யஷோ நிகழ்ச்சி உடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் ஹாய் அன்பான காலை நேர வணக்கம் இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பாக அமைய நல் வாழ்த்துக்கள். என்னுடைய தம்பி அரவிந்த் இன்றைய தினம் 17வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவரை வாழ்த்துவோர். அம்மா அப்பா மற்றும் அண்ணனாகிய நான் மற்றும் உற்ற உறவினர்கள் அனைவரும் வாழ்த்துவதாக திரு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நாங்களும் நிகழ்ச்சி சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

ஆரம்பிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். தொடர்ந்து கலையகத்தில் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் டிலுக்ஷன் மற்றும் ஜி ஆர். விடைபெற்று செல்லும் நானும் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ் ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: நன்றி ஸ்ரீ ரூபின். நிரம்பி பொழுது காலை 8 மணி.

0: நீங்க சொல்லுங்க நேயர்களின் கருத்து மேடை.
1: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான காலை பொழுதின் வணக்கங்கள். என்று உங்கள் அனைவரையும் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு இருக்கிற நிறைய பேசலாம். வணக்கம் டிலக்ஷன்.
2: வணக்கம் ஜி ஆர். மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை பொழுது வணக்கம். ரேடோக இன்றைய நாள் தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு தலைப்பு, தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரியான எங்களுடைய சிறார்களுக்கு எங்களுடைய ஃபேமிலி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இன்க்ளூடிங் ஏற்ற ஒரு தலைப்பு அப்படின்னு சொன்னா, இந்த தலைப்பு நான் வந்து சொல்றதுக்கு முன்பாக இந்த தலைப்பு எடுப்பதற்கான மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி விஷயம் நாங்கள் பகிர்ந்து கொள்ளணும். காலை பொழுது நான் வந்து இன்றைய நாள் வந்து நாங்க வந்து அப்படியே ஓகே அப்படின்னு சொல்லி ஆபீஸ் காலான்னு சொல்லி நான் வந்து அப்படி எப்பவுமே நம்ம வந்து எலும்புன கையோட
1: சோஷியல்
2: மீடியா போயிடும். அப்ப எனக்கு ஒரு பதிவு வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க. அதை நான் ரீட் பண்ணி பார்க்கும் போது அது சற்று கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்தது. நாங்க வந்து தொடர்பாக நாங்க வந்து கட்டாயமா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் நாங்கள் நிகழ்ச்சிக்கு அதே தலைப்பா கொண்டு வந்துட்டோம்.
1: அதாவது பிறக்கிற குழந்தையிலிருந்து இறந்து போற வரைக்கும் வந்துட்டு எல்லா பதிவுகளையும் அந்த பிள்ளைய நாங்க அழுறதுல இருந்து சிரிக்கிறதுல இருந்து அந்த பிள்ளைய சமாதானப்படுத்துறதுல இருந்து சாப்பிடறதுல இருந்து இந்த தொழில்நுட்பங்களை கொண்டுதான் அவங்கள எல்லாத்தையும் சரி செய்யறோம் இல்லையா?
2: தொழில்நுட்பம் இல்ல அப்படின்னு சொன்னா எந்த விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட இந்த தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது டெக்னாலஜியுடைய வளர்ச்சி வந்து ஜிஆர் எங்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு பங்களிக்கின்றது. எங்களுடைய நாங்க ஒர்க் செய்யறதா இருக்கலாம், இப்போ நாங்க எந்த விஷயம்னாலுமே நாங்க வந்து கஷ்டப்படுறது இல்ல, எல்லாருமே ஹார்ட் ஒர்க் தாண்டி ஸ்மார்ட் ஒர்க் இறங்கிட்டோம். எந்த விஷயம்னாலுமே நாங்க வந்து இருக்கக்கூடிய தொழில்நுட்பமா இருக்கலாம், ஏதாவது ஒரு சில இணையதளங்கள் வாயிலாக நாங்க எங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்க கேட்டோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவு விஷயத்தையுமே அந்த இணையதளம் தரும்.
1: பொறுத்து நாங்க தேட தேவையில்ல, அலைய தேவையில்ல, எல்லா உதாரணங்களும் எங்கெங்கெல்லாம் எத்தனை நூற்றாண்டெல்லாம் பதிவு செய்யப்பட்டதோ அத்தனையெல்லாம் தரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப எங்க பார்த்தாலும் தொழில்நுட்ப புரட்சியாகவே இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில் நாங்க தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா தொழில்நுட்ப பயன்பாடு சிறுவர்களுக்கு. டிலக்ஷன் சொன்ன மாதிரி தொழில்நுட்ப பயன்பாடு சிறுவர்களுக்கு நல்லதா ஆபத்தா?
2: தொடர்ச்சியாக நாங்கள் இது தொடர்பாக பேசலாம். தொழில்நுட்ப பயன்பாடு சிறார்களுக்கு ஒரு விஷயம் ஒரு பக்கம் நல்லதாகவும் இருக்கும், இன்னும் ஒரு பக்கம் ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்பாடாகவும் இருக்கும். ஏன்னு சொன்னா நாங்க கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு விஷயம் தேவை அப்படின்னு சொன்னா ஒரு செக்மெண்டோ இல்ல அப்படின்னு சொன்ன ஒரு ஸ்கிரிப்டோ தேவை அப்படின்னு சொன்னா நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய புத்தகங்களை பிறட்டி நாங்க வந்து எழுதிட்டு இருப்போம்.
1: அந்த புத்தகம் இல்லைன்னு சொன்னா இன்னொரு
2: கட்டாயம் நிறைய தேடல்கள் இருக்கும். ஆனா தற்போதைய காலகட்டத்துல வந்து நாங்க எங்களுக்கு தேவையான விஷயத்த நாங்க வந்து ஏதோ ஒரு ஆன்லைன்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கிட்ட கேட்டோம், ஏதோ ஒரு தற்போதைய காலகட்டத்தில் வந்து சிறார்களுக்கு இந்த டெக்னாலஜி வந்து ஒரு பக்கம் முக்கியமானதாக இருக்கின்றது, இன்னும் ஒரு பக்கம் இந்த
1: தொழில்நுட்பம்.
2: அது மட்டும் இல்லாம ஜிஆர் இந்த தொழில்நுட்ப பயன்பாடு அப்படின்னு சொல்லும் பொழுது சிறார்களுக்கு வந்து எங்களுடைய தாய்மார்கள் தந்தைமார்களே இந்த தொழில்நுட்ப பயன்பாடுக்கு தேவையான மிக முக்கியமான தொலைபேசியா இருக்கலாம், இல்லைன்னா மடிக்கணி இல்லை அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய ஐடோ டெக்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வாங்கி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அந்த சிறார்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கண்காணிக்கிறதே இல்ல.
1: ஏன்னா அவங்களுக்கு தொழில்நுட்பம் கொடுத்துட்டு அவங்களுக்கு நிறைய அறிவு இருக்கு, அதனால நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னமா இப்படியான ஒரு போன் யூஸ் பண்றான், என்னமான் வந்துட்டு இப்படியான ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க, அவங்களுக்கு ஒரு பெரும் ஒரு சந்தோஷம்
2: பெருமை ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அது கொடுக்கக்கூடிய தீங்கான செயற்பாடுகளை வந்து அவங்க வந்து ஆராய்றது இல்ல. சோ அதனால ஏலமான விஷயங்கள் நாட்டுல தற்போதும் கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த காலை பொழுதுல இந்த விஷயம் நான் வந்து சொல்லணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சாலும் கூட சொல்ல வேண்டிய கட்டாயம். அவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நேற்றைய நாள் நடைபெற்ற ஒரு பதிவு, இந்த பதிவு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 13 மணிக்கும் 11 வயது சிறுமியை வந்து 15 வயது அண்ணன் வந்து கொலை செய்திருக்காரு. கொலை அப்படின்னு சொல்லும் போது இது தொலைபேசி நாங்க நிறைய விஷயம் பேசலாம். இது ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்ல வந்தா தொழில்நுட்பத்தினுடைய கண்காணிப்பு காரணமாக, தொழில்நுட்பம் வந்து யார் பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி, அதனால வந்து ஒரு உயிர் வந்து இழக்கப்பட்டிருக்கு. சோ நம்ம தொடர்ச்சியாக பேசலாம் என்று நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு.
1: ஓகே வாங்க பேசலாம், நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில். இதுதான் இன்றும் உங்களுக்கான காத்திரமான தலைப்பாக இருக்கிறது, தொழில்நுட்ப பயன்பாடு சிறுவர்களுக்கு நல்லதா ஆபத்தா? அழைப்பேற்படுத்துங்க, பேசுங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 01 1 2 7 5 0 0 1 அதே போல 01 1 2 7 5 1 1 1 அழைப்பேற்படுத்தலாம்.
2: அழுது காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவு உங்களுடைய அன்பான பதிவுகளுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ள அந்த பதிவை நாங்கள் ரீட் பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஓகே, நீங்க சொல்லுங்க நேர்களின் கருத்து மேடை.

கட்கடத்தில் கார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை. முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம்.

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: 102.6 102.8 வசந்தத்தை நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கின்றோம். தொழில்நுட்ப பயன்பாடு சிறுவர்களுக்கு நல்லதா ஆபத்தா, இதுதான் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில் நாங்க உங்களோட பங்கு தலைப்பாக இருக்கிறது.
3: ஐரோக்கிய தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினுடாக அன்பான நீங்க சொந்தம் அன்பான காலை பொழுது வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம.
4: வணக்கம், கல்முனை நம்பிக்கை கிராமம், ஹரல் சந்திரா.
3: ஹரல் சந்திரா, உங்களுடைய கருத்து என்ன? ஹரல் சந்திரா,
4: அது சிறுவர்களுக்கு மோசமாகத்தான் இருக்கின்றது.
3: மோசமாக இருக்கின்றதா?
2: என்ன காரணம்?
4: ஆமா,
3: என்ன காரணம்?
4: இல்ல, எங்களது குடும்பத்தை கொண்டு சொல்லுகின்றேன். எனக்கு பேர பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு போன் வாங்கினோம், அதுலயே சண்டை
3: வாழ்க்கை முடிச்சு. அங்கே
4: உயிரிழப்பில்லை, ஆனால் தினந்தோறும் சண்டை. அப்படி வாங்குவதாக இருந்தால் எல்லாருக்கும் சேர்த்து வாங்க வேண்டும் போல இருக்கிறது.
2: அந்த அளவுக்கு
4: பொருளாதாரம் எங்களிடம் இல்லை.
3: இல்ல இல்ல,
4: அது
2: வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம். நான் மருதமுனை, ஆதம் அலி.
3: ஆதம் அலி, சொல்லுங்க ஆதம் அலி, உங்களுடைய கருத்து.
5: தற்பொழுது என்னன்னு சொன்னால், தொழில்நுட்பம் வந்துகிட்டு நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. சிறுவர்கள் வந்துகிட்டு உணவு உண்ணும்போதில் இருந்து தூங்கும் வரையும் அந்த கைப்படக்க தொலைபேசிதான் இருக்கின்றார்கள். ஆகவே என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னால், நல்லதும் இருக்கின்றது, கெட்டதும் இருக்கின்றது. இனி எதிர்காலம் தான் அது முடிவெடுக்கும்.
3: நன்றி. நாங்க வந்து எங்களுடைய பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டியது ஒரு கட்டாய கடமை. ஏன்னு சொன்னா, அவங்களுக்கு தெரியாததுல எந்த விஷயம் நல்லது எந்த விஷயம் தெரியுது அப்படின்னு சொல்லி தெரியாது. சோ நாங்க வந்து கட்டாயம் கண்காணிக்கணும். இவங்க ரெண்டு பேருமே சொன்ன பதில் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் சொன்ன விஷயம் வந்து, நான் வந்து எல்லாத்துக்குமே வாங்கி கொடுக்கத்தான் இருந்தேன், ஆனா பொருளாதார பிரச்சனை இருக்கு
2: அப்படின்னு அவரு வந்துட்டு அதை வந்துட்டு ஆதரிக்கிறாரு. நல்லது அப்படின்னு நினைக்கிறாரு, தொழில்நுட்பம் அப்படிங்கிறது. ஓகே, இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
6: அன்பான காலை வணக்கம் இருவருக்கும்.
3: வணக்கம்.
6: சிறுவர்கள் கையில போன் இருக்கின்றது. ஆனா இவர்கள் ஒரு கொஞ்சம் டைம் அந்த போனை குடுத்து போட்டு கொடுத்தவர்கள் கண்காணிப்பதில்லை. கொஞ்சம் ஒரு அரை மணித்தாலமோ கால் மணித்தாலமோ அப்படி ஒரு விளையாட்டில படுத்து கொடுத்து எடுக்க மாட்டார்கள். மணித்தியான கணக்கில் அந்த பிள்ளை வச்சிருப்பதனால் அந்த சின்ன மூளைக்கு இயற்கையாக வருகின்ற மூளையை விட்டு விட்டு இந்த போனிலே வருகின்ற செயற்பாடுகளை பார்க்கும் போதும், அந்த குழந்தை நல்லது எது கெட்டது எது, நீங்க சொன்ன மாதிரி நல்லதையும் சொல்லி கொடுப்பார்கள் கெட்டதையும் சொல்லி கொடுக்க மாட்டார்கள், அப்படியே பார்த்து கொண்டு போகும். நல்லதுதானே இது, என்று பிள்ளைக்கு எதுவும் பகுத்தறிவு பெரிசா வளரவில்லை தானே. அதே போல நான் ஒரு சிறிய ஒரு 4 வயசு 3 வயசு ரெண்டு பிள்ளை கையிலே போன வைத்து ஒன்று வைத்திருக்கின்றது, ஒரு பிள்ளை கேட்கின்றது, ஏண்டி எந்த நேரம் பார்த்தாலும் நீ போனோட இருக்கின்றாய் என்று கேட்டேன். அந்த பிள்ளை கேட்டு, இந்த போன் தான் நான் கேட்பதெல்லாம் தருகின்றது, மற்றவர்கள் தரமாட்டார்கள் என்று அந்த சின்ன மூளையிலே அந்த பிள்ளை அப்படி ஒரு மெமரியை பதிஞ்சு வச்சுக்கிறேன். அந்த பிள்ளைகள் அதுக்கு அடிமையாகின்றது. அதை எவ்வளவுதான் விழிப்புணர்வு ஊட்டினாலும் சிலருக்கு அது கருத்தில் ஏறுவதில்லை. அதனாலே குழந்தைகளுக்கு போனை அளவோடு கொடுங்கள், ஏன்னா பழக்கப்பட்ட குழந்தை.
2: சரி, ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். அவங்க சொல்லிருந்தாங்க, அதாவது ஆபத்து இருக்கு அதுல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருந்தாங்க. சரி, இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
7: வணக்கம்.
2: வணக்கம். யார் இது?
7: மன்ராசி ராஜன் பேசுறேன்.
3: ராஜன் சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்ன? ராஜன்,
7: என்னுடைய கருத்து என்னன்னா, தொழில்நுட்ப வளர்ச்சி நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. ஆனா கெட்ட விஷயம் என்னன்னா, வீட்டுல உள்ளவங்க தான் அந்த வீட்டுல உள்ளவங்களை பார்த்து வளர்றது கெட்ட விஷயம் ஆகுது. அதாவது வீட்டுல உள்ள பெற்றோர்கள் வந்து சிறுவர்களுக்கு முன்னிலையில போனை பாவிக்கிறத குறைக்கலாம்.
8: அப்படி இப்படி அந்த பெற்றோர்கள் செய்யறத பார்த்து வளர்றதுனாலதான் அந்த கெட்ட விஷயங்கள் நடக்குது.
2: சரி, ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். சரி, அவருடைய கருத்தாக இருந்தது. பொதுவாக வந்துட்டு சிறுவர்களுக்கு ஒரு அந்த தொலைபேசியை அழுதுட்டாங்க, ஒரு பாடசாலைக்கு செல்லல, போன் தந்தா தான் நான் பாடசாலைக்கு செல்வேன் அல்லது வேலை செய்வேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறவங்களுக்கு இப்ப நல்ல வசதி வாய்ப்பு. ஏற்கனவே ஒருத்தர் சொன்ன மாதிரி பொருளாதாரம் இருக்கிறவங்க வந்துட்டு அதிகமாக நல்ல ஸ்மார்ட் போன் எல்லாம் இருக்கு. இப்போ
3: ஆரம்பிச்சு வச்சது அப்படின்னு அரசாங்கம், சரியா, எதற்காக ஆரம்பிச்சு வைத்தாங்க அப்படின்னு சொன்னா, குறிப்பாக 2019 மணிக்கும் 2000 குறிப்பிட்ட ஒரு காலத்து 2020 ஆண்டுக்கு பின்னாடி இலங்கையில் வந்து பல்வேறு மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் இருக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னா, COVID-19 இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் பின்பாக கட்டாயம் வந்து இந்த ஸ்டடிஸ் எல்லாமே ஆன்லைன்ல நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதற்காக பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு அதிகமான போன்கள் மற்றும் தொலைபேசிகள் அல்லது மடிக்கணினி அல்லது கணினி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் வாங்கி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம எங்களுடைய ஸ்ரீலங்கா மற்றும் அரசோடு சேர்ந்து யூனிசெப், இந்த யூனிசெப் இருக்கு இல்லையா, யூனிசெப் அமைப்புகள் வந்து ஒரு கண்காணிப்பு எடுத்திருக்காங்க. அந்த கண்காணிப்புல என்ன நட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ரீசெண்டா சமீபமாக இலங்கையில் வந்து சாதாரணமாக மொபைல் மற்றும் இணைய பயன்பாட்டினுடைய அளவு அப்படின்னு சொல்லி ஒரு கன்சல்டேஷன் பண்ணும் போது அது எவ்வளவு அதிகரித்திருக்கு அப்படின்னு சொன்னா, சாதாரணமாக 11 முதல் 18 வயதிற்குட்பட்டவர்கள் பயன்படுத்தக்கூடிய வீதம் 52.8% காணப்படுகின்றது. அந்த 52.8% வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பெரும்பாலும் 13 வந்து இது வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொலைபேசி அல்லது சமூக வலைதளங்கள் கூட, அதாவது குறிப்பாக நாங்க வந்து இந்த தொழில்நுட்பம் பத்தி பேசும்போது சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுடைய எங்களுக்கு தெரிஞ்ச

0: ஊடாக அறிமுகப்படுத்தாட்டி அவங்க அவங்க தொழில்நுட்பத்தை இப்ப பேஸ்புக் உதாரணமாக பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா அதை ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு அலர்ட் வரும். அப்படியான தொழில்நுட்பங்களை உள்வாங்கல அப்படின்னு சொன்னா உங்களுடைய இந்த கணக்கு நாங்க முற்றாக எங்க நாட்டுல இருந்து நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருந்தாங்க. அண்மையில கூட மலேசியால அறிமுகப்படுத்து
1: நீங்க அப்படி செய்யல அப்படின்னு சொன்னா உங்களுடைய நிறுவனமே எங்களுடைய நாட்டுல இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க. இந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து எங்களுடைய இலங்கைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல விஷயம். ரைட், ஓகே, நாங்க வந்து டாபிக் போகலாம். இந்த அதாவது நாங்க சொல்லியிருந்தோம் இல்லையா, 52.8 விதமான நபர்கள் வந்து இதை பயன்படுத்துறாங்க, சிறார்கள் அப்படின்னு சொல்லி. இதுல வந்து பெரும்பாலானோர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 60 அதாவது 52% அந்த வீதத்துக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 67% 6 ஆண் பிள்ளைகள் இதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியும், 33% 1 பெண் பிள்ளைகள் இதை பயன்படுத்துறாங்க. குறிப்பாக நாங்க சொன்னது போலவே 11-18 உட்பட்டவர்கள் தான் இதை பயன்படுத்துறாங்க.
0: யாருக்கு நாங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்றோமோ அவங்க தான் அதிகமா பயன்படுத்துறாங்க.
1: கட்டாயமாக இதனுடைய பாவனை அப்படின்னு சொல்லும் போது ஒரு 21 பின்னாடி செல்போன் பாவனை வந்து குறைவடையும். ஏன்னு சொன்னா அதுக்கு பொருளாதார சிக்கல் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக இதனுடைய பயன்பாடு குறைவடையும். ஆனாலும் இந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய 13-18 இருக்கக்கூடிய இந்த பயன்பாடு அதிகமாவதற்கு காரணம் பெற்றோர்களுடைய ஒரு பிழை என்றால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்.
0: அதிகமாக வந்துட்டு நீங்க சொன்னது போல டெலிவிஷன் வந்துட்டு இந்த கோவிட்டுடைய காலத்துக்கு பிறகுதான் இந்த தொழில்நுட்ப பயன்பாடும் அதிகரித்தது. வீட்டுல இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும், வெளியில போய் கேலா எத்தனை மட்டுக்கு நாங்க வந்துட்டு அதிகமாக நானும் நீங்களும் அப்படி முகத்தை பாக்குறது பேசுறது ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ள இருக்கிறது. அதே அந்த தொழில்நுட்பத்தை கொடுக்கும் போது அவங்க வந்துட்டு அவங்கள மறந்து பக்கத்துல இருக்கிறவங்கள மறந்து சாப்பிட மறந்து இப்படி அதுக்குள்ளேயே மூழ்கி இருப்பாங்கல்ல. சோ அவங்க இருக்காங்களா இல்லையாங்கன்றே தெரியல. அந்த அளவுக்கு இந்த தொழில்நுட்பம் அவங்களை கட்டுப்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு. தொழில்நுட்ப பயன்பாடு சிறுவர்களுக்கு நல்லதா ஆபத்தா, இதுதான் தலைப்பு, வாங்க பேசலாம்.

0: நேரம் காலை 8:33.
1: 102.6, 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
2: இது மக்கள் சூடிய மகுடமே.
1: விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம்.
2: பாடல்களோடு
1: நீங்கள் எங்கிருந்தாலும்

0: நீங்க சொல்லுங்க
1: நேயர்களின் கருத்து மேடை.
0: கருத்து மேடை
1: காஜலி வசந்தத்தின் நீங்க சொல்லுங்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான தலைப்பு மற்றும் இனிமையான பாடல்களோடு இன்றைய காலை பொழுது நிகழ்ச்சி இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது.
2: பெரியவங்களுக்கே தெரியாத நிறைய விஷயங்களை சின்னவங்கிட்ட கத்துக்கலாம். இந்த தொழில்நுட்பத்திற்காக ஒரு வீடியோ எடிட்டிங் ஆகட்டும், இப்ப இருக்கிற ஏஐ தொழில்நுட்பம் ஆகட்டும், அல்லது ஜூம்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, இல்ல ஜூம் எங்களுக்கு ஒரு வித்தியாசமா தேவை அப்படி தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சா அவங்ககிட்ட கேட்டா நாங்க கத்துக்கலாம். அந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தை அக்கு வேறு ஆணி வேற பிரிச்சு படிச்சு அப்படியே ருசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம்.
1: இப்ப இருக்க பசங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க ஒரு தடவை காட்டினோம் அப்படின்னு சொன்னா அந்த விஷயம் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு நம்ம அவங்க நமக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க.
2: நம்மளுடைய தொலைபேசி இலக்கங்களை நம்மளுக்கு ஞாபகம் இல்ல,
1: அவங்களுக்கு
2: ஆமா தெரியும்
1: அப்படின்னு சொல்லி எல்லாமான விஷயங்கள் வந்து இந்த டெக்னாலஜி வந்து நல்ல விஷயங்கள் கத்துக் கொடுக்குது இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் கூட கெட்ட விஷயங்களும் இருக்கத்தான் செய்யுது இல்லையா. நாங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி வேர்ல்டுல வந்து இந்த தொழில்நுட்பம் மிக முக்கியமான ஒரு விஷயம். நாங்க வந்து ரெண்டு பக்கம் பேசணும் இல்லையா. சோ அதனால இந்த தொழில்நுட்பம் வந்து மிக முக்கியமான விஷயமே அப்படின்னு சொன்னா எதிர்காலத்துல இந்த உலகத்துல நாங்க வந்து சர்வை பண்ணோம் அப்படின்னு சொன்னா நாங்க வந்து இந்த உலகத்துல வந்து நாங்க ஒரு மனிதராக வாழணும் அப்படின்னு சொன்னா தொழில்நுட்பம் கட்டாயம் வேண்டும். என்னடா காலையில நாங்க எழும்புறது முதல் நாங்க வந்து அன்றாட வாழ்க்கையில நாங்க வந்து தூங்குறது மட்டும் எங்களுக்கு இந்த தொழில்நுட்பம் வந்து மிக முக்கியமான ஒரு வகை பங்கும் வகிக்கின்றது. நாங்க எலுமினவனுக்கு நாங்க செய்த முதல் வேலை என்ன அப்படின்னு சொன்னா நாங்க முகம் கழுவுறோம் இல்லையோ, நாங்க இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி போனை பயன்படுத்தி சமூக வலைத்தளங்கள்ல போயிட்டு இன்னைய நாள் என்ன பதிவு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும்.
2: ஒரு காஃபி குடிக்கிறதா இருந்தாலும் நம்ம எலும்பி போறதை விட அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆர்டர் பண்ணி குடிக்கிறதுங்கிறது வேற விஷயம்.
1: அதெல்லாம் தாண்டி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப எல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கு விட ரோபோக்களை வாங்கி வைக்கிற அளவு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா வேலைகள் இழவு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல ரோபோ மட்டும் இல்ல அதுக்கு பின்னாடி நாங்க வந்து அதுக்கு அடிமையாகி எங்களுடைய உடல் நலம் வந்து எவ்வளவு மோசமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியல. அவங்களுக்கு
2: செல்ல பிராணியை கூட ரோபோ வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. நிறைய நாடுகள்ல வந்துட்டு உலாவ கொண்டு அந்த நம்ம வெளியில போவோம்னு சொன்னா நம்ம அந்த ரோபோ மாதிரி இருக்கிற செல்ல பிராணியும் கொண்டு வாக்கிங் போகலாம். சில அளவுக்கு தொழில்நுட்பம்
1: சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்துறது வந்து ஒரு பக்கம் போதையாக இருக்கும் பொழுது இன்னும் ஒரு பக்கம் வந்து அது வந்து பிரஸ்டீஜ் இஷ்யூ அப்படின்ற மாதிரி சில பேருக்கு வந்து நாங்க வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது
2: தொழில்நுட்பத்தை நாங்க பயன்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக நிறைய பேரை தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க. தேவையில்லாத அதாவது சட்டத்துக்கு முரணான சம்பவங்கள் எல்லாம் ஈடுபட்டு இப்படியான விஷயங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க இல்லையா.
1: இப்ப இருக்க சிறார்கள் கிட்ட நீங்க வந்து சாதாரண ஒரு ஆண்ட்ராய்டு போன் நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு ஐபோன் வேணும், எனக்கு சாதாரணம் நாங்க இன்னும் ஒரு மடிக்கணியிலயோ இல்ல அப்படின்னு சொன்னா கணினியும் நாங்க வந்து நார்மலான ஒரு பிராண்ட் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா இல்லைங்களுக்கு ஆப்பிள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க வந்து எந்த நிறுவனத்தையும் இங்க ப்ரோமோட் பண்ணல. ஆனா அ
3: தேவி
2: சொல்லுங்க. தேவி உங்களுடைய கருத்து?
3: என்னோட கருத்து முதல்ல வந்து நல்ல பக்கத்தை எடுக்கிறேன். என்னன்னா நம்மட என்னோட காலத்துல வந்து நான் ஒரு இசைமன் செய்யறதுக்கு ஒவ்வொரு லைப்ரரியா ஒவ்வொரு பேப்பர் எல்லா இடமும் அலைஞ்சி தேடி கஷ்டப்பட்டு தான் செஞ்சேன். அதுவும் நிறைய விஷயம் கிடைக்கல. தற்போதைய காலம் அப்படி இல்ல. என்னன்னா இப்ப ஆசிரியர்கள் வந்து நேரடியா கற்றுக் கொடுக்கறது கஷ்டம், பாடசாலையை விட்டு அதுக்கப்புறம் நேரடியா சந்திக்கிறது கஷ்டம். பிள்ளைகளுக்கு வந்து இப்ப நிறைய வினா விடை மத்தது நிறைய கேள்விகளா போடுறாங்க. இப்ப நாங்க வந்து வேலைக்கு போயிடுறோம், அப்ப எங்கட போன்ல போடுற நேரம் பிள்ளைகளுக்கு தெரியாது. அப்ப ஈவினிங் வந்த பிறகு அந்த பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, நம்மட போன வாங்கி பேரண்ட்ஸோட உதவியோட நிறைய விஷயங்களை செய்யறாங்க. அதுல போன்ல நிறைய எஃப்புகள் இருக்கு, அது எனக்கு தெரியாது. எனக்கு தற்போதைக்கு நானே போன் யூஸ் பண்றேன், எனக்கு தெரியாது ஏன்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய வினா விடைகள் வினாக்கான விடைகளை தேடுறாங்க. அது வந்து பிள்ளைகளுக்கு இலகுவா இருக்கு படிக்கிறதுக்கு. அது காரணம் என்னன்னா அது பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவா இருக்கணும். பேரண்ட்ஸ் வந்து நம்ம அதை கொடுத்து விட்டு போயிட்டோம்னு சொன்னா அவங்க வேற வழியில போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அது படிக்கிறதுக்கான வழிவகைகளை வந்து தொழில்நுட்பம் கற்றுக் கொடுக்குது. அது வந்து நல்ல பக்கம்.
1: ரைட், ஓகே. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து அசைன்மெண்ட் எல்லாம் செஞ்சீங்க இல்லையா, அந்த அசைன்மெண்ட் செஞ்சதுல ஏதாவது ஒரு விஷயம் இன்னுமே உங்களுக்கு மைண்ட்ல இருக்கும் இப்படி செஞ்சமே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல? மறந்துட்டேன்.
2: நன்றி. கருத்தாக இருந்தது. இனி ஒரு தருகிறாங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
4: என்னுடைய கருத்து வந்து, சின்ன பிள்ளைகள் வந்து இந்த போன் எடுத்துக்கிட்டு தெரியாத விஷயங்களை பார்த்து கொள்றாங்க. ஆன்லைன் மூலமா படிக்கிறாங்க, அது சரி, அது ஓகே. மற்றது தற்கொலைகள், அது அது எல்லாமே என்கிட்ட கேட்பாங்க, இது ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி. தெரியாத விஷயங்களை இவங்க கத்துக்கிட்டு அப்ப சில ஒவ்வொரு இடத்துல நடந்திருக்கு தானம்மா, தற்கொலைக்கு போறாங்க, ஒரு கெட்ட பழக்கத்துக்கு போற, அதுங்களுக்கு புரியாத வயது, அது இப்படித்தான் செஞ்சு பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல விஷயம் இருக்கம்மா, தேவையில்லாத சின்ன குழந்தைகளுக்கு தேவையில்லாம பாக்க கொடுக்கறது தப்பு நம்ம. ஆனா வலியுமே போன கையில் எடுக்கிறாங்க, எடுத்து இது நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க, இது இப்படித்தான் இப்படித்தான் இப்படித்தான்.
1: அதாவது நீங்க வந்து இந்த விஷயம் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்ல வரீங்களா, இல்ல அப்படின்னு சொல்லி இதுவே தீங்குன்னு சொல்ல வரீங்களாமா?
4: நல்ல விஷயங்களும் இருக்கு, நல்ல பழக்கம் அதுல சொல்லி கொடுக்கற பழக்கங்கள்லாம் அதுல இருக்குது, ஆனா கெட்டதும் அதுல இருக்குது.
1: நாங்க வந்து அதை வந்து சரியா நாங்க வந்து அவங்களை வந்து கோஆர்டினேட் பண்ணனும் இல்லையா?
2: ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். சரி, தொடர்ந்து மனிதர்களாம் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு. தொழில்நுட்ப பயன்பாடு சிறுவர்களுக்கு நல்லதா ஆபத்தா, இதுதான் தலைப்பு. வாங்க பேசலாம் தொடர்ச்சியாக.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
1: இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும்.

0: நிகழ்ச்சிகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி அணை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12. உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இதற்கமைய ஆட்டோ டீசலின் விலை 15 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டர் 407 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லங்கா சூப்பர் டீசலின் விலை 20 ரூபாவினால் உயர்த்தப்பட்டு 1 லிட்டர் 478 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. ஆக்டேன் 92 ரக பெட்ரோலின் விலை 24 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டர் 434 ரூபாவாகவும் ஆக்டேன் 95 ரக பெட்ரோலின் விலை 25 ரூபாவினால் உயர்த்தப்பட்டு 1 லிட்டர் 495 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதே விலை மண்ணெண்ணெயின் விலையும் 20 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டர் 285 ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது.
2: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பெரும் சவாலை எதிர்கொண்டுள்ளதாக பொதுக் கொள்கை பேராசிரியர் சுல்தான் பர்கத் தெரிவித்துள்ளார். அல் ஜசீரா ஊடகத்துக்கு வழங்கிய செவ்வியொன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் தொடரும் நிலையில் தற்போது அமெரிக்காவின் நிலைப்பாடு பலவீனமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக உலகக்கிண்ண காட்பந்து தொடர் நெருங்கி வருகின்ற நிலையில் ஈரானுடன் ஒரு போரில் ஈடுபட டிரம்ப் விரும்பவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை லெபனானில் தங்களின் நிகழ்ச்சி நிரலை முடிவுக்கு கொண்டுவரும் வரை ஈரானை கட்டுப்படுத்தி வருவதாகவும் இஸ்ரேல் அமெரிக்காவை தன்வசப்படுத்தி வருவதாகவும் ராஜதந்திர நகர்வுகளுக்கு இஸ்ரேல் முக்கிய காரணியாக விளங்குவதாகவும் பேராசிரியர் மேலும் தெரிவித்துள்ளார்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி அணை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கின்றோம். காலை பொழுது சந்தோஷமா, சுறுசுறுப்பா, உற்சாகமாக, ஒரு விறுவிறுப்பான ஒரு தலைப்போடு இன்றும் உங்களோடு பயந்து கொண்டிருக்கின்றோம். நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு நல்ல பாடல்களும் தந்து கொண்டிருக்கோம் இல்லையா டிலக்ஷன்?
3: தொழிற்சாக இனிமையான பாடல்கள் மற்றும் இனிமையான பாடல்களை நிகழ்ச்சியோடு நீங்களும் கேட்கலாம். அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அழைக்கணும், அழைப்பினை ஏற்படுத்தணும்.
2: ஆமா, அழைப்பு ஏற்படுத்துங்க. உங்களுடைய காத்திரமான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள கூடலாம். இப்போது ஒலித்த பாடல் மாதிரி தான், சுகமா தான் இருக்கும் தொழில்நுட்பங்கள், அதுக்கு பிறகு வருகின்ற பிரச்சனைகள் பார தூரமாக இருக்கும். நிறைய பேருக்கு டிலுக்ஷன் இந்த தொழில்நுட்ப பயன்பாடு அதீதமான பயன்பாடால வந்துட்டு மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க அல்லது உடல் ரீதியாக நிறைய நோய்களை சம்பாதிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப சின்ன பிள்ளைகளை பார்க்கும்போது ஒரு ஒரு 3 வயசு இருக்கும், அவங்க இப்பதான் பாடசாலைக்கு போறதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க கூட இந்த கண்ணாடி, முக்கு கண்ணாடி பயன்படுத்துறவங்க அதிகமா இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, சின்ன வயசுலயே, அந்த குறிப்பிட்ட ஒரு வயசுலயே தவழும் போதே வந்துட்டு தொலைபேசி பயன்பாடு அவங்க கைக்கு போயிருக்கும். அதனால வந்துட்டு அந்த அந்த தொலைபேசி பயன்பாடு அதிகமாக பயன்படுத்துறதுனாலதான் அந்த தொழில்நுட்ப ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கும் அவங்களுடைய மனமும் உடல் ரீதியான பிரச்சனைகளும். அப்போ அதுக்காகத்தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த கண் பார்வைகள் வந்துட்டு கொஞ்சம் மங்களா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு நிறைய இதெல்லாம் எடுத்துக்குவாங்க, மருந்தெல்லாம். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அவங்க சின்ன வயசுலயே போனை கொடுத்துருவாங்க. இதுதான் அவங்களுடைய கண் பார்வைக்கு பிரச்சனை, நிறைய பெற்றோர்களுக்கு தெரிகிறது இல்ல.
3: பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தொழில்நுட்பம் வந்து எங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை கத்துக் கொடுக்குது. அதே மாதிரி தொழில்நுட்பம் வந்து இருக்கிறதுலேயே முக மோசமான சில விஷயங்களையும் இந்த தொழில்நுட்பம் எங்களுக்கு கத்துக் கொடுக்குது. ஆனாலும் கூட நாங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்க இந்த டெக்னாலஜி கொடுக்கும் போது நாங்க வந்து கட்டாயமா கண்காணிக்கணும், தொழிற்சாக பேசலாம். இது தொடர்பாக அழைப்பினுடைய அகல் நேய சொந்த அன்பான வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க அம்மா?
4: நல்ல தலைப்பு கொண்டாருங்க.
2: பிள்ளைங்களுக்கு
4: ஏத்த அந்த படிப்பு கேட்டது ஒரு நல்லதுக்கு ஏத்தது குடுக்கலாம். அத நாங்க நோட் பண்ணணும், பக்கத்துல ஒரு எந்த நேரம் இல்லாட்டி நமக்கு எந்த நேரம் எடுத்து பார்க்கணும், இவங்க நல்லதுல போயிருக்காங்களா கெட்டதுல போயிருக்காங்களா, நாங்க தான் நோட் பண்ணணும். தொலைபேசியே குத்தம் சொல்றது இல்ல, பிள்ளைங்க பக்கத்திலே தாய் தகப்பனா இருக்கலாம், மாமியனா இருக்கலாம், ஆறா இருந்தாலும் சரி, அது பிறவட்டு பிள்ளைகளா இருந்தாலும் நாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருக்கணும், படிப்புக்கெல்லாம் குடுக்கலாம்.
2: சரி, ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ,
3: வணக்கம்.
2: உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்க.
4: என்னுடைய நடக்குது, அப்ப கொஞ்ச நேரம் குடுத்து போட்டு அதை வாங்கிடணும், அது அதையே முழுகவே விடக்கூடாது. பண்டுடத்தான வந்தோன்னு பேக் எரிஞ்சிட்டு போனதான் தூக்கு கடிப்பு வந்த உடனே அதையே முழுக விடக்கூடாது. கவனமா வேண்டி வைக்கணும், கண்காணிப்பு கண்காணிப்பு போய் விடுக்கணும். அதான் இப்ப வருத்தங்களே தான் கண்ணாடிய போடுங்கன்னா போன் அவன கூடி போச்சு, அதான் கவனமா இருக்கணும்.
2: ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். இப்ப நிறைய பேர் சொன்ன மாதிரி குடுக்கணும், ஆனா அளவோட குடுக்கணும், ஆபத்து இருக்கு, ஆனா நிறைய குடுக்கறதுக்கு பொருளாதாரம் இல்ல, இப்படிதான் சொல்லியிருந்தாங்க. அதாவது துபாயை பொறுத்த வரைக்கும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியே மழை வர வைக்கிறாங்க இல்லையா, அப்படி எல்லாம் இருக்கு. தொழில்நுட்ப ரீதியான பயன்பாடு எல்லாம் இருக்கு. நல்ல
3: விஷயம், சூரிய வெளிச்சத்தை கொடுக்கறாங்க. அது மாதிரி அது மட்டும் இல்லாம ஸ்டடிஸ்க்கு நாங்க வந்து சிறார்கள் பத்தி பேசும்போது ஸ்டடிஸ் பக்கம் நாங்க போலாம். இந்த கல்விக்கு கல்வி அப்படின்னு சொல்லும்போது எதிர்கால கல்வி ஸ்ரீலங்கால கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட கல்வியாக வந்து கொண்டிருக்கின்றது. பல சாலைகள் கட்டாயமாக இந்த டிஜிட்டல் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு வகைப்படமாக காணப்படுகிறது. சோ எங்களுக்கு வந்து தொழில்நுட்பம் மிக முக்கியமான விஷயம் தான் இல்லைன்னு சொல்லல, ஆனாலும் கூட நாங்க வந்து பாடசாலைகள்ல கூட தொழில்நுட்பத்தை வந்து எப்படி பயன்படுத்தணும், எதனூடாக பயன்படுத்தணும், என்னென்ன விஷயங்கள் நாங்க வந்து அதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அடிப்படையில இருந்து எங்களுக்கு ஒரு சில தெளிவு வருமாக இருந்தால் அதற்கு முன்பு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, எங்களுடைய ஆரம்ப வயசுல இருந்து நாங்க வந்து இப்போ நாங்க வந்து ஒரு சிறிய குழந்தை வந்து சாப்பிட மாட்டேங்குது, சாப்பிட மறுக்குது அப்படின்னு சொன்னா என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, செல்போனை கொடுத்து நீங்க சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை அதை தவிர்த்து நீங்க உங்களால இயற்கையாக நீங்க
2: கதை சொல்லலாம்
3: இல்ல அப்படின்னு சொன்னா, எவ்வளவு மாற்று வழிகள் இருக்கின்றது, அந்த மாற்று வழிகள் நீங்க கடைபிடிப்பீங்களாக இருந்தால் எதிர்காலத்துல இந்த தொழில்நுட்பம் வந்து தீங்கு விளைவிக்க கூடாத ஒரு விஷயமா இருக்கலாம். ஏன்னா அடிப்படையில ஒரு விஷயம் நாங்க வந்து எங்களுக்கு இந்த சிறார்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுத்து வளர்ப்பமாக இருந்தால் அதே பழக்கம் கடைசி வரைக்கும் இருக்கும்.
2: அதாவது கலை ரீதியான நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, பெயிண்டிங் கத்து கொடுக்கலாம், வரைகிறத கத்து கொடுக்கலாம், இல்ல ஒரு ஒரு பொருளை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி களிமண் ரீதியாக பொருட்கள் அல்லது சவர்க்கார்க்கத்தை பயன்படுத்தி இப்படி சொல்லி அழகான இந்த கைவினை பொருட்கள் எல்லாம் இருக்கு. இப்படியான விஷயங்கள் அவங்கள வந்து திசை திருப்பும் போது இன்னும் அவங்க ஊக்கப்படுத்துவாங்க, நிறைய விஷயங்களுக்கு முன்னேறி போவாங்க. சரி, ஓகே, தொடர்ந்து மிளந்து இருக்கலாம், நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு. ஆபத்தா நல்லதா தொழில்நுட்ப பயன்பாடு சிறுவர்களுக்கு, இதுதான் தலைப்பு, வாங்க பேசலாம்.

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: 102.6 102.8 வசந்தத்தில் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற நேரம் காலை 9:27 கொண்டிருக்கிறது.
3: ஆரோக்கிய தொடர்ச்சியாக இன்றும் கூட மிக முக்கியமான தலைப்போடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. மிக

0: நல்ல சுகமா இருக்கும். நீங்க ரெண்டு பேருக்கு
1: நல்லா இருக்கிற உங்களுடைய கருத்துக்களை பார்த்துக்கொள்ளுங்க.
0: அருமையான தலைப்பு. இன்றைய காலகட்டத்தில் பொறுத்தவரையில ஒரு தேவையான தலைப்பு. இந்த தலையை பொறுத்தவரையில நான் சொல்றது முதல் மந்த நேர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க. நான் அப்படி இல்லை, ஒன்றுதான் சொல்றேன். கையால ஊட்டின காலம் போய் கரண்டியால ஊட்டின காலம் வந்து அப்ப இங்க கொடுக்கப்பட்டதே பிள்ளைகளுக்கு நீங்க எப்படி கொடுத்திருக்கீங்க? அப்ப பெரியாக்களை வந்து இந்த சமூக வலைத்தளங்களை பாவனைய தங்களால மேனேஜ் பண்ண முடியாட்டி பிள்ளைகளுக்கு எப்படி அதை நாங்க சொல்லிக் கொடுப்போம்? இங்க கொடுக்கப்பட்டது பிள்ளையாதான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப பிள்ளையா கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி செய்யுங்க? தீமைதானே அவங்களுக்கு கிடைக்கும். உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் சூம் வாரத்துக்கு முன்னுக்கு, இந்த கொரோனா வாரத்துக்கு முன்னுக்கு பாடசாலையில கட்டுக்கொண்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் நல்லா இருந்தது. பிள்ளைகள் ஆசனை கேட்டாங்க, பெற்றோர் சொன்னதை கேட்டாங்க. ஆனா கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தூமண்ட தொடங்கினாங்களே. அப்ப நீங்க லிங்கத்தை கொடுத்தீங்க, பிள்ளைக்கு போன கொடுத்தீங்க. போன கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய காலத்திலும் ஸ்கூல் தொடங்க அப்புறம் இப்ப பிள்ளையோட பழக்க வழக்கங்களும் முன்னது பழக்கங்களும் உண்டா? நீங்க
2: சொல்லுங்க.
0: வித்தியாசமா இருக்கு. ஏன்னா போன் அங்க ஆக்கிரமிச்சுட்டு முதலமைச்சர் பிள்ளைகள் வெளியில போய் விளையாண்டாங்க. அம்மா வந்து வாடா வாடாண்டு கூப்பிட்ட காலம் போய் போன்ல விளையாடுறாங்க. கிரிக்கெட் போன்ல, லூடோ போன்ல. அப்ப ரியலான வாழ்க்கை அரும்பாலை. உதாரணமா பிள்ளை வந்து பிள்ளையும் அம்மா பக்கத்துல இருப்பாங்க. ஆனா வாட்ஸ்அப்ல பர்த்டே சொல்றாங்க. நேரா போய் கட்டி பிடிச்சி அவங்கள முத்தமிட்டு போன காலம் போய் பெற்றோர் எல்லாம் வந்து தொடர்ந்தாரத்துக்கு அடிமையாயிட்டாங்க. எப்படி தாங்க பிள்ளைல பாப்பாங்க? எல்லாரும் வந்து சொல்றாங்க போன குடுக்க பிள்ளைக்கு பக்கத்துல இருக்கணும் பக்கத்துல இருக்கணும் பக்கத்துல இருக்கணும். அப்ப நீங்க வந்து சமைக்கிற இல்லையா,
2: அவங்களுக்கு தெரியாது கிரிக்கெட் வந்து எப்படி மட்டையை பிடிச்சு விளையாடுறேன்னு சொல்லி தெரியாது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிரிக்கெட் உலகில வந்து வெறும் சின்ன ஒரு பையன் சூரியவன்சி வந்து ஒரு கிரிக்கெட்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்துட்டு இருக்காரு. இதே இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் கிட்ட வந்து கிரிக்கெட் விளையாட தெரியுமா அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் தெரியாது அப்படின்னு சொன்னா அந்த கிரிக்கெட்டை வந்து அவங்க பாக்குறதோட மட்டும் சரி, அதை வந்து அவங்க எப்படி பிளே பண்ணி பாக்குறாங்கன்னா ஆன்லைன் ஊடாக பிளே பண்ணி பாக்குறாங்க.
1: அதாவது இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து அந்த காலத்துல விளையாடின அந்த புழுதியில விளையாடி அந்த சேறு பூசிட்டு இப்படி எல்லாம் இருந்து அந்த அவங்களுடைய உடலும் மனசும் வலிமையா இருந்தது. இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்துறவங்க விடிய விடிய கண் முழிச்சு அந்த தொழில்நுட்பத்துக்குள்ள அடிமையாகி அதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய விஷயங்கள் பாக்குறாங்க செய்யறாங்க. அதே நேரத்துல ஒரு ஒரு இப்போ நீங்க சொன்ன மாதிரி டிலூஷன், ஒரு கிரிக்கெட் பெட்டோ அல்லது போலோ வந்துட்டு வேகமாக பயன்படுத்துற சக்தி இல்லை அவங்ககிட்ட. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க. அதாவது அதிகமாக வந்துட்டு இந்த மாத்திரைகள் எடுத்துக்கொள்றது, வைத்தியர்கிட்ட போறது, விட்டமின் சாப்பாடுகள்ல வந்துட்டு மாத்திரைகள் அதிகமாக பயன்படுத்து, இப்படியாகத்தான் அவங்களுக்குள்ள அந்த ஆரோக்கியத்தை தேறாங்களே தவிர இதெல்லாம் தாண்டி வெளி உலகத்தை பார்க்கணும், அந்த வெளிச்சக்காற்று எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இல்லவே இல்லை.
2: இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்த வந்து கட்டாயம் எடுத்து ஆகணும், அதாவது சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இல்லையா. இதுக்கு எங்களுடைய அரசாங்கம் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிள்ளைகளுடைய இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடிய செயற்பாடுகளை வந்து இணைய வழியாக பல்வேறு சட்டத்திட்டங்களுக்கு உட்படுத்தி அவங்க வந்து கண்காணிக்கிறாங்க. ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இணையதளம் மூலமாக அவங்க கண்காணிக்கிறாங்க என்னென்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லி. சைபர் பைலிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமான, அதாவது சிறார்கள் வந்து இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதனூடாக என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கிறாங்க, என்னென்ன விஷயங்களை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அங்க கண்காணித்தாலும் கூட
1: அது வந்து
2: முற்றிலும் முழுதாக அதை வந்து நாங்க வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா அது வந்து நாங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே நாங்க வந்து பழகிய விஷயமாக மாற்றம் அடைந்து விட்டது. என்னுடைய நேயர் சொன்ன மாதிரியே நாங்க வந்து பர்த்டே உண்மைக்கு இந்த உண்மையான விஷயம், தரிசனமான விஷயம். நாங்க ஒரு பர்த்டே விஷ் பண்றதுனால கூட எங்க அம்மா கிட்ட எங்க அம்மா பக்கத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னா நாங்க ரூம்ல இருந்துட்டு விஷ் ஹாப்பி பர்த்டே அம்மா, உன்ன ரொம்ப பிடிக்கும், உன்ன மிஸ் பண்றேன், லவ் யூ அப்படின்னு விஷயமும் டைப் பண்ணி போடுறாங்க. அதே விஷயத்தை அவங்க வார்த்தையாக சொல்றாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல.
1: அதை நிறைய பேர் பார்க்கணும். அந்த தொழில்நுட்பம்

தான் நிறைய அந்த மத்தவங்க பார்க்கணும், அந்த தொழில்நுட்பத்துக்கு அடிமையாகணும், அந்த அந்த இதை டிசைன் பண்ணணும், அதை கலர்ஃபுல் ஆக்கணும் அப்படிங்கறத ஒரு திணிப்புலையும் அந்த தேடல்லையும் தான் இருப்பாங்க. தவிர பக்கத்துல இருந்து அவங்க நேர்கள் சொன்ன மாதிரியும் சரி, டிலுக்ஷன் நீங்க சொன்ன மாதிரியும் சரி, ஒரு வாழ்த்து சொல்றது, ஒரு கையை பிடிச்சு சொல்றது, அல்லது சாப்பாடை ஊட்டி விடுறது அப்படிங்கறது இல்லவே இல்லை. தொழில்நுட்ப ரீதியாக நாகரிகம் என்ன பேர்ல வந்துட்டு எல்லாமே ஆமா முற்றுமுழுதாக 100% நாங்க சொல்ல முடியாது, நிறைய பேசலாம் இந்த பாடலுக்கு பிறகு.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
3: அவளோட சிரிப்பு,
2: அவனோட பார்வை,
3: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.

0: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
1: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகர் கே கே.

0: நீங்க சொல்லுங்க நேயர்களின் கருத்து மேடை.
1: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கின்றும் நல்ல தலைப்போடு என்றும் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி உங்களோடு நகர்ந்திருந்தது. தொழில்நுட்ப பயன்பாடு சிறுவர்களுக்கு நல்லதா ஆபத்தா, இதுதான் தலைப்பாக இருந்தது. நிறைய பேர் இணைந்து நல்ல பல விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டிருந்தாங்க.
2: கடைமக நிகழ்ச்சியுடைய கடைசி நிகழ்ச்சியில் நாங்கள் மென்று கொண்டிருக்கின்றோம். மிக முக்கியமான விஷயம், எதிர்காலத்தில் எதிர்காலத்தை தாண்டி இன்றும் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட நிகழ்ச்சி கேட்காத நிறைய பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு போன் வாங்கி கொடுத்திருப்பாங்க, அல்லது மடிக்கணினி இல்லமாக்க தொலைத்தொடர்பு சாதனங்கள் இடமான சாதனங்களை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எத்தனையோ பிள்ளைகள் வந்து சோசியல் மீடியாவில் ஏதோ தேவையில்லாத விஷயம்னு செய்யலாம், கட்டாயமா பண்ணலாம். சரியா, சோ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பெற்றோர்கள் கட்டாயமா கண்காணிக்கணும்
1: அப்படின்னு சொல்லுகிறேன். இப்ப கூட பேசுறதுக்கு ஒருத்தர்,
2: வணக்கம்.
3: ஆனா எப்படின்னா, இந்த காலத்துல வந்து தொழில்நுட்பம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து எப்படின்னா தீங்கான விஷயத்தான் இருக்கும். ஏன்னா என்ன பொறுத்த வந்து நாங்க, அதாவது எங்களோட நம்மளோட சின்ன வயசுல வந்து விளையாண்ட விளையாட்டுகள்ல இப்ப யாருமே விளையாடுறது
2: தெரியாது.
3: தெரியாது, என்னன்னா அது விளையாட்டுலாம் மறந்து போன விஷயங்களாகவே இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றது, நாங்க கூட்டாஞ்சோறு ஆட்டி விளையாடுறது,
2: நன்றி.
1: அதாவது சிறுவர்கள் வந்துட்டு அதிகமாக அந்த அதாவது ஆமா தொழில்நுட்ப பயன்பாடு சிறு வயதுலயே நாங்க அவங்களை அதிகப்படுத்துறதுனால இதுக்குள்ளே இருக்கணும், இதை கத்துக்க அதை கத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு தொழில்நுட்ப ரீதியாக வளர்க்கறதுனால வந்துட்டு அவங்க வந்துட்டு நினைவாற்றல் பாதிக்கப்படுகிறது. ஒரு 5 நிமிஷம் புத்தகத்தை விரிச்சு படிக்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. உடல் ரீதியா நிறைய பிரச்சனை, கால் வலிக்குது, கை வலிக்குது, இடுப்பு வலி அப்படின்னு 1008 பிரச்சனையே சொல்லுவாங்க சிறுவர்கள். ஆனா இந்த போனை கொடுத்தா 24 மணித்தியாலத்தை தாண்டி அவங்க விடிய விடிய அந்த போன்ல தேவையான விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இப்ப நாங்க எழுதணுமா நோட்ஸ், நீங்க சொன்னது போல டிலுக்ஷன் ஏஐட கொடுத்தா எல்லாம் வருது அப்படிம்பாங்க. ஆனா ஒரு புத்தகத்துல 2 வரிய படிக்கிறாங்களா, அதை வாய்ச்சி அதை மனப்பாடம் செய்யணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப இருக்கிற காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் நல்லா செய்யறாங்க அதை எல்லாத்தையும், ஆனா ஒரு சில பேர் தவறாக பயன்படுத்துறாங்க.
2: அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த டெக்னாலஜி வந்து முற்றும் முழுதாக நாங்க வந்து அது வந்து தீமை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, டெக்னாலஜி வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் மிக முக்கியமான விஷயம், தொழில்நுட்பம் என்பது மிக முக்கியமான விஷயம். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்க வந்து காலையில் எழும்புறது முதல் நாங்க வந்து நைட் தூங்குறது வரைக்கும் எல்லாமே டெக்னாலஜி தான். நாங்க பேசிக்கிட்டு இருக்க இந்த இப்போ நாங்க பேசிட்டு இருக்க இந்த விஷயம் கூட ஒரு தொழில்நுட்பம் தான். நாங்க வந்து அதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொன்னா அதுவும் தொழில்நுட்பம். ஸோ வந்து தொழில்நுட்பம் மிக முக்கியமான ஒரு விஷயம், மஸ்ட், உண்மையான எப்பவுமே தொழில்நுட்பம் வந்து மிக முக்கியமான விஷயம். எதிர்காலத்தில் இன்னும் இந்த தொழில்நுட்பம் வந்து இன்னும் வந்து டெக்னாலஜி வசப்பட்டு இன்னும் அதிகரிக்கக்கூடிய கட்டாயமா அது வந்து குறைய போவதில்லை. ஸோ வந்து நாங்க வந்து டெக்னாலஜியை படிச்சுக்கணும், டெக்னாலஜி பத்தி எங்களுக்கு தெளிவான அறிவு இருக்கணும். ஸோ நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இதே டெக்னாலஜியை பயன்படுத்தி செய்யக்கூடாத விஷயங்களை நாங்க வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல.
1: ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு தொழில்நுட்ப பயன்படுத்தி இப்ப தொழில்நுட்ப ரீதியா நிறைய விஷயங்கள், இப்ப ஒரு கோடிங் கத்துக்கணும் இல்லைன்னு ஒரு விஷயத்தை உருவாக்குறத கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அதை பாருங்க. ஆனா அது முழுமையாக அதை அதுல இருக்காதீங்க, அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன், அதை எடுத்து எப்படி செய்யறாங்க அல்ல அப்படிங்கறது நல்ல விஷயத்த கற்றுக்கொள்ளுங்க. ஆபத்து இல்ல, கட்டுப்பாடு இல்லாத பயன்பாடு தான் ஆபத்து இல்லையா. மருந்து வந்துட்டு அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு
2: சொல்லுவாங்க. சொல்லி எங்களுக்கு ஒரு அறிவோட்டல் இல்ல அப்படின்னு சொன்னா, ஒரு சரியான ஒரு கோஆர்டினேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நாங்க வந்து அதை வந்து கணக்காக இருப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்க எங்களுடைய பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம், தங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்களை வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுடைய கண்காணிப்பு மிக முக்கியமான விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பாடசாலைகள்ல வந்து நாங்க வந்து குறிப்பாக பாடசாலைகளுடைய பெயர் சொல்ல முடியாது, சில பாடசாலைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எங்களுடைய மாணவர்கள் வந்து அங்க பாடசாலைக்கு வந்து செல்போன் கொண்டு போகக்கூடிய தொலைபேசி கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் தற்போது இருக்கு. அந்த மாதிரி விஷயங்களை வந்து தற்போது இருக்கக்கூடிய பாடசாலை சமூகத்தினர் மற்றும் எங்களுடைய வெளி சமூகத்தினர் மற்றும் எங்களுடைய பெற்றோர்கள் எல்லாருமே, பெற்றோர்கள் குடும்ப உறவுகள் எல்லாருமே, சமூகத்துல எந்த ஒரு பர்சன் ஆனாலுமே அது கேள்வி கொடுக்கக்கூடிய உரிமைகள் கட்டாயம் இருக்கு. சோ இந்த மாதிரி செயல்பாடுகளை வந்து நீங்க வந்து கேள்வி கேட்கலாம்.
1: அது மட்டும் இல்ல, இப்ப தொழில்நுட்ப ரீதியான தொலைபேசிகள் கூட இருக்கிறது. அதாவது ஒரு சகோதரர் அம்மா அப்பா தேவையான அவங்களுக்கு தேவையான தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் கொண்ட தொலைபேசி கூட இருக்கிறது. அவங்க மூன்று பேரையும் தாண்டி வெளிய இடங்களுக்கு போகாது. நாங்க அந்த அதாவது குட்டி ஸ்மார்ட் போன் இருக்குல்ல, அந்த சின்ன சிறிய போனை வந்துட்டு அந்த தொழில்நுட்ப ரீதியாக நிறைய தொழில்நுட்பங்கள் கிட்ட நீங்க அந்த பெரிய டெக்னாலஜி பெரிய பெரிய இடங்களுக்கு போய் கேட்டீங்கன்னு சொன்னா கடையில கூட கிடைக்கும் அந்த இது. இப்ப சிறுவர்கள வந்துட்டு பாதுகாப்புக்காக கருதி வந்துட்டு அப்யூஸ் பண்றது. அது மட்டுமல்ல அந்த தொலைபேசி பயன்பாடு, மூன்று பேருக்கு தேவையான எமர்ஜென்சி கால் அப்படின்னு சொல்றது, அப்படியான தொலைபேசி எல்லாம் இருக்கு. அப்படியெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுடைய பாதுகாப்பை நாங்க பலப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே ஆபத்து தான், ஆனா கட்டுப்பாடோட அதை வந்துட்டு சரியா பயன்படுத்தணும், எந்த நேரத்துக்கு கொடுக்கணும், எதுக்காக கொடுக்கணும் அப்படிங்கறது நாங்க தான் தெல்ல தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொள்கின்றோம். எனவே நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்க, தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து அதுல இருந்து நாங்க பாதுகாக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும்.
2: பயன்படுத்துங்க, பட் ஆனா அதுல இருக்கக்கூடிய நன்மை தீமையை அறிஞ்சு நீங்க பயன்படுத்துங்க, அவ்வளவுதான்.
1: ஓகே, தொடர்ந்தும் நீங்க இது நம்ம தியேட்டர் நிகழ்ச்சியோடு கிடைந்து இருக்கலாம். இந்த நாளும் இணைந்திருந்த எங்களுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நாங்க.
2: நான்
1: ஜி ஆர், தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேட்டின் மக்கள்.

0: கால சீதிகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாட்டின் பல பகுதிகளில் மழையுடன் கூடிய வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், காலி, மாத்தரை, கண்டி மற்றும் டுவரலியம் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. உவா மாகாணத்திலும், அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்க டாலர்களில் உயிரோடு இருக்கும் தலைவர்கள் அல்லது நபர்களின் உருவப்படம் இருக்கக்கூடாது என்ற விதியை மாற்றி டொனால்டு டிரம்பின் உருவப்படத்தை கொண்டுவர சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க நிதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். சட்டம் நிறைவேற்றப்பட்டால் உடனடியாக பயன்படுத்தும் வகையில் $250 மதிப்புள்ள நாணயத்தாள்களின் மாதிரி வடிவங்களை முன்கூட்டியே தயார் செய்து வைக்கும்படி அச்சக பிரிவிடம் கேட்டுக்கொண்டதாக அவர் கூறியுள்ளார். இதற்கமைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் உருவப்படத்துடன் கூடிய புதிய டாலர்களை அறிமுகம் செய்ய அமெரிக்க நிதித்துறை தீவிரமாக செயற்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மணித்தியால செய்தியினை காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த

இது நம்ம தியேட்டர். இது வசந்தம் எஃப்எம்மின் நகைச்சுவை படைப்பாகும். முற்று முழுதும் நகைச்சுவைக்காக தயாரிக்கப்பட்ட இந்நிகழ்ச்சி யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் தயாரிக்கப்படவில்லை. இந்நிகழ்ச்சியில் இடம்பெறும் யாவும் கற்பனையே.

0: நான் எப்பயுமே வாழ மர மேல இங்க வாழ்க்கை அமைத ஒரு வாழ்க்கை அமைற மாதிரி இல்ல. எதுல கைய வச்சாலும் பிரச்சனை தான், எதை தொட்டாலும் கேஸ் தான். கடைசியா ஒரு கல்யாணம் பண்ணி பாப்போமான்னு பார்த்தா அதுவும் நல்லா அமைய மாட்டேங்குது. எல்லாமே ஒவ்வொரு கேஷுவலா தான் ஆயிக்கு. ஒரு நம்பி ஒருத்தர் கிட்ட ஒரு பொண்ணை பார்க்க கண்டிஷன், பொண்ணை காட்டி போட்டு அக்காவை காட்டி தங்கச்சி கொடுக்குற மாவட்ட தான் செய்யவும் பார்ப்பாங்க. இன்னும் சரி வாழ்க்கையில் ஒரு செட்டில் ஆகிறதுக்கு ஒரு வழியே இல்லாமிக்கு. கல்யாணம் பண்ணா அதை உடிக்கா காணிக்கா வேலைக்கா வேலை வட்டிக்கான்னு கேட்டுருக்கிறேன். எதை போய் செல்றது? இதை தாருக்கிட்ட போய் சொல்லி அழுவுறது. செல்றதுக்கும் தாருமில்ல, கேட்கவும் தாருமில்ல. அபிலாஷன் இப்படியே ஒளம்பி ஒளம்பி ஒளம்பி ஒளம்பி ஏந்தி தான் உன்னை வாழ்க்கை நாசமா போறு. விஷாக் பரும் போ. ஆனா வந்து உனக்கு பிரயோஜனம் இல்லாம தானடா இருக்கிய அபிலாஷன், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நீ யோசிக்கணும், இல்லாடி சின்ன வயசுல படிச்சுக்கணும். அதையும் உருப்படியா செய்யல. குறைஞ்சபட்சம் நல்ல கூட்டாளி வாழும் சரி உனக்கு ஈக்காட்டா. நீ ஒரு மாடு உன்னோட சேர்ந்து ஈக்கிறவன்ல, அதை விட பெரிய கலன் ஆகிக்கணும். யாருக்கு போய் செல்ல? செல்லி அளவு இடமும் இல்லை, கேட்கறதுக்கு தாரும் இல்லை. வாழ்க்கையே இப்படியே தான் முடியும் போல அபிலாஷன்.
1: நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ. எப்படி சும்மா இருக்கிறே?
0: என்னத்த சொல்ல நானா? இல்லன்னு சொன்னாலும் பிரச்சனை, ஒன்று சொன்னாலும் ஏதோ இருக்கிறேன் நானா.
1: ஒரு பிரச்சனை என்று சொல்லி சொன்னா இல்லையேண்டா வராது. ஓமண்டா 100 கேள்வி உருவாகும்.
0: நீ
1: பாத்துட்டியா, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கு ஓமன் ஒரு வார்த்தை சொல்லு, 100 கேள்வி தொடரப்படும். இல்லையேன்னு சொல்லு, அதோட கதை முடிஞ்சது. நீ இல்லையேன்னு சொல்ல போறியா ஓமன்னு சொல்ல போறியா?
0: ரெண்டும் சொல்ல இல்லாதனால தான் ஏதோ இருக்கிறேன்.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: ஓம்டி சின்னாலும் சிக்கல் தான், இல்லண்டி சின்னாலும் சிக்கல் தான். ஓம்டி சில சில அதுக்கு 1008 கேள்வி கேட்பான், இல்ல அப்படின்னு சொன்னா 3000 கேள்வி கேட்பான். அதனால அவன் பேச்சில மாட்டிக்கொள்ள கூடாது. அவன் பாரு என்ன போனாலும் மை பெட்ரோல் மை கார் மாப்பான். அவனோட இடம் மட்டும் எங்கட எங்கட கார் எங்கட காஞ்சில கொண்டு கார் அனுப்பாடி மை பெட்ரோல் மை வாகனம்னு சொல்லுவான். அதெல்லாம் முடிஞ்ச கதை. இனி ஒலம்பிக் கொண்டு ஈகாத் அபிலாஷன் ஏதாவது தெரியுமா பாரு. ஒருவேளை பில்லாக்கு தான் லண்டன் கனடா கனடா நிறைய வசதிகள் வாய்ப்புகள் ஈகே, அதுல ஏதாவது பண்ணேலுமான்னு யோசிச்சு பாரு அபிலாஷன். நல்லத்தான் தோணுது. உன்னை கேட்ட 25 பதில் சொல்லுவான். வாய வேலை வாடகைக்கு வாங்கி வந்து பேசிக்கொண்டே இருக்கத்தான் வேலை. என்னச்சு பழச்சே அப்செட்டா பாப்பம் விடப்படாது. ஒரு தோல்வியின் வெற்றி தான் ஒரு மனுஷனுக்குன்னு சொல்லியிருக்கான், என்னமோ சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இவரோடைய பேத்தி இவனுக்கே கேம் அமைக்கும்.
2: உனக்குள்ளேயே நீ இப்ப கதைக்க பழகிட்டேன் நிறைய விஷயங்களை.
1: நானா இப்ப வீட்டுல கதைக்கிறேன் கொஞ்ச நாள். இப்ப தனக்குள்ளேயே வீட்டுல பேசிட்டு ரோட்டுக்கு வந்து பேசினா பைத்தியகாரம் போல விளங்குது.
2: என்னன்னா இல்ல இல்ல உண்மையே சொல்ற சில விஷயங்கள்
1: அப்படி ஆவாம இருக்கணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் பிள்ளை.
2: எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணலாம். நீ நல்ல மனுஷன், நாலு விஷயம் தெரிஞ்சவன்.
1: ஆமா,
2: ஆனா உனக்கு என்ன இவ்வளவு இன்கோரிய இவ்வளவு பிரச்சனைகள் உனக்கு
1: என்னத்துக்கு?
2: போர் தேங்காய்
1: நாயக்கணும் தருவாரு. போர் தேங்காய் ஈக்கோ ஞாயிறு கோயிலே எனக்கு இன்கொயர் பிரச்சனைன்றது வந்து கொண்டே
2: அது கொஞ்சம் கூட நீ யோசிக்க மாட்டியா இல்ல தெரியாமல் கேட்கிறேன். உனக்கு இது நல்லதுன்னு நீ நினைக்கிறியா?
1: இங்கே நான் ஐத்தான் உங்ககிட்ட வந்து நின்று கொண்டு இல்லையே நல்லமா ஐக்காது.
2: அப்ப நீ எப்ப இதுல இருந்து எப்படி விடுபடுவ?
1: அதுக்குதான் உங்ககிட்ட கேக்குறேன். விடுபட ஒரு வழிக்கா இல்லாட்டி மறுபடியும் மாட்டிக்கொள்வோனா இல்லாட்டி நீங்களே கொண்டு போய் இருக்குவீங்களா அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சு கொள்ளத்தான்.
2: ஒரே ஒரு முடிவு தாண்டா இருக்கு,
1: என்னை
2: நீ செத்து போற.
3: எனக்கு மியூசிக்க பத்தி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 ஆயிரம்

0: சினிமா தியேட்டர் தொடர்கிறது.
1: எடுத்து வாக்கில சின்ன ஒரே வார்த்தை சித்து போ அப்படின்னா, சித்தம் வாயில சோறு இருக்கிற வாயில மண்ணுன்னு சின்ன மாய்த்தான். இவனை நம்பினியோ சாவடிச்சே போட்டுருவான். என்னையா சாவசம்? நான் செத்தா சும்மா விட மாட்டேன். ஆவியா வந்து விரட்டி விரட்டி விரட்டி அடிப்பேன். இல்லா ஆயிரத்தெட்டு தோகம்பல் செஞ்சிக்காய், கடைசியில் நான் தான் பறிப்பை திங்கிறேன். டெய்லி ஏதோ ஒன்று செஞ்சு செஞ்சு தெரியாத மாதிரி புது மனுஷன் பேசுற மாதிரி என்னோட பேசுறாய். நானும் அதே பாணியில தான் போகணும். இது சாதாரண பாணியில உமா பாணி. இவருக்கே பாணியை கொடுத்து இவர் தொண்டே இருக்க வைக்கணும்.
2: செஞ்சோற்று கணந்தீர்க்க தேடாத இடம் தேடி, எப்படி ஒரு பாடல். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது. எத்தனை பேர் எத்தனை விதமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா என்ன பேசுறாங்களப்பா. அத நான் புழுதா நினைக்கவும் இல்லை, புகழா எடுக்கவும் இல்லை.
1: பாட்ட பாரு, ஏன் தூங்குற இல்லைன்னு சொன்னா உள்ளத்தின் நல்ல உள்ளம் தூங்காத. நல்லா பாட்டுவது தான் பாடுவார். எனக்கு பாட்டுலே பாடுற உண்ட வேலை தானே. நான் பாடணும் பச்சோந்தியேட்டா தர வராத வேலையை நம்ம செய்யணும். இல்லனா
2: சொல்லு சொல்லு சொல்லு உனக்கு இல்ல, நீ என்ன ஆயிருச்சியோ.
1: கொஞ்சம் நாளா நானா எனக்கு கொஞ்சம் ஒரு அப்செட் தான் நானா.
2: அதுதான் கொஞ்சம் நாளா இல்ல கொஞ்சம் வருஷமா.
1: ஓ நீங்க வந்து அன்னைக்கு செத்து போன்னு சொன்னது என்னமோ எனக்கு வாரமா
2: இல்லைதான் சொன்னேன்.
1: வாரமா அப்படி வந்தா நீங்க எனக்கு என்ன செய்யணும் அளவா எல்லாம் போவானா?
2: இல்ல இல்ல இல்ல இல்ல, இது என்ன இது, எல்லாரும் ஒரே நிலைமை தானியடா.
1: செஞ்சுக்கொள்ளதான்
2: சொல்லு அபிலாஷன்.
1: கடைசியா சொல்லுன்னா எனக்கு நீங்க முன்னேற சான்ஸ் தெரியுமா? அப்படி இப்படி
2: நேரம் எனக்கு தெரியும். இப்ப உன்ன கடைசி சான்ஸ் ஆனது
1: என்ன என்ன?
2: இல்ல இல்ல இல்ல, அது நீ சொல்லி முடிச்சிட்டு நீ நீ சரி ஓகே சொல்லு. நீ முடிவெடுத்துட்ட சரி ஓகே முடிஞ்சு.
1: என்ன நீங்க என்னமோ செல்ல மாறமா
2: நீ நினைச்சதே தானே நான் சொல்லலாம். நானா ஒரு

0: விஷயத்த சொல்ல மாட்டேனே.
1: ஆனா அன்னைக்கே ஒரு மையமும் நடைஞ்சு ஊட்டுள்ளிக்கே செத்திக, எப்படி செத்தா எப்படி செத்தான்னு கேள்வி.
0: அது கேள்வி நிறைய இருக்கடா, ஆனா செத்தவன் வந்து சொன்னால்தான் அதோட விளக்கம் தெரியும். அது வரைக்கும் கேள்விதானே போதும், விளக்கத்தை கண்டுபிடிக்க முடியுதா?
1: அதனாலதான் சொல்ல நான் கவனமா தெளிவா இருக்கும்.
0: அதனால நீ சாவமே சொல்லி புடிச்சிட்டு
1: ஒரே ஷாவ பூசியா இருக்கு, மணி அடிக்கிற போலேயே என்ன செய்யறது, என்னத்தை தான் நானா
0: செல்றேன்
1: சொல்றதுக்கோ பண்ணுமில்ல நானா கேக்க அப்படின்னு. எனக்கு ஒரு நல்ல காலத்தை நல்ல ஒரு விஷயத்த செஞ்சு கொடுங்க அப்படில நானா.
0: கொஞ்சம் பொறுவாரன், என்ன காலம் நல்ல காலம் இல்லையன்னு சொல்ற, எல்லாம் வசந்த காலம் தான், எல்லாம் இலை உதிர் காலம். எத்தனை காலம், நிகழ்காலம், எதிர்காலம், வருங்காலம், எல்லா காலங்களையும் மனுஷன் தானே சொல்லி கொண்டிருக்கிறான் வாயால. பிறகு என்னதுக்கு உனக்கு ஒரு காலத்தை நீ கேக்குற? நீ வசந்த காலத்துல இரு, நிகழ்காலத்துல நட, எதிர்காலத்தை பற்றி சிந்தி, வருங்காலத்தை பற்றி சிந்தி, பிறகு என்னது என்னடா கேக்குற?
1: எல்லாம் காலம் உங்ககிட்ட, எனக்கிட்ட இருக்கிற வந்து கஷ்ட காலம் மட்டும்தானா?
0: நீ அதோட சேர்த்து காலனையும் கொண்டு தெரிகிறேன்.

0: சுதந்திர உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர
2: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிடுக்க வச்சா இருக்கலாம், சர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க தர, என்ன வேணும்?
2: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
2: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்லு ஜிஐ பாக்ஸ் பார்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு இது வாய்ப்புள்ளது.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: நாங்க பேசி பேசி பேசி ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு மனுஷனை கடிச்சேமா என்ன சும்மா கேலிக்கு சாவோ முன்னு சென்னா என்ன சாவடிக்கவே பாக்குறான். கூட்டுல முதல்ல சிசிடி கேமராவால் போடும், போட்டுதான் இவனோட பேசணும். இல்லாட்டி பேசுற இடத்துல எல்லாம் கூட்டி போய் சந்தி சந்தி எல்லாம் நிப்பாடி பேச போகல பாக்கணும். மேலே சிசிடி கேமராவால் ஈக்காண்டி சொல்லி அங்கே போயிட்டு இவரோட பேசணும். இல்லாட்டி அர்த்தம் இல்லாம போயிட்டு அபிலாஷன் வாழ்க்கையே இந்தாலும் இதை ஒன்று விட மாட்டேன்னு அபிலாஷன் அபிலாஷன் இல்லனானா
2: கழுத பயசாயினாலும் கல்யாணத்தை முடிக்காட்டி அவன் மனுஷனே கிடையாது. இவ்வளவு காலமும் தனிக்கட்டையா இருந்தான்னு எடுக்கிற சம்பளத்தையும் ஊதாரித்தனமா செலவழிச்சாண்டு புரணி பாடியாண்டு மற்றவனோட சேர்ந்து கொசிப் கதைச்சாண்டு நியாயவால நிமித்த முடியுமா நேயல ஆறாம்
1: முன்னுக்கு நாய் அப்படி கேட்டுச்சு.
2: அதாவது வந்து ஏதோ ஒரு வகையில மனுஷன் மனுஷனா வாழணும்னு நீ நினைக்கிறியா இல்லையா?
1: நினைக்காமே இருப்பேன் நானு இவ்வளவு நாளைக்கு.
2: மனுஷரோடு சேர்ந்து இருக்கணும்னு நீ
1: நினைக்கிறேன்.
2: அப்ப நீ யாரு மனுஷனோட நீ பழகுற நல்லவனோட?
1: இல்லையே, அது நாயே இப்படி கஷ்டப்பட அப்படி இல்லையே நானா?
2: அடி அப்படி ஒரு சமூகத்துக்குள்ள வாழ்றதுக்கடா நீ முதல் ஒரு கல்யாணத்தை பண்ண வேணுமடா.
1: ஐயோ நானா, நீங்க வேணும் ஏற்கனவே தலைவலி என்ன கால் வலி நெஞ்சு வலி எல்லாம் கொண்டு வர போறீங்களே நானா?
2: எல்லா வலியும் வரத்தானியடா வேணும். எல்லா வலியும் நீ இப்ப வராமலே அனுபவிச்சு கொண்டுதான்
1: இருக்கிறேன்.
2: வந்தா என்ன வராட்டி என்ன அது வந்தேதான் தீருமாடா.
1: நானா கல்யாணம் முடிக்கிற சில லேசான விஷயம் இல்லையே நானா?
2: அது என்னதுக்கு நீ தூக்கி பிடிச்ச நினைக்கப்பறையோ?
1: வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் முடிச்சுப்பார் சும்மாவா சொன்னா?
2: நீ எப்பயாவது ஒரு வீட்டை கட்டி இருக்கிறியா இல்லாட்டி கல்யாணத்தை செய்யறதுக்கான முயற்சி எடுத்திருக்கிறியா?
1: என்ன கட்டின வீட்டிலே ஒழுங்கா இருக்கிறதுக்கு வழி இல்லாத இருந்து கல்யாணம் பூ கட்டவானா?
2: நீ கட்டின வீட்டுல நீ இருக்கலையே, உன் அப்பன் அப்பன் கட்டின வீட்டுலானு இண்டு வரைக்கும் இருக்கிற அப்பன் கூட வீடு கட்டலையே. அதாலானு உனக்கு இந்த மந்த புத்தியே?
1: எங்கிட்ட அப்பா வீடை மட்டும்தான் கட்டாம ரெண்டு அஞ்சு ரெண்டு மூணு சின்ன வீடையும் கட்டி அவன சொத்துல பாதிக்கலையா கேட்டுவாரா?
2: அதனாலதான் நீ இப்ப ஒதுங்கி நிக்கிற அதெல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டோ. நீ இந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்துல போயாவது வாழ்றதுக்கு வழிய பாரு. இப்ப இத்தனை வாழ்க்கை இல்லாம ரெண்டு தடம் மாறிச்சு நிக்கிதப்பா. இரண்டாம் தரம் அஞ்சாம் தரம் ஏழாம் தரம் போத்துலயே.
1: இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க ஒரு வழிய காட்டு எடுத்தாலும்
2: அப்படி வாடா என்ற குஞ்சு உனக்கு கல்யாணம் நாளை.

0: Today is your day.
1: Back to back hit music. Only on Vasantham FM.
2: Madam, இதெல்லாம் பார்த்தாச்சு. நமக்கு இப்ப தேவையில்லா அதிர வைக்கிற நாட்டுக்குத்து. கேட்டா சும்மா திரிக்கணும்.
0: Then all you need is heat. Once that is said, the beat drops, the seat shakes. Come on.

0: அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மின் கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மையை பேணும் நோக்கில் இன்றைய தினமும் வீடுகளின் கூரைகளில் பொருத்தப்பட்டுள்ள சூரிய மின் உற்பத்தி தகடுகளை செயலிழக்க செய்யுமாறு சூரிய சக்தி மின் நுகர்வோருடன் தேசிய மின் கட்டமைப்பு தனியார் நிறுவனம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி இன்றைய தினம் காலை 8 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வீடுகளின் கூரைகளில் பொருத்தப்பட்டுள்ள சூரிய மின் உற்பத்தி தகடுகளை செயலிழக்க செய்யுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மின் கட்டமைப்பின் பாதுகாப்பிற்காக நுகர்வோர் தங்களின் சூரிய மின் உற்பத்தி தகடுகளை தானாக முன்வந்து தற்காலிகமாக செயலிழக்க செய்யுமாறு இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தேசிய மின் கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள சமநிலை காரணமாக நேற்றைய தினமும் நாட்டின் பல பகுதிகளில் சில மணித்தியாலங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: ஈரானுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் போரை மீண்டும் தொடங்க வேண்டியிருக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா ஒரு சிறந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த பேச்சுவார்த்தை வெற்றியில் முடிந்தால் நல்லது என்றும் இல்லையென்றால் தாம் போரை மீண்டும் தொடங்க வேண்டியிருக்கும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்ட உடன் ஹோர்முஸ் நீரினை முழுமையாக திறக்க முடியும் என அவர் கூறியுள்ளார். அத்துடன் அணு ஆயுதங்கள் இருக்காது என்பதுதான் தன்னிடமுள்ள ஒரே உத்தரவாதம் என்றும் அதற்கு ஈரானும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மணித்தியால செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணையை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: நல்லா வைப்பாயிரும்.
1: டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
0: மாமா, நீ அசி.
1: என்னடா திட்டியா?
0: இல்லடா, அசினா

0: நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது. இருக்குமோ தெரியல. இந்த சைக்கிள் கேப்ல சைக்கிள் மெதுவோ ஓட்டத்தரை வாட்டா மாப்பிள்ளை வாழைப்பழ தோட்டத்திலே ஒளி போல் அடிப்பட்டு சும்மாவா சென்றார் வடிவேல் நானா நானா
1: நீங்க
0: கல்யாணம்
1: கல்யாணத்துக்கும்
0: காசுக்கு என்ன சம்பந்தம்?
1: அதுதான் காக்கா. கல்யாணம் காணா காசு காவனா. முதலாவது கல்யாணத்துக்கு, இரண்டாவது காசு வேணும்.
0: சரி நானா, இப்ப நம்ம கல்யாணம் முடி எனக்கு தேவைப்படாது, பொண்ணுக்கு தானே காசு தேவைப்படும். நான் என்னத்துக்கு நானா
1: திருப்பி
0: எனக்கு
1: இருக்குதான், அதுக்கா வேண்டி உனக்கு எப்படி அது வரும்?

படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: சரியான பாயிண்ட்க்கு வந்துட்டேன். எனக்கு கனடால காசி வரும், உனக்கு எப்படி வரும்னு கேட்கிறார். கணக்கா இவரை கொண்டு போய் புவாரியில கல்யாண டீய வாங்கி தலையை தடவி சொல்லணும். அவருக்கு தெரிஞ்சாக்களை சீதனத்தோட எனக்கு பேசி கொடுங்க அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட் நம்பரும் கேட்பான். அவன் நம்பரை கொடுக்காம வேற நம்பர் ஒன்று கொடுத்து அவன் பொண்ணு போக்கு குருடா இருந்தா என்ன, நொண்டியா இருந்தானா, இதுவா இருந்தான், காட்சி வரும் தானே.
2: ஓம் ஓம் ஓம். சரி சரி சரி, அது பிரச்சனை இல்லை. அவன் தங்கமான புள்ள, அருமையான புள்ள, திருப்பி ஒரு வார்த்தை பேச மாட்டான். குடியோ தண்ணியை தவிர வேற எதுவும் குடிக்க மாட்டானப்பா. புகையா? இது என்ன கலக்குறீங்க? என்ன வேணுமெண்டாலும் சமைச்சு தரக்கூடிய பிள்ளைதான். இந்த புகைகளையும் நின்று பிடிப்பான். ஓ, பிலாக்கா பால் மாதிரியும் உங்களோட சேர்ந்து ஒட்டிடுவானப்பா. அவனை கலட்டுறதே கஷ்டம். அப்படியான நல்ல புள்ள, கோவில்லையே இருப்பான், நீங்க சொல்றதெல்லாம் செய்வான். வீட்டுக்குள்ளே இருப்பான். வேற ஒண்ணு நீங்க யோசிக்க தேவையில்லை. வீட்டோட மாப்பிள்ள வேணாமோ? இல்ல இல்ல, ஐயோ, நீங்க இருக்க சொல்லி சொன்னா இருப்பான், ஓட சொல்லி சொன்னா ஓடுவான், ஆட சொல்லி சொன்னா ஆடுவான், காசை கேட்டா நீங்க கேக்குறத தருவான். ஓ, பிரச்சனை இல்லை. சரி சரி சரி, அதெல்லாம் சமாளிச்சு கொள்ளலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மூத்த மகள் கேம்பஸ் இல்ல. சரி சரி சரி சரி, ரெண்டாவது? ஓ சரி, அது பிரச்சனை இல்லை. இப்ப பொம்பளையோட பிள்ளைகள் இல்லை தானே? சரி சரி, ஓகே ஓகே ஓகே, சரி ஓகே, அதெல்லாம் பிரச்சனை, முடிச்சு வச்சிருவோமோ. நன்றி நன்றி நன்றி. ஓகே ஓகே. அதாவது கோயில போய் நிக்கிறேன்டா, பிச்சை எடுக்கிற நேரத்தில் இல்ல
3: அப்படின்னு நினைச்சு சொன்னீங்களோ தெரியல.
1: கோயில போய் இருக்கிறதுக்கு குடுத்து வச்சிருக்கோம் மக்களே.
3: நீங்க குடும்பமே கோவில் சொல்லிக்கீங்களே. ஐயோ, தங்கமான மனுஷன்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற

0: பாடல் என்ற அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா,

0: கண்டுபிடிக்க.
1: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
2: அரு என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
3: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது இல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: தங்கமான மனுஷன் நீங்க.

0: நீந்தாலும் கூட ரெஜிஸ்டர் கல்யாணத்தை செஞ்சு வச்சீங்கன்னா எனக்கு அது வாழ்க்கையில மறக்கவே இல்லை.
1: என்ன சொல்லு பாப்போம், இத்தனை வயசுக்கு பிறகு பெருசா இந்த கல்யாணங்களை செய்து வைக்கிறதுல பிரி யோசனை இல்லையா? கழுத வயசு ஆயிட்டு சொல்லிட்டு இப்ப நடக்கிற பூசையில கொண்டு உன்னையும் அவளையும் கூட்டி கொண்டு வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து விஷயத்தை முடிச்சாச்சு
0: தானியடா. புள்ளியோ தூரம் தான் பார்த்து ஐயோ நானும் அவட அழகும் அவட கை
1: சைன் பண்ணிக்கலே கையில
0: கூட்டு குடும்பமா வாழ்ந்த ஆக்கிழவங்க ஒரு நாளும் ஒருத்தன் ஒருத்தன் பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. தவப்பன் வந்து இந்த பிள்ளைக்கு ஒண்ணுன்னா மருந்து முடிச்சிடும். அப்படியான ஒரு
1: அப்படி ஒரு பொண்ணு தான் நானும் பார்த்து அதை தேடி கொடு. நீங்க கடவுளுக்கும் மேல நானா?
0: அதுதான் சரி சரி எல்லாம் வாழ்க்கையில் இப்படித்தானே எதாவது நடக்க இருக்கோ அதாவது அப்படி நடந்த தீரம் என்ற ரூபத்தில் உனக்கு நடக்கணும் இருக்குது. அது நடந்திருக்கு பல்லாண்டு காலம் நல்லா வாழ வேணும். வாழ்க வளம்.
1: ஐயோ உங்களை வாழ்க்கை உங்களை வாழ்ந்த பழிக்கணும்.
0: எல்லாம் பொண்ணொழி நீதான் முத முதல்ல பேச போற என்ன சொல்ல போறானோ தெரியும்டா.

0: கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: உங்கள் கணவர் ஆஸ்திரேலியாவுக்கு படகில் செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் அது உங்கள் வாழ்க்கையை மட்டுமன்றி உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
2: எல்லாரும் சொன்னாங்க, அபிலாஷன் உனக்கு கல்யாணம் நடக்க மாட்டா, உன்ன வயசு என்ன, முகம் என்ன, கலர் என்ன அப்படின்னு கேட்டான். நானும் நினைக்க இல்லை, அவனை பார்த்தா அதுக்கு மாறுதலா அப்படி பசந்தோட தங்க சிலமாய் நிலவு நிலவு நிலவுன்றான் போயிட்டிக்க மாட்டான். நான் அப்படி பார்த்தேன், தங்கம் தங்கன்று, ஐயோ கலவே தங்கம். தத்தி தத்தி நடக்கும் பொழுது சின்ன வயசுல கூட திருநாள நடக்கிற மாதிரியே இருக்கு. டக்கா டக்கா டக்கா அவட பசந்து உடனே தங்கத்துல ஒரு பணி எடுத்து அவட கழுத்துல கட்டினா அவன் நடக்கும்போது ஜல் ஜல் ஜல் என்னும் அப்படி வர வர வர. ஹலோ, ஏ ஐயோ உதிலே கொஞ்சா, ஏ அம்மா பேர் என்ன உங்கள்ட? வெளிநாடு தானே, எரோண்டா ஐக்கியம் சாப்பிட்டீங்களா? பாலும் பழமும் வச்சுக்க, நீ பாதி நான் பாதி, தனியா சாப்பிட்டீங்க கள்ளி நீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிக்கா? ஐயோ என்ன உங்களுக்கு பிடிச்சிக்கா? என்ன ஈக்கா இல்லையா, என்ன பிடிச்சிக்கா? ஐயோ எக்க வரும் எக்க வரும் எக்க, ஐயோ உண்மையை கையால காடுங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சிக்கா? பாட்டு பாட்டு படிங்களே, என்னப்பா பச்சாவா என்ன?

0: வரும் தூக்கு. அரே மணிக்கிட்டு வாங்களே, உட்காருங்களே உட்காருங்களே. இன்னும் எல்லாத்துக்கும் ஆனந்தாலே, இன்னும் உண்மையா சீல்றாளா பொய்யாய்க்குமா? நீங்க இந்த
1: ரெண்டு புள்ள இருக்கா
0: ரெண்டு நேரத்தோட நீ கல்யாணம் முடிச்சா புருஷன் எங்க கடத்துல உடஞ்சி போட இன்ஜின் இல்லாத காரோட்டு கொண்டாந்து எனக்கு சேர்த்து

0: நன்றி பில்லா நபுலாசன். நேர்களை பழுது முதல் என் சுவாச காற்றிய நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். 3 மணி வரைக்கும் இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. மனதுக்கு பிடித்த இதமான பாடல்கள் மட்டுமல்ல, காதல் பாடல்களை 3 மணி வரைக்கும் உங்க வசனத்தோடு கிடைந்து கேட்டு ரசிக்க கொண்டிருக்க போறீங்க. நேரம் 12:06 ஆகி கொண்டிருக்கிறது. உங்க மனசுக்கு ஒரு காதல் பாடல் ஒன்று இருக்கும் இல்லையா, கட்டாயம் அந்த பாடலை நாங்க வந்து ஒரு சில பேருக்கு பாடிருப்போம், இல்ல அடிக்கடி பாடிருப்போம், ட்ரிங்கன் டோனா கூட வச்சுட்டு இருப்போம் இல்லையா. அந்த பாடலை நாங்க மறக்கவே மாட்டோம் எங்களுடைய வாழ்க்கையில. அப்படி ஒரு இனிமையான ஒரு அழகான அன்பான ஒரு காதல் பாடல் எங்களுடைய மனசுக்குள்ள இருக்கும். அந்த பாடல் என்ன பாடல் அப்படிங்கறதே நீங்க எங்க கூட ஷேர் பண்ணலாம். அந்த பாடலை பத்தி நீங்க சொல்லலாம், அழைப்பேற்படுத்துங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0171 2775001 அதே போல 0171 2775101 அழைப்பேற்படுத்தலாம். உங்க மனசுக்கு பிடிச்ச காதல் பாடல்களை 3 மணி வரைக்கும் உங்க வசந்தத்தின் என் சுவாச காற்று நிகழ்ச்சியோடு கிடைந்து கேட்டு ரசித்துக் கொண்டே இருக்க போறீங்க. இப்போ நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல யார் வந்திருக்காங்க சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் இது?
1: நான் நிஜாம் பேசுறேன்.
0: நிஜாம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நான் சோமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன் நிஜாம். உங்களுக்கு பிடிச்ச அந்த காதல் பாடல் என்ன?
1: இடைக்கால பாட்டா இருந்தாலும் பரவாயில்ல. அலைகள் ஓய்வதில்ல படத்துல காதல் ஓவியம் என்று பாட்டு வந்துச்சு.
0: அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்கும்.
0: என்ன காரணம்?
1: பழைய நினைவுகள் அது இது எல்லாம்.
0: அந்த பாடல் இப்பவும் உங்களோட மனசுக்குள்ள இருக்கு?
1: ஆமா.
0: சரி, ஓகே. அடுத்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு காதல் பாடல் வருது, யாரெல்லாம் இருக்கிறாங்க?
1: வசந்த கேக்கும் அனைவருக்கும், உங்களுக்காகவும் எனக்காகவும், ஆனந்தி அக்காக்காகவும், சிவானி அக்காவும்.
0: ஓகே, நன்றி.
1: ஓகே, நன்றி.
0: சரி, ஓகே. வருகிறது இதுவும் ஒரு காதல் பாடல், நல்ல காதல் பாடல். சென்னை காதல் திரைப்படத்துக்காக வருகிறது பாடல்.

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

0: மின்னலைய திரைப்படத்துக்காக ஹாரிசனுடைய இசையில் தாமரை இந்த பாடல் வரிகள் ரொம்பவே அழகாகவும் அற்புதமாகவும் செதுக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லோருக்குமே காதல் கொண்ட எல்லா உள்ளங்களுக்கும் இந்த பாடல் பிடிக்கும். அந்த அளவுக்கு இப்ப கூட கேட்டாலும் அந்த அளவுக்கு அந்த பாடலுடைய அழகு, அந்த பாடலுடைய வரிகள் யாருமே மறக்க மாட்டாங்க, மனசுக்குள்ள இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அழகான காதல் பாடல் உங்க வசந்தத்தின் காற்றலையோடு இணைந்து என் சுவாச காற்று கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 12:18 கொண்டிருக்கிறது. எல்லாருடைய மனசுக்கும் எக்கச்சக்கமான காதல் பாடல்கள் நிறைஞ்சிருக்கும். அதுல ஒரு சில பாடல்களை மறக்கவே முடியாது. இவங்களுக்காக படிச்சிருக்கோம், இவங்களுக்காக நாங்க வந்துட்டு அதிகமாக இந்த பாடலை கேட்டு ரசித்திருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி கொண்டிருப்பீங்க. சோ அழைப்பேற்படுத்துங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச அல்லது உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த உறவுக்கு பிடிச்ச காதல் பாடல் என்ன அப்படிங்கறதையும் எங்க கூட பந்து கொள்ளலாம், பேஸ்புக் கூட அமைந்து கொள்ளலாம். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு ஹரல் சந்திரா.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்க மனசுக்கு என்ன காதல் பாடல் பிடிக்கும்?
1: இப்பொழுது ஒலிபரப்பான பாடலும் பிடித்தமான பாடல் தான்.
0: ஓகே, வேற ஏதாவது பாடல் இருக்கா?
1: வேற பாடல்களும் இருக்குன்றது
0: உங்களுடைய காதல் திருமணமா?
1: இல்ல இல்ல,
0: ஆனாலும் காதல் பாடல் பிடிக்கும். சரி, ஓகே. வேற ஏதாவது காதல் பாடல், இந்த பாடல் நான் அதிகமாக கேட்டு ரசிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் ஏதாவது?
1: பனிவிழும் மலர் வனம் உன் பாவை உருவனம், அந்த பாடல் பிடிக்கும்.
0: சரி, ஓகே ஓகே, கட்டாயம் அந்த பாடல் உங்களோட மனசுக்குள்ள இருக்கு இல்லையா? சரி, ஓகே. இப்போ ஒரு காதல் பாடல், நல்ல காதல் பாடல் வர இருக்கிறது, யார் யாருக்கெல்லாம் கேட்கலாம்?
1: பெரிய நிலாவளி, ரெட் கிராஸ் தொடர் மாடியில் இருக்கின்ற கந்தசாமி குடும்பம், மட்டக்களப்பு கண்ணாமனை வீட்டு திட்டத்தில் இருக்கின்றன் மற்றும் கல்முனை சட்டிமபுரத்தில் இருக்கின்ற லயனல் கிரகரி, மருதமனை பிரதான வீதி புட்டுக்கடை புகாரி அனைவரையும் அழைத்துக்
0: கொண்டார்கள். சரி, வருகிறது இந்த பாடல் பாரிஜாதம் திரைப்படத்துக்காக. நல்ல பாடல், எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு பாடல்.

0: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்களிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
6: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
7: ஒரே
6: நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: தொலைத்த பாடல் அது உன்னாலே உன்னாலே திரைப்படத்துக்காக நல்ல பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்க கேட்டுட்டு வசந்தத்தின் என் சுவாசை காற்று நிகழ்ச்சியோடு கிடந்திருக்கின்றும். ஒரு பக்கம் அன்பு இருந்தா ஒரு பக்கம் சண்டை இருக்கும், இன்னொரு பக்கம் காதல் இருந்தா இந்த பக்கம் பாட்டு இருக்கும். நீங்க கேட்டுட்டு என் சுவாசை காற்று. நேரம் 12:33 ஆகி கொண்டிருக்கிறது. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த காதல் பாடல் என்ன அப்படிங்கறதையும் நீங்க என் கூட அழைப்பிற்படுத்தி பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பேஸ்புக் கூட இணைந்து கொள்ளுங்க. என் சுவாசை காற்று நிகழ்ச்சியோடு 102.6 102.8 வசனத்தோடு இணைந்திருக்கலாம். அதே போல இணைந்து 3 வரைக்கும் நீங்க என் சுவாச காற்று நிகழ்ச்சியோடு இதமான காதல் பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும், கேட்டுட்டே இருக்குங்க. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு தியாகரன், வணக்கம். ஓகே, நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச காதல் பாட்டு என்ன? ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம், உங்களுடைய காதல் பாடல் என்ன? என்ன சரி காதல் பாட்டு? சரி, ஓகே, யாரெல்லாம் இருக்கறாங்க கேக்கலாம்?
1: மரியம்,
0: ஓகே,
1: அஜு, அஸ்லம், அவ்வளவுதான்.
0: ஓகே, நன்றி நன்றி. சரி, அடுத்த ஒரு காதல் பாடல் கேட்கலாம். மஜ்னு திரைப்படத்துக்காக வருகிறது இந்த பாடல்.

அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தம் FM நாடு முழுவதும் 102.6 102.8 இன்றும் இன்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற

0: பாடல் அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை காலத்தால் அழி

0: ராஜா திரைப்படத்துக்காக நல்ல பாடல் கேட்டுட்டு வந்திருக்கின்றோம். நீ பார்க்கின்றாய் மின்னல் போலே, அதே போல பேசினால் தென்றல் போலே. நீங்க இப்ப கேட்டுட்டு உங்க வசந்த காற்றலையில் என் சுவாச காற்றை. ஓகே, பார்த்து பேசி பழகி அடுத்தது வந்து முடியும் காதல் பாடல்களோடு தான். ஓகே, நல்ல பாடல்கள் 3 மணி வரைக்கும், அதுவும் காதல் பாடல்கள், காதலுக்காகவே மட்டும் டெடிக்கேட் பண்ணக்கூடிய பாடல்கள் எக்கச்சக்கமாகவே உங்க வசந்தோடு இணைந்து நீங்க என் சுவாச காற்று மூலம் நிகழ்ச்சியினூடாக நீங்க கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல பாடல் தொடர்ந்து மேடம் இருக்கிறது. இப்போ நிஷா வந்து இருக்கிறாங்க. வணக்கம் நிஷா.
1: வணக்கம் மேடம்.
0: நிஷா சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச காதல் பாடல்.
1: காதல் பாடல் என்று தெரியல எனக்கு. அந்த கடல் மீன்கள் படத்துல தாலாட்டு தேவானம் தள்ளாட்டு மேகமுன்ற பாடல் எப்பயுமே கண்ணு முன்னுக்கு வந்து கொண்டே காட்சி, அவ்வளவு அழகான ஒரு காட்சி, அழகான படம்.
0: காதல நினைக்கும் போது வந்து கொண்டு இருக்கா இல்ல ஏதாவது
1: எப்பயும் வரும்?
0: அவ காதலே இல்ல வாழ்க்கையில, அப்படியா?
1: எப்ப காதல் தான்
0: மேடம், எப்பவுமே காதல்.
1: காதலிக்கு எப்பவுமே இருக்குது, அது அழியாது. ஆனா இந்த பாத்திரம் எப்பயுமே பிடிக்கும், மனசுக்குள்ள இருக்கும் மேடம். அவ்வளவு காட்சி உண்டாது.
0: சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம்.
1: சந்தோஷம்.
0: ஓகே, நல்ல பாடல் காதல் பாடல் ஒன்று கேட்கலாம் அடுத்து. ஓகே, நன்றி
1: நன்றி.
0: ஓகே, நீங்களும் மழை பேர்படுத்தலாம். 0111 2 7 5 0 0 1 அதே போல 0111 2 7 5 1 1 கழைப்பேற்படுத்துங்க. உங்க மனசுக்கு இருக்கின்ற அந்த காதலுக்கோ அல்ல, இந்த காதல் பாட்டு பிடிச்சிருக்கு, இவர் அதிகமாக கேட்பாங்க, இவங்க அதிகமாக கேட்பாங்க, இந்த பாடலை நான் இப்பவும் கேட்டுட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழைப்பேற்படுத்தி பேசலாம். அதே போல பேஸ்புக்கூடாக இணைந்து அந்த பாடல் என்ன அப்படிங்கறதையும் நீங்க கூட ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். வணக்கம் சொல்லி வந்திருக்கிறாங்க. ப்ரோக்ராம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தனம் வந்திருக்கிறாரு. ஹாய் அக்கா, அன்பான வணக்கம். என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க, பாடலாம் சூப்பராக இருக்கு. சாமி மாலையிலேருந்து சந்தோஷம் வந்திருக்கிறாரு. அன்பான மதிய வணக்கம் ஜிஆர், பாடல்கள்லாம் சூப்பர், வாழ்த்துக்கள். எனக்கு பிடிச்ச காதல் பாடல் அப்படின்னு சொன்ன குட்லக் படத்துல இருந்து ஜூலை 16 அப்படின்னு சொல்லிட்டு கொழும்பு 15 14 மும்தாஜ் பேகம் சொல்லிருக்கிறாங்க. பலாங்குட குமாரியும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஜூலை 16 வந்தால் வயது 16 அப்படிங்கிற பாடலை நாங்க கேட்கலாம். குட் லுக் படத்திலிருந்து வருகிறது பாடல்.

0: நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகர்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: பருத்தித்துறை கடலில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த நிலையில் காணாமல் போன 4 மீனவர்களையும் தேடுவதற்கு இந்தியாவின் உதவியை நாடியுள்ளதாகவும், சர்வதேச கடலில் தேடுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். காணாமல் போன மீனவர்கள் தொடர்பில் இலங்கை கடற்படையினர் ரேடார் கருவிகளின் உதவியுடன் இலங்கை கடல் எல்லைப் பகுதியில் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும், தமது உறவுகளை காணாது தவிக்கும் குடும்பங்களுக்கு தனது ஆதரவை தெரிவிப்பதாக அமைச்சர் சந்திரசேகரன் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இலங்கைக்கான இந்திய தூதரகம் ஊடாக இந்திய கடல் எல்லை பரப்பில் தேடுதல் நடவடிக்கைகளுக்கான உதவியையும் அனுமதியும் கோரியுள்ளதாகவும், அமைச்சு மட்டத்தில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் ராமலிங்க சந்திரசேகரன் மேலும் தெரிவித்துள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பூரண தேக ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும், ஜனாதிபதி மற்றும் படைகளின் பிரதானி உள்ளிட்ட பொறுப்புகளை திறம்பட மேற்கொள்ள தகுதியாகவும் டிரம்பின் தனிப்பட்ட வைத்தியர் தெரிவித்துள்ளார். அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட வைத்திய பரிசோதனைகளில் இதயம், நுரையீரல் மற்றும் நரம்பியல் செயற்பாடுகள் சீராக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. இந்நிலையில் டிரம்பின் கால்களில் வீக்கம் மற்றும் கைகளில் இரத்த தழும்புகள் காணப்பட்டாலும் அவை பாரதூரமானவை அல்ல என வைத்தியர்கள் விளக்கம் அளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நமது அடுத்த மனத்தியால செய்தி அறிக்கையினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை.

0: ஜோடி திரைப்படத்துக்காக ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் நல்ல ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கின்றும் இரண்டாவது மனத்தால தொடுகிணைந்திருக்கின்றும் உங்க வசனத்தின் என் சுவாச காற்றை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிறைய எக்கச்சக்கமான காதல் பாடல் 3 மணி வரைக்கும் வர இருக்கிறது. வசந்தத்தை இப்பவே நீங்க டியூன் பண்ணி கேட்டுட்டே இருக்கலாம். www.vasanthamfm.org பக்கம் கூட இணைந்திருக்கலாம். காதலிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அதே போல காதல் பாடலை ரசிக்காதவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப வந்துட்டு எங்க கூட பேசுறதுக்கு இம்சியா வந்திருக்கிறாங்க மதவாட்சியில இருந்து. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் அக்கா.
0: வணக்கம் இம்சியா, சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச காதல் பாடல்.
1: எனக்கு பிடிச்ச பாட்டுனா நிறைய பாட்டு இருக்கு.
0: ரொம்ப அதுல முதல் பாடல்
1: பிடிக்கும். ஒரு 3-4 பாட்டு சொல்லவா?
0: சொல்லுங்க.
1: எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த பொலிவரது படத்துல இருந்து கனவா நிஜமா நான் காணும் காட்சியே அந்த பாட்டு.
0: ஓகே.
1: மத்தளத்து கூட்டங்களை மாமனுக்கு செய்தி சொல்ல.
0: எக்கச்சக்கமான பாட்டு இருக்கு. எந்த பாட்டு கேக்குறேன்னு தெரியாம ஒரு தடுமாற்றம் இருக்கு காதல் பாட்டுல.
1: இருக்கும், ஆனா நிறைய ரசனை இருக்கு.
0: காதலிச்சிருக்கீங்களா?
1: ஓ, கொஞ்சம் லிஸ்ட்ல இருக்கும். வீட்டை கட்டி வச்சிருந்து இருக்கிறாங்க.
0: சரி, ஓகே ஓகே. உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு காதல் பாடல் வரும். யாரா இருக்கலாம்?
1: பாட்டு தாரணும் அக்கா.
0: சரி, கட்டாயம் தாரணும். உங்களோட லிஸ்ட்ல இருக்கிற ஒரு காதல் பாட்டிலே தாரணும். ஓகேவா? சரி, ஓகே. சரி, இந்த பாட்டு நீங்க கேட்ட மாதிரி கனவா நிஜமா அப்புறம் ஒரு லிஸ்ட் சொன்னீங்களே, ஏன் அந்த பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு? சரி, ஓகே. பாட்டு கேட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டே இருங்க. இப்ப யாரா இருக்கலாம் பாட்டு கேட்கலாம்?
1: என் பாய் ஃப்ரெண்ட் காவண்டியும் உங்களுக்கு காவண்டியும் எனக்கு காவண்டியும் எப்பவுமே.
0: ஓகே, நன்றிமா.
1: நன்றி, பாய் அக்கா.
0: ஓகே பாய். சரி, ஓகே. உங்க மனசுக்கு உள்ள இருக்கிற அந்த காதல் பாடல் என்ன அப்படிங்கறதையும் நீங்க என் கூட அழைப்பேற்படுத்தி பகிர்ந்து கொள்ளலாம். ஏன் பிடிச்சிருக்கு அப்படிங்கறதையும் நீங்க பேஸ்புக் கூட ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். 3 மணி வரைக்கும் உங்க வசந்தத்தின் என் சுவாச காற்று நிகழ்ச்சியோடு இணைந்து நிறைய காதல் பாடல்களை கேட்கலாம்.

0: காதல் ரோஜாவை எங்கே நீ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா திரைப்படத்துக்காக ஏஆர் ரஹ்மானின் இசையில் பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டுட்டு உங்க வசந்தத்தின் என் சுவாச காற்றே நிகழ்ச்சி. இதமான காதல் பாடல்கள் எக்கச்சக்கமாகவே 3 மணி வரைக்கும் உங்களோடு இணைந்து வர இருக்கிறது. எனவே நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச காதல் பாடல் என்ன, ஏன் பிடிச்சது, அந்த பாடல் அடிக்கடி முணுமுணுக்கிறீங்களா, அல்லது இந்த பாடல் கேட்டால் நல்லா இருக்குமே இந்த நேரத்தில், இந்த பாடல் எனக்கு பழைய நினைவு காதல்கள் எல்லாம் மெமரிஸ் எல்லாம் அப்படியே திரும்ப கொண்டு வருது அப்படிலாம் நாங்கள் இருக்கும் இல்லை அந்த பாடல்லாம். ஸோ அந்த பாடல நீங்கள் எங்க கூட இணைந்து கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். அழைப்பை படுத்துங்க வலிமையான தொலைபேசி இலக்கம். அதே போல ஃபேஸ்புக் கூட இணைந்து உங்களுக்கு பிடிச்ச காதல் பாடல், இந்த பாடலை நான் கேட்டுட்டு இருக்கிறேன், இந்த பாடலை நான் கேட்கும்போது எனக்கு என்னுடைய காதல் ஞாபகம் வந்தது, இந்த காதல் பாடல நான் அதிகமாக அந்த நேரத்தில் எல்லாம் படிச்சிருக்கிறேன், ஷேர் பண்ணிருக்கிறேன், ட்ரிங்க் அண்ட் டோனா கூட போன்ல வச்சிருக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவீங்க இல்லையா. ஸோ அந்த பாடல் என்ன அப்படிங்கறதே நீங்க மென்ஷன் பண்ணி எனக்கு ஃபேஸ்புக் கூட கமெண்ட் பண்ணலாம். நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதற்கு நானும் தயாரா இருக்கிறேன். ஓகே, இப்ப இங்க கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் லோகா இருக்கிறேன்.
0: லோகா சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா
0: இருக்கிறேன். உங்களுக்கு என்ன காதல் பாடல் பிடிச்சிருக்கு? ஏன் பிடிச்சிருக்கு அந்த காதல் பாடல்?
1: அது காரணம் பிடிக்கும்.
0: பிடிக்கும், ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பாட்டு பிடிக்கும். நீங்க திருமணம் முடிச்சிட்டீங்களா?
1: இல்ல.
0: அப்ப காதல்
1: சொல்ல முடியாது.
0: என்ன காதல் பாடல சொல்ல முடியும், காதல சொல்ல முடியும். சரி, ஓகே. அடிக்கடி நீங்க இந்த பாடலா காதல் நினைக்க வந்து காதல் நேரத்துல நீங்க நினைப்பீங்க? சரி, ஓகே ஓகே. யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஹலோ.
1: ஹலோ.
0: சரி, எல்லாருக்காகவும் அடுத்து ஒரு நல்ல காதல் பாடல் கேட்கலாம், சரியா?
1: சரி சரி.
0: ஓகே, நன்றி.
1: நன்றி.
0: காதல் வந்தா வெக்கம் வரும்னு சொல்லுவாங்க, காதல் பாடல கேட்டா கூட வெக்கம் வருமாண்டு இப்பதான் நான் கேக்குறேன். ஓகே, அடுத்து ஒரு நல்ல பாடல் நம்ம கேட்கலாம். இதுவும் நல்ல காதல் பாடல், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச காதல் பாடல். தெனாலி திரைப்படத்துக்காக ஏஆர் ரஹ்மானின் இசைகள் வருகிறது, சுவாசமே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பாடல் கேட்கலாம். நீங்க கேட்டுட்டே இருக்கிறது வசந்தத்தின் என் சுவாச காற்றே.

0: சாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
0: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
5: ஹலோ, குயிஸ் ஸ்பீக்கிங்.
6: இப்படி சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
7: அரு என்ன சாமான்னா எனக்கு யாரும் தெரியாது.
5: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு. வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: ஓகே, முதல் முதல் பாத்தேன் காதல் கொண்டு நல்ல பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. தேவாவின் இசைகள் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க காற்றாலையின் என் சுவாச காற்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 3 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச காதல் பாடலை நீங்க கேட்கலாம். உங்க மனசுக்கு பிடிச்ச காதல் பாடல், காதலுக்கு பிடிச்ச காதல் பாடல், இக்கச்சக்கமான காதல் பாடல் உங்க வசந்த காற்றாலையோடு இணைந்து கேட்டுட்டு இருக்கலாம். நேரம் 1:38 கொண்டிருக்கிறது. இப்ப இங்க கூட பேசுறதுக்கு ஹலோ வணக்கம்.
1: ஹலோ அன்பான வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் கம்பாயில இருந்து அப்துல் மஜித் மேடம்.
0: அப்துல் மஜித், உங்களுக்கு பிடிச்ச காதல் பாட்டு என்ன?
1: எனக்கு பிடிச்ச காதல் பாட்டுன்னா

0: இல்ல அந்த பாடம் ரொம்ப பிடிக்கும் மேடம்.
1: என்ன காரணம்?
0: காரணம் ஒண்ணும் இல்ல, காரணம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல மேடம், பாடல காதல் பாடலுக்கா ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல.
1: காதலிச்சிருக்கீங்களா?
0: உங்களுக்காக
1: கட்டாயம் அந்த காதல் பாடல் வரும். யாருக்கு கேட்கலாம்
0: இந்த பாடலை கேட்பதற்கு மேடம்? கொழும்பு 14 இருக்கும் சகோதரி மம்தாஜி பேகம், அவரது கணவர் முகமது சயீத், அவரது செல்லம் மாலுக்காகவும், முக்கியமாக தோப்பூர் அனிவாசர் அவர்களுக்கும், சகோதரி மாவனல்லை லிசா அவர்களுக்கும், சகோதரி பருத்தித்துறை அருள்மொழிக்காகவும், மருதமுனை கலீல், நீர்கொழும்பு கொச்சிக்கடை ஈடன் ஐயா அவர்களையும் சேர்த்துக் கொண்டு இந்த பாடலை கேட்போம் மேடம். வாய்ப்பு தந்ததுக்கு உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் மேடம்.
1: சரி ஓகே. காதல் பாடல்ல காதலுக்காக மட்டும் கேட்கும் போது இன்னும் அழகா இருக்கும், அற்புதமாக இருக்கும். சரி, இந்த காதல் பாடல்ல நாங்க கேட்டுட்டு வரலாம். வரிசமில்லாம் வசந்தம் திரைப்படத்துக்காக வருகிறது பாடல்.

0: காதல் பாடல் அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தே உன்னை உள்ளமெங்கும்
3: அனுபவியுங்கள்.
0: தமிழ் மணக்கும் வசந்தம் FM 102.8. திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
4: அனுசரணை வழங்குவது.
0: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
5: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகர் கே கே எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. திரைப்படத்துக்காக ஸ்ரீகாந்த் தேவாவின் வருகிறது பாடல்.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மஸ்கெலிய கிளெண்டில் தோட்டப்பகுதியில் மண்மடொன்று சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். குறித்த நபர் தனது வீட்டுக்கு அருகில் மற்றொரு கட்டிடத்தை நிர்மாணிப்பதற்காக மண்ணை அகற்றிக் கொண்டிருந்த போதே அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாகவும், உயிரிழந்தவர் கிளெண்டில் தோட்டப்பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடைய நபர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து மஸ்கெலிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: காசா முனையத்தில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 2 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதோடு மேலும் பலர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் வடக்கு மற்றும் தென் பகுதிகளில் உள்ள பாலஸ்தீனியர்களின் வீடுகள் மற்றும் சொத்துக்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று சனிக்கிழமை நாள் முழுவதும் தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும், இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்தை தொடர்ந்தும் மீறி செயற்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அடுத்த மணித்தியால செய்தி அறிக்கையினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை.

0: நல்ல காதல் பாடல் 102.6 102.8 வசந்தத்தோடு இணைந்து என் சுவாச காற்றை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. சுவரான இதமான எங்க மனசுக்கு பிடிச்ச எல்லா காதல் பாடலும் எக்கச்சக்கமாக வரும். 3 மணி வரையும் இணைந்து இருக்கலாம் என் சுவாச காற்று நிகழ்ச்சியோடு. காதலிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, காதல் பிடிக்காதவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லோருக்குள்ளேயும் ஒருதலை காதலும் இருக்கும், இருதலை காதலும் இருக்கு, எக்கச்சக்கமான காதலும் இருக்கும். ஓகே, கண்ணோடு காண்பதெல்லாம் காதலா அப்படிங்கிற மாதிரி நல்ல நல்ல பாடல்களும் இருக்கும். உங்க மனசுக்குள்ள அந்த இதயத்துக்குள்ள இருக்கின்ற காதலுக்கான பாடல்கள் வர இருக்கிறது. நீங்களும் அழைப்பை படுத்துங்க. அதே போல பேஸ்புக் கூட இணைந்து அந்த வரிகளை கூட நீங்க எனக்கு அனுப்பி வைக்கலாம். இப்ப இங்க கூட பேசுறதுக்கு ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இது? வசந்தி. காதலிச்சிருக்கீங்களா? ஓகே, காதல் திருமணம். வா வா, சூப்பர். அப்ப நிறைய காதல் பாடல் உங்களுக்குள்ள இருக்குமே.
1: அவரு படிச்சாரு துல்லாதபுரம் துள்ளு படத்துல ரேகசாய் வந்து போடுறேன். அவரு எனக்காக படிச்சாரு, அது பாட்டு விரும்பி கேட்க
0: வேகமாய் வந்து போதே.
1: ஓ
0: சரி, ஓகே. வேற என்ன பாடல்கள்
1: குடிக்கிறாங்க? நிறைய பாடல் குடிக்கீங்க. இந்த நேரம் வசந்த தான் நாங்க இருக்கோம். துல்லாதபுரத்துல சொல்லுதான் குடிக்கும் அந்த பாட்டுன்னா ரொம்ப.
0: சரி, ஓகே. ஒரு காரணம் இல்ல, ஆனா காதலுக்காக இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. அவருக்காகவே நான் கரெக்டா இந்த பாட்டு தரணும். ஓகேவா?
1: ஓகே, தேங்க் யூ.
0: ஓகேமா, நன்றி. இப்போ நாங்கள் அவங்களுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலாக அந்த பாட்டு கொடுத்துடலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது காற்றலை வசந்தத்தின் என் சுவாச காற்றை. இப்போ நாங்கள் அந்த பாட்டு கேட்கலாம், காதல் பாடல்.

0: சரி, இந்த பாட்டை எல்லா ஆண்களுக்காகவும் டெடிகேட் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கான பாட்டு தான் இது. இனிய விலை திரைப்படத்துக்காக தேவாவின் இசைகள் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. காதல் பாட்டு நீங்க இப்ப கேட்டுட்டீங்க. காற்றாலையின் என் சுவாச காற்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 3 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். காதல் பாடல்கள் எக்கச்சக்கமாகவே வர இருக்கிறது. காதல் மாதம் இல்ல, ஆனா மனசு நிறைய காதல் இருக்கும், அதே போல பாடல்களும் இருக்கும். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு ஹனிபா வந்திருக்கிறாரு. வணக்கம் ஹனிபா.
1: வணக்கம்.
0: ஓகே, உங்களுடைய காதல் கதையை கொஞ்சம் சொல்லுங்க.
1: காதல் கதையா? ஆரம்பமே
0: அப்படி ஒண்ணு இல்ல. அப்படியா? எங்கயாவது ஒரு இடத்துல காதல் இல்லாம இருக்குமா?
1: ஓ, காதல் இல்லாம இல்ல,
0: இருக்கு.
1: இருந்துதான்
0: இப்போ மனைவி கேட்டா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கறதுக்காக வேண்டி மறைச்சு வச்சிட்டீங்களா? இல்ல
1: இல்ல,
0: தெரியும். சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்ச காதல் பாடல் என்ன?
1: காதல் பாடல் மே மாசம் 98 மேஜர் ஆனேன். அவரில் அடி யாரோ யாரோ அந்த பாடல்கள்.
0: ஓகே, சரி, ஓகே ஓகே. உங்களுக்காக முயற்சி செய்யறேன். யாருக்கு கேட்கலாம் இந்த காதல் பாடல?
1: பாடல் மனைவி பிள்ளைகளுக்க வேண்டியும், பிரின்சிபல் வேண்டியும், கம்பள அப்துல் மஜீத், அத்தல் அய்யா கண்ணு,
0: கிருஷ்ணசாமி வந்திருக்கிறாரு. வணக்கம் சொல்லி, இதே போன்று அன்பான வணக்கம் சொல்லி மதிய நேர வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நீலாவணி கிருஷ்ணா வந்திருக்கிறாரு. இனிய மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லி ராஜு வந்திருக்கிறாங்க. கொழும்பு 15 மோதிரை தர்ஷி குணசேகர நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. செங்கலாடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகமும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. இதே போன்று வேலுசாமியும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு காதல் கோட்டை திரைப்படத்துக்காக வருகிறது பாடல் இது, காலமெல்லாம் காதல் வாழ்கிறது.

0: நேரம் 2:27.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
3: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
4: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
6: சிறந்த முதலீடு, பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடமிருந்து.
7: அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற ஞானத்தை

0: பாடல் பாடல் என அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உன்னை உள்ளமெங்கும்
0: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
3: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
4: அரே என்ன சாமான், எனக்கு யாரும் தெரியாது.
5: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு, வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: கட்டாயம் வருவாங்க. என் சுவாச காற்று நிகழ்ச்சி உங்களுக்காக காதல் பாடல்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த காதலுக்கு மரியாதை திரைப்படத்துல வந்த இந்த பாடலை யாருமே மறக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த பாடல், இந்த திரைப்படத்துல வந்த அத்தனை பாடல்களும் ரொம்பவே நல்லா இருக்கும். அத்தனையும் காதலுக்காகவே படைச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு பாடல்கள் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. இப்ப இங்க கூட பேசுறதுக்கு பக்தன் வந்திருக்கிறாரு, கிருஷ்ண பக்தன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, உங்களுடைய காதல், நீங்க காதல் திருமணம் இல்ல, அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படின்னு சொன்னீங்க. காதல் இருக்கும் தானே?
1: கட்டாயம்.
0: ஓகே, அப்ப நீங்க உங்களுடைய மனைவிய பார்த்து அதிகமாக படிச்ச பாடல்
1: என்ன?
0: சூப்பர், நல்ல பாட்டு.
1: அந்த பாடல் செண்பகமே செண்பகமே. அந்த பாடல் எனக்கு ஜன்னல்
0: நல்ல பாடல்.
1: அந்த பாடல்

0: காதல் பாடல்கள். சரி ஓகே, இப்ப ஒரு காதல் பாடல் இருக்கு. அனுபவமா இப்பதான் சொன்னீங்க, அதாவது அரேஞ்ச் மேரேஜ்
1: முதல் காதல் என்னோட.
0: நினைவுகள்ப்படுத்தும் இல்லையா? ஆமா ஓகே சூப்பர். இப்ப ஒரு காதல் பாடல் இருக்கு, யாருக்கெல்லாம் கேட்கலாம்? ஓகே நன்றி. நல்ல பாடல்கள் நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, அதுவும் காதல் பாடல்கள், என் சுவாச காற்று நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்
2: தமிழின் சுவாசமாய் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: அப்ப கேளுங்க நம்ம வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: எம்மா எம்மா எம்மா எம்மா திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
2: அனுசரணை வழங்குவது.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

ஓகே, எங்கேயும் போயிடாதீங்க, அந்த இடத்துல இருங்க. மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு தொடர்ந்து மணிந்திருக்க போகிறீங்க. இன்றைய நாளில் மணிந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி ஒலிக்க ஆரம்பிக்கிற இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். விடைபெறும் நான் ஜி ஆர். மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு புவனேஷ் இணைந்திருப்பாங்க. ஸ்டேடியன் மக்களே.

நன்றி ஜி ஆர். நேரில் அனைவருக்கும் இனிமையான மாலை பொழுது வணக்கம். சந்தோஷமாக உற்சாகமாக கிடந்த கொள்ளுங்கள். மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு இன்னும் கூட பாடல்களை கண்டுபிடிக்கிறீங்களும் தயாராக இருங்கள். தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள் 6 மணி வரைக்கும். நேரம் இப்போது 3:01.

0: மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: வல்லவத்தையில் ரயில் நிலையத்துக்கு அருகில் ரயிலில் மோதுண்ட பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பானதுறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலிலேயே குறித்த பெண் மோதுண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த பெண் இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் அவரது சடலம் கலுபூயில வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: சாம்பியன்ஸ் லீக் இறுதிப் போட்டியில் பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணி வெற்றி பெற்றதை அடுத்து ஆயிரக்கணக்கானோர் வீதிகளில் இறங்கிய நிலையில் வன்முறைகள் மற்றும் மோதல்கள் ஏற்பட்டுள்ளன. இந்நிலையில் பிரான்ஸ் போலீசார் தலைநகர் பாரிஸில் சுமார் 400 பேரை இதுவரை கைது செய்துள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு குறித்த போட்டியில் PSG அணி வெற்றி பெற்றதை அடுத்து கலவரங்கள் ஏற்பட்ட நிலையில் நேற்றைய தினம் நடைபெற்ற இறுதிப் போட்டியின் போது பாரிஸில் 8000 போலீஸ் அதிகாரிகளும் பிரான்ஸ் முழுவதும் சுமார் 22000 போலீஸ் அதிகாரிகளும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். பிரச்சனைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் பாரிஸ் நகரின் குறுக்கு வீதிகள் மூடப்பட்டு மெட்ரோ நிலையங்களும் மூடப்பட்டன. சில இடங்களில் பஸ் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த மாநில செய்தி அறிக்கையினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை

0: தோண்டி விளையாடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படியே நீங்கள் போட்டி நிகழ்ச்சியில் பங்கு பெற்று நீங்கள் சந்தோஷமாக விளையாட முடியும், வெற்றி பெறுங்கள். அப்படிதான் எனக்கும் ஆசையா இருக்கிறது. சரி, அழைப்பு ஏற்படுத்துங்கள். 0311 2 775 0001 அல்லது 0311 2 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம். கட்டுவான் சவுந்தராதேவி, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா
1: இருக்கிறேன்.
0: பழைய பாட்டு தான் வேணும்ன்றீங்க? பழைய பாட்டு. சரி, பழைய பாட்டு தரணும், கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே. இதோ
2: பேரெடுத்து உண்மையை சொல்லி பிழைக்க முடியலே, இப்போ பீடிகளுக்கும் ஊதுபத்திக்கும் வேதம் தெரியலே.
0: என்ன பாடல்? திருப்பி போடுவா? ஒரு முறைதான்.
2: பேரெடுத்து உண்மையை சொல்லி பிழைக்க முடியலே, இப்போ பீடிகளுக்கும் ஊதுபத்திக்கும் வேதம் தெரியலே.
0: என்ன பாடல்?
1: ஐயோ,
0: நல்லா தெரிஞ்ச பாடல் வரமாட்டேங்குது. அப்படியா? என்ன
1: முணுமுணுக்கிறீங்க?
0: போட மாட்டேன், தெரிஞ்சானே. ரெண்டு முறை தான். அச்சோ, பழைய பாடலுக்கும் முடியாம போயிட்டுது, என்ன பண்றது? சரி, பரவாயில்ல. யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு? நன்றி.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற ஞானத்தை

0: பாடல் பாடல் என அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உன்னை உள்ளமெங்கும் அள்ளி செழித்தேன்.
3: விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம். பாடல்களோடு
4: கேளு, நம்பிக்கையா சேரு, பிறக்குதுடா காலம் பிறக்குதுடா.
3: நீங்கள் எங்கிருந்து

0: கபடி விளையாடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 3 மணி 24 நிமிடமாகிறது. நிறைய சொந்தங்கள் நிறைய இடங்களுக்கு போய் கொண்டிருப்பீங்க. பாத்தீங்கன்னு சொன்னால் அப்படியே தன்சல் சாப்பிட்றதுலாம் நிறைய பேர் போய் கொண்டிருப்பீங்க. வரும் வழியில பாத்தீங்கன்னா நிறைய தன்சல்கள் கொடுத்து கொண்டிருந்தாங்க. ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க, கடலை கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, அப்பம் கொடுக்குறாங்க, எல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு போய் இன்றைக்கி நல்லா தூங்குறப்பலாம் நிறைய பேர் சுற்றி கொண்டிருப்பீங்க. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் போலி நீக்கிறது தான் கஷ்டமாக இருக்குமே நல்லா இருக்கும். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இது?
1: கல்முனை நம்பிக்கை கிராமம், ஹெரல் சந்திரன்.
0: ஹெரல் சந்திரன், நல்லா இருக்கீங்களா?
1: ஆமாம்,
0: நல்லா சந்தோஷமாக இருக்கீங்க அப்படியா? அவங்க விட்டு சென்ற இடத்து நீங்கள் தொட்டு செல்ல போறீங்க. ஓகேயா?
1: அப்படியா?
0: எஸ். ஓகே, இதோ.
2: பேரெடுத்து உண்மையை சொல்லி பிழைக்க முடியலே, இப்போ கிடிகளுக்கும் ஊதுபத்திக்கும் வேதம் தெரியலே.
0: என்ன பாடல்?
1: யாரை வைப்பது என்று யாருக்கும் புரியலே, அடங்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே. அந்த பாடல
0: சரியா சொல்லிட்டீங்களா?
1: அதான் இருக்க வேண்டும். அதான் இருக்க வேண்டும்.
0: அதான் இருக்க வேண்டுமா? நீங்க சொல்றது சரியா பிள்ளையாண்டு யோசிக்க வச்சிட்டீங்களே.
1: பார்ப்போம் பார்ப்போம்.
0: நீங்க சொன்ன பாடல் வந்து பலே பாண்டிய படம் தானே? சரியா? இப்ப யாரும் இங்க வைப்பது வந்து பலே பாண்டிய படம். சரியா? டி எம் சவுந்தரராஜன் பாடு. சவுந்தரராஜன் ஓகே, படம் அது ஓகே. நான் உங்களுக்கு ஒரு குழுதாரன், படம் பலே பாண்டியா. சரியா?
1: பலே பாண்டியா தான்.
0: பலே பாண்டியாவா?
1: ஆமா.
0: சரி, ஓகே, பார்க்கலாம் என்ன பாடல் சொல்லு. சரியா, நீங்க சொன்ன பாடல் யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியல தானே? கேட்டு பாப்போம். ஓகே,
2: யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியல.
0: கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: 55
0: மறக்காதே. சரி, அந்த காலத்துல படம் பார்க்கும் போதெல்லாம் ஸ்பெஷலா சந்தோஷமா போவீங்க?
1: படம் தான் முக்கியமா. 50%
0: கிடைத்து விடும், 5%
1: கிடைக்காது. பெரிய நீலாவணை தொடர் மாடியில் இருக்கின்ற கந்தசாமி குடும்பத்தினர், யாழ்ப்பாணம் பருத்தி துறையில் இருக்கின்ற சியாமலா அவர்களும், கல்முனை கரிமாபுரத்தில் இருக்கின்ற லயனல் கிரகிரி மற்றும் பிரதான வீதி மருதமலை புட்டுக்கடை புகாரி எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருக்கும்
0: தாருங்கள். நன்றி
1: நன்றி.

0: ஆஸ்கர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை வணக்கம்.

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மோதி விளையாடு நிறைய சொந்தங்கள் அப்படியே எடுத்து கொண்டு விளையாடுறதுக்கு நிறைய இருக்கிறார்கள். இப்பொழுது எங்களுடைய அழைப்பில் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருது?
1: என்ன
0: பேருமா?
1: ஆஷா.
0: சரி ஆஷா, பாடல் கண்டுபிடிப்பீங்களா? பழைய பாட்டுல சாதாரண பாட்டு தரேன். சரியா? அவ கண்டுபிடிக்கணும். சரியா? உங்களை நம்பி இருக்கிறேன் நான். கண்டுபிடிப்பீங்க தானே? சரி, இது உங்களுக்கான பாடலுக்கான இடைவரி. என்ன பாடல்? நன்னா தெரிஞ்ச பாடலா இருக்குது, ஆனா மறந்துட்டீங்க. அப்படியா? நல்லா யோசிங்க பாபா. ஞாபகம் இல்லையா? சரி, ஓகே, யோசிங்க. இன்னொருக்கு அந்த வாய்ப்பு கொடுப்போம். சரியா? நன்றி. நன்றி. தொடர்ந்து மறந்து கொள்ளுங்கள், இது மோதி விளையாடு. வயது எல்லை கிடையாது. ஒழிக்கிற பாடலை தொடர்ந்து இன்று யார் நம்ம குழப்பிருப்போம் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் கேட்டு ரசியுங்கள்.

0: அவளுக்கு இப்ப முகத்துல பரிபரியா வந்திருக்கு என்ன பிரச்சனை தெரியாத கால் பண்ண
1: எடுத்தேன்.
0: மகள்கிட்ட பேரா ரெண்டு மகள் பிரியா? ஆயிரம் பேர் கஷ்டப்பட்டுவாங்க.
1: நான்
0: கந்தலாயா?
1: என்னன்னு சொன்னா உங்களுடைய யாரோ சொப்னம் போறதா கொடுத்தவள்.
0: கொஞ்சமாவது யோசிக்கிறது இல்லையா?
1: நான்
0: வசந்தம் ரேடியோல இருந்து புவனேஷ் கதைக்கிறேன். ஒரு நிகழ்ச்சிக்காக பிராங்க் கோலுக்காக எடுத்தேன் உங்களை.
2: ஹலோ ஹலோ ஹலோ குடுக்க பேசாரா? நம்பரா இல்ல சார். ஐயோ ஐயோ, என் ஃப்ரெண்டு நினைச்சு தான் சார் கொஞ்சம் ஓவரா திட்டேன்.

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற மோதி விளையாடு. சரி, இப்போது எங்களோடு மோதி விளையாட்டு, அதாவது பாடல் இடைவெளியை கண்டுபிடிக்கிறதுக்கு தயாரா வந்திருக்கிறா, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: அன்பான மாலைநேர் வணக்கம்.
0: வணக்கம், யாருது?
1: மும்தாஸ் பேகம், கொழும்பு 14.
0: கொழும்பு 14 மும்தாஸ் பேகம். பாடல் கண்டுபிடிக்க முடியுமா?
1: என்ன
0: பாடல்? நன்றி. என்ன பாடல் கண்டுபிடிங்கள்?
2: திரை உலகின் நட்சத்திரம், அனுசரணை வழங்குவது.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
0: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே வந்து கொண்டிருக்கிறார் பாடகர் கே கே.

0: சென்னையின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: வனத்தியால சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீட்டிருப்போம். 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகங்கள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
3: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: ஜப்பான் அரசாங்கம் இலங்கைக்கு 1.33 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியை வழங்கியுள்ளது. டித்வா சூறாவளி தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்த கிழக்கு மாகாண நன்னீர் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக குறித்த நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான ஒப்பந்தம் கொழும்பில் உள்ள ஜப்பானிய தூதரகத்தில் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் முன்னிலையில் கைச்சத்திடப்பட்டது. ஒப்பந்தத்தில் இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் அக்கிட்டோ இசமாட்டோ மற்றும் ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பின் வதிவிட பிரதிநிதி விமலேந்திர சரண் ஆகியோர் கைச்சாத்திட்டுள்ளனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
4: ஜப்பானின் பாதுகாப்பு அமைச்சர் ஷின்ஜி ரோ சீனா தொடர்பில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். சீனா ஆயுத உற்பத்தி நடவடிக்கைகளை வேகமாக முன்னெடுத்து வருவதாகவும் அந்நாட்டு ராணுவத்தினருக்கு கூடுதல் ஆயுதங்களை வழங்கி பலப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜப்பானின் பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜப்பான் ராணுவ மயமாக்கலை நிராகரிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூரில் இடம்பெற்ற மாநாடு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சீனாவின் ஆயுத பலம் அதிகரிக்கின்றமையானது ஜப்பானுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் எனவும் அது தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நமது அடுத்த மனத்தியால செய்தி அறிக்கையினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: மனுத்தியால சீடுகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீட்டிருப்போம். 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகங்கள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
3: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: செங்காமாரி மாரி திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்துவிட்டதை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மோதி விளையாடு, நான் ஒரு பாடலை சொல்லியிருந்தேன், இந்த பாடலை முடிந்தால் கண்டுபிடிங்கன்னு சொன்ன நிறைய சொந்தங்கள் அப்படியே கண்டுபிடிக்கிறது முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது எங்களோட அழைப்பில் சொந்தம் கண்டுபிடிப்பாரா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: என்ன
0: பேர்? லோசா. ஓகே லோசா, நல்லா இருக்கீங்களா? லோசா நல்ல சந்தோஷமா ஆஹா ஓஹோ இருக்கிறேன். லோசா பாடல கண்டுபிடிப்பீங்களா? ஒரு புது பாடல் தரன், அந்த பாடல் தெரிந்தவர்கள் வரலாம். சரிதானே? உங்களுக்கு என்ன இடைக்கால பாடல் வேணுமா, என்ன பாடல், பழைய பாடல் வேணுமா? சோக பாட்டா? என்ன இடைக்கால பாடல் சோக பாடல கேக்குறீங்க நீங்க? சரி பார்க்கலாம். சரியா, பழைய பாடல் ஒண்ணு கேப்புமா? சரி, உங்களுக்கு நல்ல பாடல் ஒண்ணு தாரன் கண்டுபிடிங்க. சரியா, இது உங்களுக்கான பாடல் இடைவரி.
1: என்ன
0: பாடல்? மனசுல கிடக்கு வரது இல்லையா? தட்டி எழுப்புங்க. மீண்டும் ஒரு முறை கேக்குறீங்களா?
1: சரி.
2: மஞ்சள் மணக்கும் என் நெற்றி வைத்த பொட்டுக்கோரு அத்தம் இருக்கும் முன்னாலே.
1: ஐயோ
0: ஐயோ, பாத்தீங்களா, உங்களுக்கு அந்த பாலில் விட்டு கொடுத்து இது. ஐயோ, சரி அடுத்த நேருக்கு
1: விடுவோம்ண்ணா.
0: பரவாயில்ல, அடுத்த பேன முயற்சி பண்ணுங்க. நன்றி.
1: நன்றி.
0: நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பின் ஏற்படுத்துங்கள். 0312-775-0101 or 0312-775-111 என்ற அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று பேஸ்புக் வழியாக வந்து உங்களது கமெண்ட்ஸ்களையும் பதிவிடுங்கள்.

0: அடிக்கும் போது வாயில அதான் நடக்கும். எப்ப வரணும் உங்களுக்கு சொல்லுங்க, எப்ப வரணும் தம்பி? நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்க அந்த ஊருக்குள்ள இந்த கொண்டு பெரிய ரவுடி சொல்லு. சரியா கொழும்புல வந்து பாரு. சரியா கொழும்புல எங்கட கமே பொடியம்மாவில கூட்டிட்டு வந்தேன்னு சென்னா உங்களோட பேரு என்ன? பூவா பிரபுவா? சரியா எனக்கு அல்ல வேலை இல்ல. சரியா நீ இப்ப நீ மன்னிப்பு கேக்குறீங்க இப்ப போன்ல
1: அவசரப்பட்டு அப்படி எல்லாம் முடிவு பண்ணப்படாது.
0: என்ன சிரிக்கிறீங்க? என்ன சிரிக்கிறீங்க நீங்க?
2: சரியா.

0: தொடர்ந்து விளையாடு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் விடுத்துக் கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0101 0312 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இப்போது எங்களோட அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம். வணக்கம். வணக்கம் அருள்மொழி. நீங்க எல்லா நிகழ்ச்சியில இருந்து பாட்டு பாடுவீங்க, இன்னைக்கு பாடல கண்டுபிடிக்கணும், சரியா? நீங்க இல்ல, இப்ப ரெண்டு பாடல் பெண்டிங்ல நிக்குது, சரிதானே? ஓ, இடைக்கால பாடல் ஒன்று தானே கண்டுபிடிங்க.
1: பழைய
0: பாட்டுல இடைக்கால பாடல் கண்டுபிடிக்காதான போட்டி. ஓகே, இதோ பாடல், உங்களுக்கான பாடல்.
2: மஞ்சள் மணக்கும் என் நெற்றி வைத்த பொட்டு கோரு அத்தம் இருக்கும் உன்னாலே.
0: என்ன பாடல் தர்மொழி? இங்க என்ன என்ன என்ன பாடி பாக்குறது இல்ல, கண்டுபிடிக்கணும். இப்படியே பாடிட்டு போறான் இப்படி. சின்ன சின்ன ஒரு பகுதி தான் போட, பாதி கூட போடல, கண்டுபிடிங்க. ஆபம் தெரியலையா? நீங்க நீங்க பாதி கண்டுபிடிங்க, நான் பாதி கண்டுபிடிக்கவா?
1: தெரிஞ்ச பாடத்தான் வருவது இல்ல.
0: அதான் என்ன, ஐயோ
1: தெரிஞ்ச பாடத்தான் வருவது இல்ல.
0: தெரிஞ்ச பாட்டேன், என்ன செய்யறது? ஒரு பாடல பாதி சரி தெரியாத உங்களுக்கு, பாதி பாடல் சரி தெரியாதா?
1: ஒரு
0: குழுவா நான் கொடுத்துட்டு இருக்கதே, குழுன்னு உங்களுக்கு தெரியலையே. சரி, என்ன திரும்ப ஒரு தரம் கேளுங்க, சரியா?
2: மஞ்சள் மணக்கும் என் நெற்றி வைத்த பொட்டு கோரு அத்தம் இருக்கும் முன்னாலே.
0: என்ன பாடல்? இந்த பாடல பாதியை கண்டுபிடிங்க நீங்க.
2: கண்டுபிடிச்ச
0: என்ன அருள்மொழி நீங்க? சரி, ரொம்ப சந்தோஷம், நன்றி அம்மா.

உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற

0: அதிகமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம் திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
2: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
3: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே வந்து கொண்டிருக்கிறார் பாடகர் கே கே.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மோதி விளையாடு, சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்திருக்கின்றீர்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். யாரையாவது குழப்பணும் அப்படின்னு சொன்னா அந்த நம்பரை எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க, அதை நாங்கள் செய்து விடலாம். சரியானே

0: வசதிகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12. உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் நேற்று நள்ளிரவு முதல் டீசல் விலை அதிகரித்துள்ள போதிலும் பஸ் கட்டணங்களில் எந்த ஒரு மாற்றமும் மேற்கொள்ளப்பட மாட்டாதென தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. லங்கா ஆட்டோ டீசல் 1 லிட்டரின் விலை 15 ரூபாவினாலும் சூப்பர் டீசல் 1 லிட்டரின் விலை 20 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இடைக்கால பஸ் கட்டண சீர்திருத்தத்தை மேற்கொள்ளுமாறு அகில இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்திருந்தது. எதிர்வரும் ஜூலை மாதம் மேற்கொள்ளப்படவிருக்கும் வருடாந்த பஸ் கட்டண சீர்திருத்தத்துக்கு முன்னதாக இடைக்கால சீர்திருத்தத்தை அமுல்படுத்த வேண்டும் என தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கமனு விஜயரத்ன தெரிவித்திருந்தார். இந்நிலையில் எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் 5% கட்டண உயர்வை எதிர்பார்ப்பதாகவும் தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: கொங்கோ ராஜ்யத்தில் இபோலா மரண எண்ணிக்கை 246 அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. தற்போது அந்நாட்டில் 1000க்கும் அதிகமான இபோலா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் உலக சுகாதார அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்நிலையில் உகண்டாவில் 9 இபோலா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இபோலா நோய் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பிருந்து கிழக்கு கொங்கோவை அண்மித்த பகுதிகளில் பரவ ஆரம்பித்திருந்ததாகவும் உலக சுகாதார அமைப்பு மேலும் தெரிவித்துள்ளது. இத்துடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்குரிய மனுத்தியால செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. 7 மணிக்கு நமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

மோதி விளையாடு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பின் ஏற்படுத்துங்கள் 0112 775 0001 அல்லது 0112 775 111 என்ற அழைப்பினை ஏற்படுத்தி நீங்களும் அப்படியே விளையாடலாம், போட்டிகளில் பங்கு பெற்றலாம். அதாவது பாடல் இடைவரை, அதில் முதல் வரியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு பாடல் நான் கொடுத்திருக்க நேயர்களுக்கு அவர்கள் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்ற ஒரு கவலையா இருக்குது. என்ன நேயர்களே, சரி, அதே போல நீங்கள் பேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸுகளை வாசிக்க நானும் தயாராகவே இருக்கின்ற ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கமெண்ட்டுகளை பதிவிட்டிருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் இணைத்துக்கொள்ளும். அன்பான வணக்கம் போனேஷன், எப்படி இருக்கிறீங்க? நான் சந்தோஷமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். இணைத்துக்கொண்டேன். பாடல் வருது சர்வின், நான் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்கிறார். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி ஆஹா ஓஹன்னு கலக்கலா இருக்குன்னு சொல்லிக்கொண்டே ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கரோலி நாடந்து. இனிமையான மாலை பொழுது வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? மவுரூப் நகர்லேருந்து நசூர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆறுமுகம் ரமேஷ் ஊழாவத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொடுக்கிறோம் தமிழ்நாடு தோட்டம். நிகழ்ச்சியில் எங்களுக்கும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். அக்கறைப்பட்டு பாப்புலர் டீசர் மாலை வணக்கம், மாலை வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தம்பி, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. பலாங்கோடிலிருந்து அவனாசி வைஜந்தி மாறா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறாங்க. தொண்டை மன்னாறு செல்வ சன்னதி சுதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். மும்தாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வந்திருக்காங்க. வெள்ளமிட்டிலிருந்து சுஜி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எங்களையும் இணைத்துக்கொண்டேன். அதே போல எஸ் பரமானந்தன் வசீகரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். கிளவட்டன் பிரிவு ஹட்டன்லிருந்து நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். டி கே தினேஷ் நல்ல பார்லோன்னு தாருங்கள், நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பகிர்ந்திருக்கிறார். அதேபோன்று கொழும்பு 5 ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நிகழ்ச்சிக்கு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓகே, பாடல் வருகிறது கேட்டு மகிழ்ங்கள். நண்பா போனே சிறப்பான காலை பொழுது வணக்கம், மோதி விளையாடு நிகழ்ச்சி எடுத்திருக்கிறோம். வட்டக்கோடை விமலேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதாக வந்திருக்கிறார். போனேஷனா எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பேருவல்ல தர்கா நகர்ல இருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதாக வந்திருக்கிறார். செல்லதுரை நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆயண்ணா வணக்கம் நிகழ்ச்சியோட எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். பலாங்கோடிலிருந்து குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதே போல ஷக்கிலா சந்திரசேகரம் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறாங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வணக்கம் சொல்லியிருக்கிறார். அதே போல சுலோக்ஷனா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்காங்க. அன்பு வணக்கம் என்ன அப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய எட்டியாந்தோடு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிஷா நிசா மாநிலிருந்து நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறாங்க. எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: மொத்த உலகின் மகுடம் மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: என்ன நடக்கிறது? நம்ப ஆச்சு.

0: ஏஜென்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடம் இருந்து.
1: இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும் சார்ந்ததல்ல, உள்ளிருந்து கிடைக்கும் ஆரோக்கியம்,
2: வலுவான எலும்புகள், கூந்தல் வளர்ச்சி மற்றும் உடல் பொலிவிற்கு கிளிப் கொலாஜன் நேச்சுரல் பாகல் ஸ்போர்ட்ஸ் டீ மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.

0: திரைப்படத்துக்காக ரஹ்மான் இசையில் பாடல் ஒடித்து வைக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மோதி விளையாடு, சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது எங்களோட அழைப்பில் சொந்தம் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருது? ஆட்டோ விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க ஆட்டோ விஸ்வநாதன்? என்ன பாடல்?
1: கொஞ்சம்
0: குத்து பாட சார், புதிய பாடல்னால கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கு. இந்த பாடலாம் கண்டுபிடிக்க முடியாது போனது. சரி, உங்களுக்கான இன்னொரு வாய்ப்பு இருக்குது. காரணம் பாத்தீங்கன்னா, இது மூன்றாவது நான்காவது பேர் நீங்க கண்டுபிடிக்க முடியாம போனது. சரிதானே? இப்ப உங்களுக்கு ஒரு பழைய பாடல் தரணும், சரியா? கண்டுபிடிக்கணும், சரிதானே? ஓகே, இது பழைய பாடல்.

என்ன பாடல்? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பாடலுக்கு ஒரு வரலாறு இருக்கு. நான் அநேகமா நிகழ்ச்சிகள் சொல்லிருக்கேன். கண்ணதாசன் அவர்கள் ஒரு கார் வாங்க போய் அந்த கார் வாங்க முடியாமல் போய் கவலையா வரும்போது இந்த பாடலுக்கான ஒரு கோல் வருது. நாம ஒரு விஷயத்த வாங்க போவோம், சரிதானே? சில அது கிடைக்காம போயிரும். என்ன சொல்லுங்க, அந்த மாதிரி குழு தான் கொடுத்துட்டு இருக்கேன் நான்.

0: பல்லாத்து வாங்க போனேன், ஊர்கலம் போனேன், நான் பாதியிலே திரும்பி வந்தேன். அந்த பாடல் தான் சார்?
1: அந்த பாடலா?
0: ஆமா சார். பாப்பா சார், உங்களோட தன்மையில அது உண்மையா போய் கேட்கணும் சார். நான் சொல்லி கேட்ட பாடல்
1: கேட்டு பாப்போம். சரியா?
0: நன்றி சார்.
1: ம், கேட்டு பாப்போம்.
2: பல்லாத்து வாங்க போனேன், ஊர்கலம் போனேன்.
1: கண்டுபிடிச்சீங்க, வாழ்த்துக்கள்.
0: நன்றி சார். நன்றி சார்.
1: நன்றி நன்றி நன்றி.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
1: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக வந்து கொண்டிருக்கிறார் பாடகர் கே கே.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
2: மோதி விளையாடி கேட்டுக்கொண்டிருக்கின்ற போட்டியில் பங்கு பெற்றதுக்காக இப்போது இருந்திருக்கிறார். யார்ந்து பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். யாரது? வணக்கம் வணக்கம். உங்க அழைப்பு தெளிவில்லாம இருக்கு. யார் பேசுறீங்க? என்ன பேருமா? அழைப்பு தெளிவில்லாமல் இருக்கிறது. நீங்களும் மனித கொள்ளுங்கள், அழைப்பின் ஏற்படுத்துங்கள். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க, என்ன பண்றது? உங்களுடைய அழைப்பில் தெளிவில்லாமல் இருக்கிறது. அன்பான வணக்கம் என்று சொல்லக்கூடிய சுவேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்து இருக்கிறது. இந்த சொந்தம் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரேடியோ சண்டை குடிச்சிட்டு பேசுவோமா? ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க?
3: எல்லாருக்கும்
2: தெரிஞ்ச ஒரு பாடல். சரியா, கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க. சரியா? இது பாடல் வரி. என்ன பாடல்? இளைய தளபதி விஜய்ட பாடல். திரும்ப கேக்குறீங்களா? முடியல கண்டுபிடிக்க. கஷ்டமா இருக்கு. இதே வேற பாடல் பாத்தீங்கன்னா நிறைய பாடலுக்கு வந்து ஊரு பேர்களோட தான் வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பாடல் தான் நினைத்தோம். நிறைய ஊர்கள் இருக்கு இந்தியாவில. மதுரை அப்படி இருந்து, திருச்சி அப்படி இருக்கு தானே? அந்த மாதிரி தெரியாதா? முதல்வரி கேட்டுப்பாமா. முதல்வரிய
3: தஞ்சாவூர் ஜில்லாக்காரி
2: கச்சேரிக்கு வாயண்டே. நான் மிஸ் பண்ணிட்டீங்க. சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
3: பாடல கேக்குறதுக்கு எங்க அன்பு கணவர் சன்னா, மகள் சலோமியா, அகலியா, எனக்காக உங்களுக்காக.
2: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
3: ஓகே, நன்றி.

102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற தத்து

0: பாடல் பாடல் என அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தே உன்னை உள்ளமெங்கும்
3: ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
4: இது என்ன பிரமாதமா? இதோட ஸ்பெஷலிட்டி ஒண்ணு இருக்கு.
3: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு
5: மச்சி, போட்டு தாக்கு.
3: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
6: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.
0: நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் எஃப்.

ஒலிக்கு வருகின்ற பாலோடு நானும் நிகழ்ச்சி எடுத்து விடைபெற போகிட்டே. நிறைய சொந்தங்கள் போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்றிருந்தீர்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைகத்தில் ஜிஆர். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே. சிறிய இரட்டை வால் சுந்தரி.

நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஓகே, வீட்டில இருந்து விடுமுறை கொண்டாட்டம் கேட்க போறீங்க. விடுமுறை நாள் அப்படிங்கிறதுனால ரொம்ப சதமாட்டின் பண்ணி உங்க வசந்தத்தோடு கிடந்திருக்கலாம். இல்ல வீட்டுல நாங்க இல்ல ரொம்ப பிஸியா இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சு இணைக்கிட்டு சொன்னீங்கன்னு சொன்னா ஓகே பரவாயில்ல, வெளியில போகலாம். ஏன்னா விசாக்கு ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வீட்டுல இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் பொறுங்க யோசிச்சு சொல்ற அப்படிங்கிற மாதிரி தான் பதில் வரும். ஓகே பரவாயில்ல பரவாயில்ல, அதுக்கும் ஒரு பரவாயில்ல சொல்லிக்கலாம். ஏன்னு சொன்னாட்டி பக்கம் கூட அமைந்து சூப்பரான பாடல்கள் மட்டும் இல்ல ப்ரோக்ராம் என்ஜாய் பண்ணி கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். 102.6 102.8 ரொம்பவே சத்தமான இன்கேட் பண்ணி கேட்டுட்டு எங்க போறண்டாலும் சரி எஃப்எம்ஓடே இணைந்து போயிருங்க. ஓகே ஓகே, அந்த நாளை சூப்பரா என்ஜாய் பண்ணணும், இந்த விடுமுறையை வசந்தத்தோடு இணைந்து விடுமுறை கொண்டாட்டத்தோடு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பக்கம் வாங்க. எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, பேஸ்புக் கூட அமைந்து நானும் நிகழ்ச்சியை கேட்டுட்டிருப்பா. என்னைக்கும் என்னையும் சேர்த்துக்கொள்ள ஒரு பாட்டு தாங்க அப்படின்னு சொல்லுங்க, நான் பாட்டு தரதுக்கு ரெடியா இருக்கிறேன். அது மட்டும் இல்ல உங்களோட கமெண்ட்ஸ் கூட நான் ட்ரீட் பண்றேன். ஓகேவா டீல்? ஓகே ஓகே, நீங்க வந்து கால் பண்ணுங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 2 இருக்கு, 0332 5001 அதே போல 0332 2 கால் பண்ணுங்க. சூப்பரான பாடல்கள் 9 மணி வரைக்கும் உங்க வசனத்தின் விடுமுறை கொண்டாட்டம் கேட்க போறீங்க. நன்றி. 6 தொடர்ந்து இருக்கலாம், அடுத்த ஒரு பாடல், அதுக்கப்புறம் பேசலாம்.

0: அந்நியன் திரைப்படம் கண்ணும் கண்ணும் நோக்கியா பாடல் கேட்டுட்டு வந்திருக்கீங்க. ஹாரிசனுடைய இசையில் சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணைந்திருக்கீங்க. உங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுட்டு 9 மணி வரைக்கும் சூப்பரான பாடல்கள் ஆட வைக்க மட்டக்காசமான அத்திரடியான வேட்டையான பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. ஓகே, விடுமுறை நாள் அப்படிங்கிறதுனால வீட்டிலே இருங்க இருங்க அப்படின்னு சொல்லி கொள்றேன். ஏன்னா ரொம்ப சத்தமா கேட்கும் போதுதான் இந்த பாடலுடைய ஃபீல் அப்படி எங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சத்தமா கேட்கும் போது அது வந்து எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு கவலை இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், சோகம் இருந்தாலும், எல்லாமே ஒண்ணுதான் இல்ல, அதெல்லாம் எங்களை விட்டே போயிடும். அந்த அளவுக்கு எங்களோட கால் கைகள் மூலையில எல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும் பாட்டு கேட்டா. இப்ப நாங்க பாட்டு கேட்டுட்டு வந்திருக்கோம். இப்ப பேச போறோம் யாரு கூட அப்படின்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இது? விஸ்வநாதன். சொல்லுங்க, எங்க போனீங்க இன்னைக்கு?
1: சவாரி போயிட்டு நேரத்தோட வீட்டுக்கு வந்திருக்கேன். கொஞ்சம் கேட்டு கேட்டிருக்கேன்,
0: சரி ஓகே. ஊர்லாம் எப்படி இருக்கு?
1: நன்றி.
0: பாட்டு வருது கேளுங்க, எங்கேயுமே போயிடாதீங்க. சரவணன் இருக்கு பயமேன், அந்த திரைப்படத்துக்காக தான் இந்த பாட்டு. டி இமான் கேட்கலாம். நீங்க கேட்டிருக்கிறது 102.6 102.8 உங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம்.

குடிக்க போகாதீங்கடா.

0: என்ன பண்ணலாம்
1: நல்லா கூட்டம் வரும், மொத்த சாமானும் காலி தான்.
0: பின்னால
1: இருக்கிற கஷ்டம் எனக்கு தானே தெரியும்.
2: மற்றும் மனைவி ராசம்மாள், மகள் சசிகலா மற்றும் பேரன் பேச்சி அனைவருக்காகவும் உங்களுக்காகவும்
1: நல்ல பாட்டு குத்துப்பாட்டு தான் வருது, கேட்டுட்டே
2: இருங்க.
1: வருது பாட்டு
2: சந்தோஷம்.
1: ஓகே நன்றி பாய். ஜெமினி திரைப்படத்துக்காக வருகிறது சூப்பரான ஒரு பாடல், கேளுங்க. ரொம்ப சத்தமாட்டு பாடு நீங்க கேட்டிருக்கிறது வசந்தது விடுமுறை கொண்டாட்டம்.

0: கூடிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

தமிழின் சுவாசமாய் வசந்தம் FM 102.6 102.8

0: ஓகே, அப்படி ஒரு சாப்பாடு கிடைச்சா நல்லது தான், அதெல்லாம் சொல்லித்தான் பிரியாணி அப்படிம்பாங்க. ஓகே ஓகே, நல்ல பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டுட்டு விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுட்டு இருக்கலாம். அதே போல கால் பண்ணுங்க, ஜிஆர் கூட பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது விடுமுறைய வீட்ல இருந்தும் சரி வெளியில இருந்தும் சரி எங்கிருந்தும் செல்லாது சூப்பரா கொண்டாடலாம். மட்ட காத்துமான பாடலாம் அடுத்தடுத்து வர காத்துட்டு இருக்கிறது. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யாரது?
1: வெயில்
0: வந்ததா? சரி, வெயில் வந்தா நல்லா தானே, என்ன மழை வரக்கூடானே?
1: மழையும் வேணும் வெயிலும்.
0: அப்படி ரெண்டும் வேணும் வாழ்க்கையில,
1: ரெண்டும்.
0: அதுவும் சரிதான், வெப்பத்தையும் தாங்க முடியாது, குளிரையும் தாங்க முடியாது, ரெண்டும் சமனா இருக்கணும் இல்லையா? நைட்டுக்கு சாப்பாடு
1: என்ன
0: சாப்பாடு செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க?
1: புட்டு.
0: அடட்டா, புட்டுக்கு கறி
1: முடுக்கங்க.
0: சரி ஓகே, சரி ஓகே, நல்ல கறி வச்சு சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பாட்டு கேட்கலாமா? ஓகே, யாரெல்லாம் இருக்கிறாங்க? சரி ஓகே, நன்றி.
1: நன்றி.
0: ஓகே, வருகிறது பாடல் இது கச்சினி திரைப்படத்துக்காக.

0: இத்திசைகளிலும் இசையால் நேயர்களின் உள்ளங்களில் வசந்தம் FM 102.6 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: அனுசரணை வழங்குவது.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
3: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் திரையாக சிறப்பு கொண்டிருக்கின்றார் பாடகர் கே கே. வருகிறது பாடல், இது ரெட் திரைப்படத்துக்காக தேவாவின் இசையில்.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: 102.6 102.8 வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. சூப்பரான பாடல் அமலித்து கொண்டிருக்கிறது. அடுத்தும் நல்ல பாடல் இருக்கு. இப்ப இங்க கூட பேசுறதுக்கு ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் அக்கா.
2: வணக்கம். யார் இது?
3: சுரேஷ்.
2: எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமா இருக்கு அக்கா. நல்ல சுகமா இருக்கு.
2: நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன். வெளியில போலியா? விடுமுறை தானே?
3: வீட்டுல தானே.
2: நல்ல பிள்ளை. நீங்க என்ன? நாங்களாம் வெளியில லீவ் கிடைச்சாலே போயிடும். எப்படா போறேன்னு சொல்லிட்டு போயிடும். ஆனால் நீங்க லீவ் கிடைச்சு வீட்டுல இருக்கிறீங்களே.
3: இல்ல அக்கா, இந்த நாளைக்கு எங்களுக்கு வேலை இருக்கக்குள்ளே வேலை செஞ்சுட்டு போகும். இல்லாததுக்கு அப்படியே இருக்கத்தான் அக்கா இருக்கு. மாணிக்கல் வேலை தானே இருக்கா.
2: சரி சரி, அப்ப உங்ககிட்ட இந்த கேள்வி கேக்கலாம். நல்லா சாப்பிட்டா தூக்கம் வருமா?
3: நல்லா சாப்பிட்டா தூக்கம் வர்றவங்களுக்கு இருக்குது. சாப்பிடாம தூங்கினா நல்ல தூக்கமும் வரும்.
2: நான் கேட்டது நல்லா சாப்பிட்டா தூக்கம் வருமா வராதா? இதுதான்.
3: நல்லா சாப்பிட்டு தூக்கம் வரும்.
2: ஓகே, அப்ப நல்லா சாப்பிட்டு தூங்குறீங்க, வேலை செய்யறல்ல?
3: வேலை செய்யும் அக்கா, மாணிக்கல் தானே அக்கா.
2: ஓகே ஓகே, சூப்பர் சார். நல்லா சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்குங்க. ஓகே
3: சரிங்கக்கா.
2: சரி, அந்த பக்கம் வந்தா வாங்கலாம். என்ன? ஆனா பெரிய ஒரு அமௌண்ட் தான் வேணும். என்ன
3: பாட்டு
2: கேக்கலாம்.
3: நன்றி.
2: ஓகே, பாய், குட் நைட்.
3: பாய் அக்கா.

ரசாகன கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற ஞானத்தை

0: பாடல் பாடல் அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தே உன்னை உள்ளமெங்கும் அள்ளி தெளித்தே.
0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
3: அழைக்கும் பாடலை தொடர்ந்து வாசிந்த மெஃபம் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு கிடைந்திருக்கலாம்.

0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: எரிபொருள் விலை அதிகரித்தாலும் பஸ் கட்டணத்தில் மாற்றமில்லை. திருகோணமலை துறைமுகத்தில் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நடவடிக்கை. 765 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மெமோகிராபி இயந்திரம் வைத்தியசாலை கட்டமைப்புக்கு. கலமீட்டிய கடலில் காணாமல் போன மூவரும் சடலமாக மீட்பு. கொங்கோவில் இபோலா மரணம் 246 அதிகரிப்பு. IPL தொடரின் இறுதிப் போட்டி இன்னும் சற்று நேரத்தில்.
0: முதலில் உள்ளாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்த மெஃபெமின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் எம் கவிதா பாரதி. இனி விரிவான செய்திகள். நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ஆக்டேன் 92 ரக பெட்ரோலின் புதிய விலை 434 ரூபாவாகும். எரிபொருள் விலை மறுசீரமைப்பிற்கமைய லங்கா வெள்ளை டீசல் 1 லிட்டரின் விலை 15 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை 407 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சூப்பர் டீசலின் விலை 20 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. புதிய விலை 478 ரூபாவாகும். மண்ணெண்ணெய் 1 லிட்டரின் விலை 20 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை 285 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 25 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை 495 ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகைன் 92 ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 24 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 434 ரூபாய் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் டீசல் விலையை உயர்த்திய போதிலும் பேருந்து கட்டணங்களில் எந்த ஒரு திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. லங்கா ஆட்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 15 ரூபாவினாலும் சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 20 ரூபாவினாலும் அதிகரிக்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்திருந்தது. இதற்கிடையில் எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டதையடுத்து ஒரு இடைக்கால பேருந்து கட்டண திருத்தத்தை மேற்கொள்ளுமாறு லங்கா தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அச்சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன, எதிர்வரும் ஜூலை மாதம் மேற்கொள்ளப்படவிருக்கும் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்திற்கு முன்னதாக இந்த இடைக்கால திருத்தத்தை அமுல்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். இதற்கமைய எதிர்வரும் ஜூன் மாதம் 2 தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் 5% கட்டண உயர்வை அவர்கள் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டில் மார்பக புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிவதற்கும் சிகிச்சைக்கு பின்னரான பராமரிப்பை மேம்படுத்துவதற்கும் வைத்தியசாலைகளில் நிலவும் நீண்ட காத்திருப்பு பட்டியல்களை குறைக்கும் முகமாகவும் 5 அதிநவீன மெமோகிராபி இயந்திரங்களை நாட்டுக்கு பெற்றுக்கொள்வதற்கு சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. சுகாதார சேவையின் பௌதீக வளங்களை அதிகரித்து பொதுமக்களுக்கு வினைத்திறனான சேவைகளை வழங்கும் நோக்கில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நளித ஜெயதீசவின் வழிகாட்டுதல் மற்றும் அறிவுறுத்தலின் கீழ் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. பெண்களிடையே மிகவும் பொதுவாக காணப்படும் மார்பக புற்றுநோய் மற்றும் அசாதாரண கட்டில்களை கண்டறிவதற்காக தலா 153 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 5 அதிநவீன இயந்திரங்கள் பின்வரும் முக்கிய வைத்தியசாலைகளுக்கு வழங்கப்பட உள்ளன. இதற்கமைய கொழும்பு தேசிய வைத்தியசாலை, காலி கராபிடிய தேசிய வைத்தியசாலை, கண்டி தேசிய வைத்தியசாலை, அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை மற்றும் அபேக்ஷா வைத்தியசாலை போன்றன இதில் உள்ளடக்கம். இதன் மொத்த மதிப்பு 765 மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிதியுதவியை சுகாதார அமைப்புகள் மேம்பாட்டு திட்டம் மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியவை வழங்கியுள்ளன. அவசர தேவை கருத்தில் கொண்டு திருகோணமலை மற்றும் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலைகளுக்கு 2 பயன்படுத்தப்பட்ட மார்பக பரிசோதனை இயந்திரங்களை வழங்கவும் அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்போது நாடு முழுவதும் உள்ள அரசு வைத்தியசாலைகளில் 16 மெமோகிராபி இயந்திரங்கள் பயன்பாட்டில் உள்ளன. கொழும்பு, காலி, கண்டி, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை, கல்முனை, குருநாகல், அனுராதபுரம், பொலன்னறுவை, பதுளை, ரத்தினபுரி, ராகம, பேராதினிய மற்றும் கழுபோவில் ஆகிய பகுதிகளில் உள்ள முக்கிய வைத்தியசாலைகளில் இது உள்ளடங்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருகோணமலை துறைமுகத்திற்குரிய அஷ்ரப் கப்பல் தளத்தில் உள்ள ஜெட்டில் உள்ள மூன்று பாகங்களையும் ஒரே நேரத்தில் மூன்று கப்பல்களிலிருந்து செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை துறைமுக வரலாற்றில் முதன்முறையாகவே இவ்வாறு செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது. மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு 5 காற்றாலை மின் கோபுரங்களை கொண்டு வந்துள்ள கப்பல்கள் ஒரே தளத்தில் தரையிறக்கப்படுகின்றன. ஜெட்டின் மற்றொரு தளத்திற்கு துபாயிலிருந்து வருகை தந்த தர நிறுவன நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ள 17,000 மெட்ரிக் டன் இரும்பு கம்பிகள் தரையிறக்கப்படுகின்றன. அத்துடன் இந்தோனேஷியாவிலிருந்து வருகை தந்த நிலக்கரி கப்பலில் இருந்து 55,000 மெட்ரிக் டன் நிலக்கரியும் மற்றொரு தளத்தில் தரையிறக்கப்படுகிறது. திருகோணமலை துறைமுகத்திற்கு இவ்வாறு மூன்று கப்பல்கள் ஒரே நேரத்தில் வருகை தந்து அவற்றிலிருந்து பொருட்களை தரையிறக்கும் செயற்பாடு ஒரே சந்தர்ப்பத்தில் இடம்பெறுகின்றமையும் விசேடாம்சமாகும். இதனூடாக 300 மில்லியனுக்கும் அதிக வருமானம் துறைமுக அதிகார சபைக்கு கிடைக்கப்பெறுவதாக அதிகார சபையின் வதிவிட முகாமையாளர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். புத்த ரஷ்மி வெசாக் வலயத்திற்கு இணைவாக ஜனாதிபதி செயலகத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்ட வெசாக் பக்தி கீத நிகழ்ச்சி ஜனாதிபதி செயலக வளாகத்தில் நேற்று ஆரம்பமான நிலையில் எதிர்வரும் 2 தேதி வரை இடம்பெறவுள்ளது. வெசாக் பக்தி கீத நிகழ்ச்சி ஜனாதிபதி செயலக காரியாலய வளாகத்தில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக், போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த் வீரசூரி ஆகியோரும் இதன்போது இணைந்திருந்தனர். முப்படையினர், போலீஸ் திணைக்களத்தின் பக்திகீத குழுவினர் மற்றும் கொழும்பில் உள்ள பாடசாலை சிலவற்றின் குழுக்களும் இணைந்து பக்திகீத இசை நிகழ்ச்சியை எதிர்வரும் 2 தேதி வரை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜனாதிபதி செயலகம் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து ஒழுங்கு செய்துள்ள தானசாலை நேற்றிரவு 7 மணிக்கு ஜனாதிபதி செயலக வளாகத்தில் ஆரம்பமானது. ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக் மற்றும் ராணுவத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் இணைந்து இதனை ஆரம்பித்து வைத்திருந்தனர். நாட்டின் 4 பாகங்களிலிருந்தும் வருகை தந்த 1,000,000 இதன்போது இணைந்து கொண்டனர். அத்துடன் வெசாக் வெளிச்சக்கூடுகளை பார்வையிட வருகை தந்திருந்த மக்களுக்காக ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் ஐஸ்கிரீம் தானசாலை ஒன்றும் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு கொழும்பில் நிர்மாணிக்கப்பட்ட 2 வெசாக் தோரணங்கள் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் மக்கள் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டது. பொரலை மேகசின் ஐக்கிய வர்த்தகர்கள் சங்கத்தினால் நிர்மாணிக்கப்பட்ட பொரலை வெசாக் தோரணம் பிரதமர் தலைமையில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. சம்புலா வரலாற்று கதை குறித்த வெசாக் தோரணத்தில் வெளிப்படுத்தப்படுகின்றது. கிராண்ட் பாஸ் பலாமர சந்தையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வெசாக் தோரணம் பிரதமரினால் திறந்து வைக்கப்பட்டது. குறித்த தோரணங்களை பார்வையிட பெருமளவிலானோர் வருகை தந்துள்ளனர். செலோ டீ என்ற உலக வர்த்தக நாமத்தின் பின்னால் தோட்ட தொழிலாளர்களின் கண்ணீரும் செந்நீரும் கலந்துள்ளதென பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். 2026 புதிய தேயிலை அறுவடை விழா இன்றைய தினம் ரத்தினபுரியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க சப்ரகமுவ மகாசமன் தேவாலயத்தில் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தலைமையில் இடம்பெற்றது. சிலோன் டீ என்ற வர்த்தக நாமத்தின் பின்னால் இந்நாட்டின் 1,000,000 தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் கண்ணீரும் வியர்வையும் உள்ளதாக பிரதியமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார். தோட்ட தொழிலாளர்கள் சமூகத்தின் வீட்டு வசதி, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளையும் அவர்களின் வாழ்வாதாரத்தையும் உயர்த்துவதே எமது அமைச்சின் பொறுப்பு எனவும் பிரதியமைச்சர் இதன்போது தெரிவித்தார். அவர்களை பலப்படுத்தாமல் தேயிலை கைத்தொழிலின் எதிர்கால பயணத்தை முன்னெடுக்க முடியாதெனவும் இலங்கை தேயிலை உற்பத்தியை 2030 400 மெட்ரிக் டன்னாக அதிகரிப்பதே அரசாங்கத்தின் இலக்காகும் எனவும் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்தார். 50 ஆண்டுகால வரலாற்று பயணத்தை பார்க்கும்போது இலங்கை தேயிலை சபை ஆற்றிய சேவை அளப்பரியதெனவும் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் மேலும் தெரிவித்துள்ளார். ஹொங்கம கலமேட்டிய கடலில் நீராடச் சென்றபோது அலையில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போன பாடசாலை மாணவர்கள் மூவரின் சடலங்களும் இன்று காலை மீட்கப்பட்டன. நேற்றைய தினம் ஹொங்கம கலமேட்டிய கடலில் நீராடச் சென்றபோது அலையில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயிருந்த பாடசாலை மாணவர்கள் மூவரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அதற்கமைய காணாமல் போயிருந்த குறித்த மூவரும் இன்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். கடற்படையினர், தங்கல்ல போலீஸ் உயிர் பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். உயிரிழந்த மூவரும் ஹொங்கம பகுதியைச் சேர்ந்த 12, 17 மற்றும் 18 வயதுடைய 3 பாடசாலை மாணவர்கள் என தெரிய வருகிறது. இதில் இருவர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து அரசு நிறுவனங்களிலும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை பயன்படுத்த தடை விதிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பில் பொது நிர்வாக அமைச்சு அரசு நிறுவன பிரதானிகளுக்கும் அறிவித்துள்ளது. இதற்கமைய இன்று முதல் தனி ஒருவர் ஒருமுறை மாத்திரம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை கொள்வனவு செய்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சின் செயலாளரின் கையெழுத்துடன் இதற்கான சுற்றறிக்கை 15 தேதி வெளியிடப்பட்டது. கடந்த வருடம் இடம்பெற்ற உலக சுற்றாடல் தினத்தின் போதான உறுதிமொழிக்கமைய பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் பாவனையை குறைப்பதற்கான நடைமுறை சாத்தியமானதென வேலை திட்டத்தை முன்னெடுத்து அரசு நிறுவனங்களில் பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கு தடை விதிக்கப்படுகிறது. புதிய சுற்றறிக்கையின்படி அரசு நிறுவனங்களுக்குள் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்களின் பயன்பாட்டை தடுக்க நிறுவனங்களின் தலைவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: கொங்கோ ராஜ்யத்தின் இபோலா மரண எண்ணிக்கை 246 அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. தற்போது அந்நாட்டில் 1000 அதிகமான இபோலா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் உலக சுகாதார ஸ்தாபனம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்நிலையில் உகண்டாவில் 9 இபோலா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இபோலா நோய் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னரே கிழக்கு கொங்கோவை அண்மித்த பகுதிகளில் பரவ ஆரம்பித்ததாகவும் உலக சுகாதார ஸ்தாபனம் சுட்டிக்காட்டியுள்ளது.
0: விளையாட்டு செய்திகள்.
1: ஆண்டுக்கான IPL தொடரின் இறுதிப் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் அகமதாபாத் நரேந்திரமோடி மைதானத்தில் நடைபெறவுள்ளது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகள் இன்றைய தினம் இறுதிப் போட்டியில் தமது 2வது இந்தியன் பிரீமியர் லீக் பட்டத்தை கைப்பற்றுவதற்கான பல பரீட்சையில் ஈடுபடுகின்றன. 2026 ஆண்டுக்கான IPL கிரிக்கெட் தொடர் கடந்த மார்ச் மாதம் 28 தேதி ஆரம்பமாகியது. 10 அணிகளுக்கிடையில் மொத்தம் 73 போட்டிகள் நடைபெற்றிருந்தன. பிளே ஆஃப் சுற்றுக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், குஜராத் டைட்டன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய அணிகள் நுழைந்தன. மே மாதம் 26 தேதி நடைபெற்ற முதலாவது தகுதிகான் சுற்றில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி குஜராத் டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தெரிவானது. இதேவேளை வெளியேற்றல் சுற்றில் களமிறங்கிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தோற்கடித்தது. இதற்கமைய 2வது தகுதிகான் சுற்றுக்கு தெரிவான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக விளையாடிய குஜராத் டைட்டன்ஸ் போட்டியில் வெற்றி பெற்று நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை இறுதிப் போட்டியில் எதிர்கொள்கின்றது. ஏற்கனவே 2009, 2011 மற்றும் 2016 ஆகிய ஆண்டுகளில் 2ம் இடம் பெற்றிருந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 2025 ஆண்டில் கிண்ணத்தை கைப்பற்றியது. குஜராத் டைட்டன்ஸ் அணி 2022 ஆண்டில் IPL தொடரில் அறிமுகமாகி கிண்ணத்தை கைப்பற்றியிருந்தது. அத்துடன் 2023 ஆண்டிலும் 2ம் இடம் பெற்றிருந்தது. குஜராத் டைட்டன்ஸ் அணி இறுதிப் போட்டியில் விளையாடுவது இது 3வது முறையாகும். எனவே IPL தொடரின் இன்றைய இறுதிப் போட்டியில் எந்த அணி தமது 2வது கிண்ணத்தை வெல்லப்போகிறது என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: எரிபொருள் விலை அதிகரித்தாலும் பஸ் கட்டணத்தில் மாற்றமில்லை. திருகோணமலை துறைமுகத்தில் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நடவடிக்கை. 765 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மெமோகிராபி இயந்திரம் வைத்தியசாலை கட்டமைப்புக்கு. கலமிட்டிய கடலில் காணாமல் போன மூவரும் சடலமாக மீட்பு. கொங்கோவில் இபோலா மரணம் 246 அதிகரிப்பு. ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டி இன்னும் சற்று நேரத்தில். இத்துடன் வசந்தம் எஃப்எம்இன் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: நிமிர்ந்த நடை.

0: சரி, அவ்வளவுதான் அவ்வளவுதான் பாடல். ஒரு சிறிய இடைவெளி பிறகு மீண்டும் சந்திச்சிருக்கிறோம். ஓகே, நீங்க கேட்டிருக்கிறது 102.6 விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுட்டீங்க. நேரம் இப்பொழுது இரவு 7:26 கொண்டிருக்கிறது. அடடா, 7 ஆயிடுச்சா, அதாவது இரவு ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, இந்த பாடல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது டைம் போனதே தெரியல. அந்த அளவுக்கு சூப்பரான சூப்பர் ஹிட்டான பாடல்லாம் கச்சிட்டமாக 9 வரைக்கும் உங்க வசந்த தோடு கிடைந்திருங்க. விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுட்டே இருந்தீங்கன்னு சொன்னா அந்த பாடல்லாம் கேட்கலாம். ஓகே, இவங்க கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்க? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: பெரிய நிலாவனை, சாந்தி கோவிந்தராஜா.
0: அடடா, சாந்தி கோவிந்தராஜா, எப்படி இருக்கிறீங்க?
1: ஆமா, நலமா இருக்கின்ற உங்கள் நலத்துக்கு இறைவன் உரியது. நல்ல மேடம் வந்திருக்காங்க, நல்ல பாடல் போடுறீங்க.
0: அப்படியா? ஏற்கனவே இங்க குளிருது.
1: போட்டிக்கங்க மேடம், போட்டிக்கங்க.
0: சரி, ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். எங்க போனீங்க திடீர்னு காணாம போயிட்டீங்க?
1: எதுக்கு
0: போவோம் வெயிலுக்கு? வீட்ல இருந்தா சந்தோஷம் தான. பாட்டு கேப்போமா? யாரெல்லாம் இருக்காங்க?
1: உங்களுக்காகவும் பரிசு துறை அருள்மொழி கலை தனலட்சுமிக்காகவும் உங்கள் அன்பு பாடலை.
0: ஓகேம்மா, நன்றி,
1: நன்றி
0: மேடம். சரி, ஓகே, அந்த பாட்டு இல்ல, நான் வேற பாட்டு தான் வரப்போது, அவசரப்படாதீங்க. ஓகே, வருகிறது பாடல், இது நல்ல பாடல், நல்ல பாடல், எல்லாமே நல்ல பாடல் தான். ஓகே, இருமுருகன் திரைப்படத்துக்காக வருகிறது பாடல், ஹலனா பாடல் கேட்கலாம். கேட்டுட்டே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க, தொடர்ச்சியாக இருக்கலாம். உங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுட்டே

0: இருமுகன் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டீங்க. தொடர்ந்து முடிந்திருக்கலாம் நேரம் இப்பொழுது 7:32.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற

0: பாடல் பாடல் என அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தே
3: தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்.
4: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
3: வார நாட்களில் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை வணக்கம்

0: வணக்கம். நல்லா இருக்கிறேன், நல்லா
1: இருக்கிறேன்.
0: வசனம் கேட்டாலே நல்லா இருக்கலாம். பேசி முடிச்சு நீங்க. சரி ஓகே, நான்லாம் கேட்க வந்த கேள்வி எல்லாத்தையும் நீங்க கேட்டா நான் எதுக்கு அப்ப? அதுதானே. சரி ஓகே, இப்ப நான் கேக்குறேன், நைட்டுக்கு என்ன சாப்பாடு ட்ரை பண்ணீங்க? ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா சாப்பிடுங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, மறந்தலாம் எடுத்துக்கங்க. நல்ல பாடல் ஒன்று இருக்கு, கேக்கலாம். ஓகேமா, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். பாட்டு கேப்போமா?
1: பாட்டு
0: கேப்போமே. எல்லாருக்கும் கேப்போம். ஓகே, நன்றி
1: நன்றி
0: நன்றி. இப்ப நாங்க ஸ்டார் ஆஃப் தி டே கேட்டு வரலாம்.
2: திரை உலகின் நட்சத்திரம், அனுசரணை வழங்குவது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
0: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டேயாக சிறப்பது கொண்டிருக்கின்றார் பாடகர் கே கே 7G Rainfall காலனி. திரைப்படத்துக்காக இவனுடைய இசையில் வருகிறது பாடல்.

ஓகே, பேரே தெரியாட்டி எதுக்கு கூப்பிடணும், எதுக்கு பேர் வைக்கணும், கூப்பிடறதுக்கு தானே அப்படிங்கிற மாதிரி சுவரான ஒரு பாடல். எங்கேயும் எப்போதும் இதுவும் ஒரு காதல் பாடல் தான், நல்ல பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். ஓகே, நீங்க கேட்டுருக்கிறது வசந்தத்தின் விடுமுறை கொண்டாடு.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: நேர்கள் இப்பொழுது முதல் லங்கா ஹோப் மீடியா வழங்கும் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
1: நம்பிக்கையின் நேரம்.

0: என்ன ரமேஷ், வேலையெல்லாம் அப்படியே வச்சுட்டு ரொம்ப யோசனையா இருக்க?
1: எனக்கு இந்த நாட்கள்ல ஆண்டவரை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. வேதாகமத்தை படிக்கும் போது அதை இன்னும் புரிஞ்சு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எப்படின்னு புரிய மாட்டேங்குது.
0: அவ்வளவுதானே, கவலையை விடு. மொபைல் கையில வச்சிருக்கியா? இப்பவே டைப் பண்ணு, வான் மலர்னு டைப் பண்ணி ஒரு எஸ்எம்எஸ் இல்லைன்னா வாட்ஸ்அப் நான் சொல்ற இந்த நம்பருக்கு அனுப்பு. 0722456621.
1: அப்படி அனுப்புனா
0: இலவசமான வேத பாடத்தை நீ தபால் மூலமா கற்றுக்கொள்ளலாம்.
1: என்னது இலவசமான வேத பாடம், அதான் தபால் மூலமாவா?
0: ஆமா. நேர்களே, நீங்களும் தவறு விட்டுறாதீங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய கையெடுக்க தொலைபேசியில வான்மலர்னு டைப் பண்ணுங்க. 0722456621 என்ற இலக்கத்திற்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் பண்ற இப்பவே அனுப்புங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்பிக்கையின் நேரம், கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது குருநாடகம்.
2: என்னடா ஜோச்சிட்டு இருக்க? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? ஏன் நேத்து கூட கிளாஸுக்கு வரல? என்னாச்சு?
3: ஆமா, ஏன் இந்த கிளாஸ் வரல? எங்க கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு என்னடா பிரச்சனை சொல்லு.
4: அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் வரல.
3: கமால், நீ போய் சொல்ற, எங்களை நல்ல ஃப்ரெண்டா நினைச்சா சொல்லு, இல்லன்னா வேணாம் விடு, பா ஜோன் போலாம்.
4: என்னோட கிளாஸ் ஃபீ கட்டல, அதான்.
3: நானும் ஜானும் கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு காலையிலேயே அந்த ஃபீஸ கட்டிட்டோம். நீ யோசிக்காத.
2: அதோட நாங்க பார்ட் டைம் வேலை பண்ற இடத்துலயே உனக்கும் ஒரு வேலை பார்த்திருக்கோம், நீயும் அதுக்கே வரலாம்.
4: உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு எப்படினா?
2: சரி சரி விடுடா. ஹே, என்ன இங்க கூட்டம்? எது, நாங்க மூணு பேர் உனக்கு கூட்டமா? சரி, நீ என்ன இந்த பக்கம்?
5: சும்மாதான், ரொம்ப ஹாட் இல்ல, இப்பெல்லாம் பைக்ல கூட போக முடியல. அதான் அப்பா கார் வாங்கி தரேன்னு சொன்னாரு. சோ உங்க வாழ்க்கைலாம் எப்படி போகுது?
3: எங்களுக்கு என்ன, நாங்க நல்லா இருக்கோம்.
5: படிப்பு முடிச்சதும் என்ன பிளான் உங்களுக்கு? நான் தான் அப்படியே வெளிநாட்டுல செட்டில் ஆகலான்னு இருக்கேன். அப்பா எல்லாம் அங்கதானே இருக்காங்க, இங்கெல்லாம் எனக்கு சரி வராது.
4: உனக்கு என்ன அருண், நீ கொடுத்து வச்சவன் இந்த ஐடி கூட படிச்சு முடிச்சிட்டேன், அதுக்கு பிறகு என்ன?
6: தம்பி, இங்க யாரு அருண்?
5: ஓ, நான் தான், சொல்லுங்க.
6: தம்பி, உங்க அப்பா ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கீழே விழுந்துட்டாரா, உடனே உன்னை வர சொன்னாரு.
5: ஐயோ அப்பா, அப்பா!
4: அருண், அருண் பாத்துடா, ஏய் வாங்க, என்னன்னு பாக்கலாம்.
2: அவங்க அப்பா வெளிநாட்டுல இருந்தானே சொன்னோம்.
3: இப்ப இப்ப அதெல்லாம் ஆராய முடியாது. வா.
2: என்னடா இப்படி, ஏண்டா இது?
4: அருண், அழாதடா, ஒண்ணும் ஆகாது, தைரியமாற.
3: எதுக்காக இவ்வளவு போய் சொன்ன? ஏன் உன்னை பணக்காரனா காட்டி எங்க கிட்ட நடிச்ச?
5: பெருமை பேசி நாங்க வாழ்ற வாழ்க்கைய பெருசா காட்டிட்டா எல்லாரும் மதிப்பாங்கன்னு நினைச்சேன்டா, அதனாலதான்.
4: சரி சரி, அழாத. நீ பணக்காரனோ ஏழையோ, நீ எப்படி இருந்தாலும் எங்களோட பழகலாம், எங்க நட்பு உனக்கு கிடைக்கும். உன்னோட நிலைமை நீ முதல்ல ஏத்துக்கணும் ஆரோன். பைபிள் என்ன சொல்லிருக்கு? பெருமை உள்ளவங்களுக்கு தேவன் எதிர்த்து நிக்கிறாரு, தாழ்மை உள்ளவங்களுக்கோ கிருபை அளிக்கிறாரு.
2: அடுத்தவங்க நம்மளை எப்படி நினைப்பாங்களோன்னு ஒரு நாள் வாழக்கூடாது, இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழண்டா.
5: ரொம்ப நன்றிடா, நான் இனி இப்படியெல்லாம் நடந்து கொள்ள மாட்டேன்.

கிறிஸ்துவுக்குள் அன்பான நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியின் நேர்களே, எமது கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒவ்வொரு வார இறுதி நாட்களும் இரவு 7:45 முதல் 8 மணி வரை கேட்கலாம். நீங்கள் மட்டும் கேட்டு பயன்பெறாமல் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் நிகழ்ச்சி பற்றி அறியத்தாருங்கள். அவர்களையும் நிகழ்ச்சியை கேட்க ஊக்குவி.

நல்லது நேர்களை நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இவர் நிரம்பும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஜப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கையின் நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டியிலகம் 2258 கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0112-390-414, எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0772-4562-6621, ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் அடுத்த வாரம் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் 7:45 முதல் 8 மணி வரை நமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி தயாரிப்பு லங்கா ஹோப் மீடியா.

0: சூப்பரான பாடலாம் கேட்டுட்டு இறுதி மனத்தையாளத்தோடு கிடந்திருக்கின்றோம். மாட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக குதூகலமாக நீங்க கேட்டுட்டு இறுதி வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம். நான் ஜி ஆர் உங்களுடன் 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போகின்றேன். ஓகே, நீங்களும் தொடர்ச்சியாக பேசணும், சூப்பரான பாடல்கள் கேட்கணும், என்ஜாய் பண்ணணும், இந்த விடுமுறைய வசந்தத்தோடு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது எந்த பக்கம் இருந்தாலும் சரி, இந்த பக்கம் வந்து கால் பண்ணுங்க. வளமையான தொலைபேசிகளுக்கும் அதே போல பேஸ்புக் கூட அகமணிந்து கல்லெல்லாம் படா மூச்சு வாங்குது அப்படிங்கிற மாதிரி இப்ப இங்க கூட பேசுறதுக்கு நிக்லஸ் வந்திருக்கிறாரு. வணக்கம்.
1: தனியா
0: போனீங்களா? அப்படியா, நிறைய போட்டோல எடுத்தீங்களா? சரி, ஓகே, சூப்பர் சூப்பர். நல்ல பாடல்கள் எல்லாம் தந்து கொண்டு இருக்கிறேன். அடுத்தும் ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஓகே, சொல்லுங்க.
1: நாளைக்கு வேற பிள்ளை தினசி இருக்காங்க, மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடு பாசையூர் வியாபாரத்துல. வாழ்த்துறோம் அம்மா சாரி, அப்பா திண்டுஜன், மற்றும் பாட்டி ரெஜினா, இட்டி வந்து அபி சுதி,
0: வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீண்ட ஆயுளோடு நோய் நொடி இல்லாம இருக்கணும். சரியா, ஓகே, பாடல் கேக்கலாமா? ஓகே, எல்லாருக்காகவும் இருக்கிறது பாடல். ஓகே, நன்றி. ஓகே, வருகிறது பாடல். திடி இமானின் இசையில் ஜில்லா திரைப்படத்துக்காக பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து மணிந்திருக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம். நான் ஜி ஆர் உங்களுடன் 9 மணி வரைக்கும் மணிந்திருப்பேன்.

காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற

0: நிறைய பேரை கண்ணை பார்த்து அப்படிதான், அதான் பார்க்காம பேசுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, பார்த்துதான் பேசணும். அதுதான் ஓகே ஓகே. அப்படி பாடலுக்கு தான் நாங்க போடுவோம், நீங்க கேட்கணும், அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். எதுவும் நீங்க கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க சூப்பரான பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறது வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம். சூப்பரான பாடல்கள் அடுத்து வர காத்துட்டு இருக்கிற இப்ப எங்க கூட பேசுறதுக்கு சூப்பரான ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. அல்லிராணி வணக்கம். அடடா, உங்களுக்கு கூட பேசலாம்னு நினைக்கும் போதே போயிட்டாங்க. நல்ல பேர் அவங்களுடைய, அந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கலாம்னு நினைச்சேன், ஆனா டக்குன்னு போயிட்டாங்க. சரி ஓகே, இன்னொருத்தர் வந்திருக்கிறாங்க, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? நல்லா இருக்கேன் ஐயாக்கன்னு, உங்களை தான் நினைச்சேன் நீங்க வந்துட்டீங்க.
1: ஆயில்
0: கூடும், அன்பும் கூடும். சரி, அதுதான் ஓகே. எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம்?
1: வாழ்க்கையெல்லாம் சூப்பரா சூப்பர். ரெண்டு நாள் லீவ் நல்ல விசாக் பண்ணல், தோரணங்கள் எல்லாம் பார்த்து
0: நல்ல சாப்பாடு. இப்போ நல்ல சாப்பாடு, நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க.
1: சாப்பிடத்தானே வேணும்.
0: அதுதானே அதுதானே வாழ்க்கை. சாப்பிட்டாச்சு, தூங்கியாச்சு, ஊரெல்லாம் பார்த்தாச்சு, என்ன
1: பார்த்தாச்சு, நாளைக்கு வேலைக்கு போயாச்சு.
0: அதுதான். அடடா, எங்க இருந்தீங்க? உங்களை தான் தேடிட்டு இருந்தோம் ஐயா கண்ணு.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிற, நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணுங்க, அதுதான் வாழ்க்கை. என்ன
1: குணசீலன் மற்றும்
0: நன்றி.

ஓகே, அதைத்தான் நானும் சொல்றேன். சீமராஜ திரைப்படத்துக்கு டி மானின் இசையில் பாடல் கேட்டீங்க. என்னையும் கேட்டு பாருங்க, விடுமுறை கொண்டாட்டம் தான், சந்தோஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க நீங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டீக்கும் www.wasmfm.org என்ற இணைப்பக்கம் கூட ஆகும். இணைந்து சூப்பராக இந்த நாளை என்ஜாய் பண்ணலாம். நல்ல பாட்டு 9 மணி வரைக்கும் இருக்கு. ஓகே, இப்ப கூட பேசல, இப்ப பேஸ்புக் கூட எக்கச்சக்கமான சொந்த பந்தங்கள் எழுந்திருக்கிறாங்க. எல்லோரையும் இணைத்துக் கொள்ளலாம். அன்பான வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதாஸ் இந்திலிருந்து வந்திருக்கிறாரு. ஜியாராக்கா அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்டார வேலையிலிருந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. குஞ்சங்கனை அசுரத்தின் வளமை போல நிகழ்ச்சி கேட்டுட்டிருக்கிறதா சொல்லிருக்கிறாங்க. இதே போன்று அன்பான வணக்கம் சொல்லிட்டு வேறுவலை ஸ்மார்ட் மாவத்தின் நாசர் வந்திருக்கிறாங்க. செல்வ சந்தே சுதனும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்லிருக்கிறாரு. இந்துக்கலை அரசும் விடுமுறை கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறாரு. மஹரூப் நகர் கிண்ணியாவிலிருந்து நசூர் வந்திருக்கிறாரு. ஆரம்ப

0: சாரே சொல்லிருக்கிறாரு. சேலம் சிவாவும் வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இதே போல எல்லாரும் வந்திருக்கிறாங்க இப்ப இங்க கூட பேசுறதுக்கு. ஹலோ வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்கம்மா?
1: தனுஜன்.
0: தனுஜன், எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா?
1: என்ன
0: பயம், ஃப்ரெண்ட் கூட பேசுற மாதிரி பேசுங்க ஜாலியா. நான் என்ன இன்டர்வியூ வச்சிட்டு இருக்கிறேன். இன்டர்வியூ பண்ணும் போதுதான் அந்த பயம் இருக்கா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி. இது இன்டர்வியூ இல்லையே. சரி, அந்த அப்பதான் பதட்டம் கூடும். சரி, சாப்பிட்டீங்களா?
1: ஆமாக்கா.
0: என்ன செய்றீங்க? படிக்கிறீங்களா, வர்க் பண்றீங்களான்னு கேட்டு. சரி, ஓகே. ஊர்ல நல்லா இருக்க தானே?
1: ஆமாக்கா.
0: சரி, யாருக்கெல்லாம் பாட்டு கேட்கலாம்? சரி, எல்லாருக்கும் கேட்கலாம். நன்றி. ஓகே, அடிக்கடி கால் பண்ணுங்க, பயம் போயிடும். சரி, ஓகேம்மா, ஓகேம்மா. வருகிறது பாடல் இது. இதுவரை இல்லாத உறவு இது. சூப்பரான பாடல், கேட்கலாம்.

0: திரை உலகின் அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: இந்த வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகர் கே கே. வருகிறது பாடல், இது மன்மதன் திரைப்படத்துக்காக இவனுடைய இசையில்.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: உலக ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றோம். தொடர்ந்தும் நன்றில் நன்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம் என்றும் உங்களுடன் பி எம் நந்தகுமார் இணைந்திருப்பாங்க. இந்த நாளும் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டே டியூன். குட் நைட்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 9:04 நிமிடம். நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0121-7750-001 அல்லது 0121-7750-1111. சரி, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யான் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: செங்கலிலிருந்து குமார் பேசுறேன்.
0: குமார், எப்படி இருக்கீங்க?
1: அருமையான பாடல் கேட்டுக்கொண்டிருக்கேன், காவல் பாத்துக்கொண்டிருக்கேன், பயில.
0: சரி, ஆரம்பத்துல இன்னைக்கு வந்துட்டீங்களா என்ன?
2: எப்படி இருக்கிறீங்கள்?
0: நான் நல்லா இருக்கேன். என்ன பண்றீங்க? சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
2: பாட்டு தாங்க.
0: என்ன பாட்டு?
2: நானே குழந்தை படத்தில் இருந்து நான் பாடும் பாடல் நலமாகும். இந்த பாடலில் இன்னொரு மாதம்.
0: சரிங்க, நன்றி.
2: நன்றி.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாடிட மாறாய் எந்தன் விருந்தா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 9:14 நிமிடம். இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யான் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: மும்தாஸ் பேகம், கொழும்பு 14.
0: ஓ, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்க. நீங்க?
0: நல்லா இருக்கும். கொழும்பு 14 எல்லாம் ரொம்ப விசாக்கம் எல்லாம் உற்சாகமா இருக்கும். போயிலையா பாக்க?
1: இல்ல, நீங்க வருங்க சொன்னா போவல.
0: சும்மா போய் சொல்லாதீங்க, டான்ஸ் எல்லாம் விட்டுருக்க மாட்டீங்க.
1: இல்ல, சத்தியமா போவே இல்ல.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். யாரும் இருக்காங்க மும்தாஜ்?
1: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: அண்டேவா படத்துல புதிய வானம் புதிய பூமி.
0: ஓ, இதுல யாரெல்லாம் இருக்காங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கண்ணவருக்கும் செல்ல மகளுக்கும் முக்கியமா உங்களுக்காகவும் போனேஸ்காவும் சித்தியாஸ்மா இத்ரிஸ்மா ஜெமிலா அருமல் பர்தா பாத்திமா ரவி ரகுமா மர்சுக் உவைதி சின்னைய மகாதேவன் ஆட்டோ விஷ்ணு மசந்த ஃபாரூக் அப்துல் மஜி குடும்பத்தை வசந்த கேக்க அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. சரி, இன்னொரு நேர் இருக்கிறவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார். ரகுமா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க ரகுமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நன்றி.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் எஃப்எம். நேரம் 9:26. நெஞ்சில் நின்றபடிகள் சூடு பேசுவதற்கு யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார். வசலை ஐயா கண்ணு.
0: ஐயா கண்ணு, எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கின்றது. நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க ஐயா கண்ணு. ஐயா கண்ணு, என்ன பண்றீங்க?
1: நான் இப்ப லீவு தான், விசாக்கெல்லாம் பார்த்துட்டு இப்படி வந்து உட்காந்து பாடல் கேட்டு வந்துருக்கேன்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்களா ஐயா கண்ணு?
1: பாடலை கேட்பதற்கு புனசீலன், சாம்குமார், வசந்தகுமார், செல்வராம், ஈடன், கோபுர், அனிபா, வசன சொந்தங்களுக்காகவும் உங்களுக்காக கேட்போம். எனக்கு பாடல் ஒன்று தர முடியுமா?
0: என்ன பாட்டு?
1: அது எல்லாமே கேட்காத பாடல் ஒன்று. கருந்தேல் கண்ணாயிரம் படத்துல இருந்து கும்சமல்லியிலே ஒரு பொண்ணு பின்னாலே நான் போயிருந்த ஐயா போறவன்.
0: சரி, நன்றி.
1: அதை தாங்க.
0: சரி, இந்த நேரத்தில் இன்னொரு நேர் இருக்கார். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாரு?
2: நட்சத்திரம். அருமையா சுகமா இருக்கிறீங்களா?
0: சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறான். பாடல்களிடம் இனிமை.
0: நன்றி. யாரெல்லாம் இருக்காங்களா? அருமொழி
2: எனக்கு இந்த மாதிரி தாங்க. முத்திக்கணி
0: நன்றி.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-775-001 அல்லது 0312-775-111. சார், இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? சுலைமான். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கு.
0: நல்ல சுகமா இருக்கு சுலைமான். என்ன பண்றீங்க?
1: பழைய பாடல் பிடிக்கும். என்ன
0: பழைய
1: பாடல் தான்
0: பிடிக்கும்?
1: எங்க வீட்டு பிள்ளை உள்ளத்திலே இந்த பாட்டு.

நன்றி.

இல்லை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. சரிந்த நேரத்தில் உங்களோட பேசுறதுக்கான்னு பார்க்கலாம். வணக்கம். சகுந்தலா தேவி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கா? நீங்க இருக்கும் பொழுது எனக்கு என்ன குறைக்கா?
1: அப்படி சொல்லையா? இன்னொரு
0: வேலை சாப்பிட்டீங்களா?
1: ஓ இல்ல, சாப்பிட்டு போட்டு போட்டு இப்ப கிடைக்குது.
0: ரொம்ப கஷ்டம் என்ன கோல் எடுக்கிறதுக்கு?
1: யாரெல்லாம்
0: இருக்காங்க?
1: என்ன
0: பாட்டு?
1: அம்மா
0: இப்ப காதல் பாட்டு போய் கொண்டிருக்க.
1: என்ன போடுங்க, என்ன விடுங்க.
0: சரிங்கக்கா, ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: சரி, இன்னும் ஒரு நேரம் இருக்கார். வணக்கம். வணக்கம். சரி, அவர் பேசுவதாக இல்லை. நீங்கள் வலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0125 005 1 க்கு அல்லது 0125 1 க்கு.

0: நேரம் 9:53 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு அன்பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். நான் பலாமில் ஆறுமுகம் பேசுறேன்.
0: ஆறுமுகம், எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: பாட்டு சார்?
1: எனக்கு நித்திய தாம்பலம் படத்துல பாவாடி தாவணி பாட்டு ரூமான் பாட்டு 7 மணி தாம்பலம்.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி.
0: சரி, இந்த நேரத்தின் ஒரு நேர்கார் அவரை சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்
2: சார்.
0: வணக்கம்.
2: ஆட்டோ
0: விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க? அன்பான அறிவிப்பாளர் 7 5 0 0 1 அல்லது 0 1 2 7 5 1 1 1 க்கு

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 10:00.

0: தூர்தர்ஷன் 8 வசந்தம் எஃப்எம்.
1: நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் எஃப்எம். நேரம் 10:07. இந்த நேரத்தில் எங்களோட பேசுறதுக்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யார் இது?
1: கலா பேசுறேன்.
0: கலா இப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க என்ன கலா?
1: கணவன் ராஜேந்திரன், மகள்கள் தர்மிளா, கோகிலா, சர்மிளா அண்ணா, மற்றது பேர பிள்ளைகள் மற்றும் அண்ணா.
0: சரிங்கம்மா, ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி அண்ணா. நன்றி அண்ணா.
0: நன்றிமா. சரி, இன்னும் ஒரு நேருக்கு அவரையும் சேர்த்துக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். சரி, அவருடைய அழைப்பில் ஏதோ குழப்பம். நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0-1-2-7-5-0-0-1 அல்லது 0-1-2-7-5-1-1-1.

0: நேரம் இரவு 10:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கு பார்க்கலாம். சித்திக் காரியப்பர் வந்திருக்கார், நானும் இணைந்துள்ளே என்று சொல்லியிருக்கார். நன்றி அண்ணா. அதுபோல் வசந்தகுமார் வந்திருக்கார், இனிய இரவு நேர வணக்கம் சமூக கந்தை. பெரிய குரியானிலிருந்து வசந்தகுமார் வந்திருக்கா. முத்து காளிமுத்து வந்திருக்காங்க, ஹாய் அண்ணா இரவு வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதன் குடும்பத்துக்காக அனைவருக்குமாக ஒரு நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லி வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்குமாக ஒரு பாடல் தாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அதுபோல் இனிய இரவு நேர வணக்கம் அண்ணா, நெஞ்சில் நின்றபடி நிகழ்ச்சியோடு நின்றிருக்கின்றேன். ஆரம்பத்தில் இருந்து இதய ரத்தினம் வந்திருக்காங்க. அதுபோல் டிஜே நந்தா சார், நலமா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, இதுபோல் தொண்டமன்னாரிலிருந்து செல்லுசன்னின் சுதன் வந்திருக்காங்க, அன்பான வணக்கம் நானும் வசந்தத்தோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வஜந்தி மாலா வந்திருக்கு, அன்பான இனிய இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான அறிவிப்பாளர் நந்தகுமார் சார், நானும் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு பழைய பாடல்கள் தெரிவு அனைத்தும் அருமை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி. ஸ்மார்ட் மாவட்டத்திலிருந்து நசார் வந்திருக்கார். அதுபோல் முத்தாஜ் வந்திருக்காங்க, அன்பான இரவு நேர வணக்கம் நந்தா சார், பாடல்கள் எல்லாம் சூப்பர், வாழ்த்துக்கள் கொள்ளும்போதுதான் இந்த முத்தாஜ் வேகம் வந்திருக்காங்க. அதுபோல் அன்பான இரவு நேர வணக்கம் பலமை போல் நானும் இருக்கின்றேன், எனக்கு பாடித்தாங்க என்று சொல்லி சிவகுமார் வந்திருக்காங்க. எரல் சந்திரா வந்திருக்காங்க, என்னை மினித்துக் கொண்டு பாடல் ஒன்று தாருங்கள் நம்பிக்கை கிராமத்திலிருந்து எரல் சந்திரா வந்திருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதுக்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், வணக்கம்,
1: ஹலோ வந்திருக்கீங்க அறிவிப்பாளர், வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் மருதமணி அப்துல் நாசிர்.
0: அப்துல் நாசிர், எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமாயிருக்கேன். முத்தான பாடல்கள் அருமையாக.
0: நீங்க யாருக்கா பார்த்து பாடிருக்கீங்க? உள்ளத்தின் கதவுகள் கண்களடா இந்த உறவுக்கு காரணம்.
1: விஜயசங்கர பாடல் அருமையான பாடல்.
0: சரி, யாரோட இருக்காங்க?
1: பாடலை கேட்க இருக்கு. மருதமனை ஜின்னா புகாரி என்றென்றும் பதிஜி, மருதமனை ராபி
0: கொழும்பு 14. சரி, நன்றி
1: நன்றி.

0: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: நடக்கிறது நம்பாச்சு.

0: இதமான இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் இந்த நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இது?
1: சார், தயாளன் சார்.
0: தயாளன், எப்படி இருக்கீங்க சார்?
1: நலமா இருக்கேன் சார். சார், நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கேன் சார். அப்புறம் என்ன பண்றீங்க சார்?
1: சார், இப்ப வீட்டுல கேட்கிறேன் சார்.
0: சருக்கு பாட்டு
1: எப்படியாப்பட்ட பாடல் தந்துக்கிட்டு இருக்கீங்க சார். உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி சார். சார் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க
1: சார்? அன்பு மனைவி ரமாவுக்காகவும், வசந்த கேட்கும் அன்பு நெஞ்சுகளுக்காக என்ன பாடல்காக சரிங்களா சார்?
0: என்ன பாடல் சார்?
1: இந்த மானிட காலெல்லாம் மாறிவிடும், அந்த மலர்களின் ஆசம் எல்லாம் ஒரு மாலைக்குள் வாடிவிடும், நம் காதலின் தீபம் மட்டும்

0: பார்வையிலே
1: நல்லா பாதிக்கப்பட்டிருக்கீங்க.
0: பார்வையை நான் அறிவேன். அந்த பாட்டு தாங்க சார்.
1: நல்லா பாதிக்கப்பட்டிருக்கீங்க என்ன
0: கல்லதாசன்.
1: சரிங்க சார், ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி சார்.
1: நன்றி.

0: நேரம் 10:45 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசியிருக்கான் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் வடமராட்சியின் கருணாவாய் வடக்கு நாச்சிமார் கோயிலடியில இருந்து சின்னத்துறை இலங்கை நாதன்.
0: இலங்கை நாதன், எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமாக இருக்கின்றேன், உங்கள் நலமும் தெரிகின்றது.
0: எப்படி அது?
1: வானொலியை கேட்பதே கூடாத.
0: ஓ, அப்புறம் சொல்லுங்க, பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இலங்கை
1: நாதன் நந்தா கலையகத்தில் இருந்தால் செல்லவா வேண்டும் பாடல்களுக்கு. எனது மாமா சொல்லுவார், நந்தா ஒரு சிறந்த தொகுப்பாளர் என்று. அவர் பாடலை போடும் போது தங்களுக்கு நித்திரை கொள்ள மாட்டாது.
0: சரிங்க, ரொம்ப நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க
1: பாடலை கேட்பதற்கு? எனது இளையம்மாவான தங்கவேல் சின்னப்பிள்ளை, மற்றும் இன்னமொரு இளையம்மா செல்லையா சித்திரம், மற்றும் எனது அம்மா சின்னத்துறை அரியமலர், மற்றும் எனது சகோதரி அக்கா எஸ் டி செல்லம்மா. இவர்களுக்காக உங்கள் தெரிவில் ஒரு பாடலை தாருங்கள்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: நேரம் 10:55 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு நான் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். சரி, அவருடைய அழைப்பில் ஏதோ ஒரு சிக்கல். இன்னும் ஒரு நேரம் இருக்கார். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: பாரூக்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க நல்ல சுகமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன் பாரூக். பாரூக் பிடிச்சிருக்கா பாடல் எல்லாம்?
1: மகன் நஜிபா, நசிகா, பேரன் சாயித், பேத்தி சச்சு, லியானா, அம்பாத்தோட்டை ஜெமிலா, சுலைமான், மருசு, கொழும்பு, மஜீத், முந்தாத்பேகம், மாத்தலை இம்தியாஸ் இருக்கும், அரபாநகர், பரிதா, கல்கவும், ஜின்னாவுக்கும், உங்களுக்கும், வசந்தங்கைக்கும், அனைவருக்கும் நல்ல ஒரு பாட்டு தாங்க.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.
2: கடவுள்

உள்ளத்திலே பூசிவிட்டான், ஊஞ்சலை ஆடவிட்டு உயரத்திலே தங்கிவிட்டான்.

0: பிறக்க வேண்டும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். மலைக்கு வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01212-75-0001 அல்லது 01212-75-1111 நேரம் 11:00 மணி.

தேவாலய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளை, இரண்டு தாய்மார்கள், இரண்டு பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள். பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை. மன்னன் சாலமன் யோசித்தான்,

0: நேரம் 11:09. மேடம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதுக்கு யார் வந்திருக்கான்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். யார் இது?
1: நலமா
0: இருக்கீங்களா சார்? நலமா இருக்கீங்க.
1: நலமாக இருக்கிறோம். எப்படி பாட்டு குடுக்குறீங்க எங்களுக்கு? பிள்ளைங்கள் எல்லாம் சேர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த தாயுடைய பாட்டுகளை கேட்கும் போது எப்படி இருக்குதுங்க சார்? இந்த மாதிரி பாடல்
0: கேட்கும்போது பிடிச்சிருக்கு.
1: நல்லாவே பிடிச்சிருக்கு. நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா 9 மணி இந்த லைன்
0: எடுத்து கிடைக்கல. கிடைச்சது
1: என்ன? இங்க சந்தோஷம் சார். எனக்கு பழைய பாட்டை மறக்கலுமா? இன்னைக்குமே மறக்க இயலாது. அது கேட்டுக்கிட்டே இருக்கலாம்.
0: சரிம்மா, சொல்லுங்க. யாரிடம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: உங்களுக்காகவும் என்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைங்கள், மூதிரி வடிவேலையா, பத்துரை அருள்மொழி, பத்மாமா, உணரகலை தனலட்சுமி, எட்டியாந்தத்தை இருக்கும் தம்பி தயாளன், சமானி, ஆட்டோ விஸ்வநாதன், சோமசெரி ஐயா, குலரத்னம் ஐயா, கம்பாந்தோட்டை ஜெமிலா, மன்சு, சின்னையா, மகாதேவன், எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு எல்லா வசந்த சொந்தங்களுக்காகவும் இதே மாதிரி பாடுங்க.
0: ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி.
0: சரி, இந்த நேரத்தில் இன்னொரு நேர்காரர் அவரை சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். சரி, அவருடைய அழைப்பில் ஏதோ சிக்கல்?

0: மனதுக்கு நெருக்கமான பாடலோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்குன்னு பார்க்கலாம். மொமன் சுலைமான் வந்திருக்க, அன்பான இரவு வணக்கம். நான் கிளனி சுலைமான், வாழ்த்துக்கள், பாடல்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. செல்வத்துறை நந்தகுமார் வந்து அன்பான இரவு நேரம் வணக்கம், பாடல்கள் அருமை, வெள்ளவத்தியில் என்று சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு நேரம் வணக்கம் பட்டியலிருந்து கமலாசன், யசோதா, தச்சுதன், தனிஷியா, யுவனிக்காக ஒரு நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் டிஜே அண்ணா, எப்படி இருக்கிறீங்க அண்ணா, சாப்பிட்டீங்களா? உங்களுக்கும் எனக்கும் டிலு அண்ணாவுக்காகவும் மம்மி அண்ணா அம்மம்மா மூர்த்தி மாமாவுக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படி சொல்லிங்க. வசந்தத்தின் எமது குட்டி தேஜா வந்திருக்காங்க, வசந்தகுமார் வந்திருக்காங்க. அதுபோல் புலனர்வில் இருந்து ராதாகிருஷ்ணன் வந்திருக்காங்க, அருமையான பாடல்கள்னா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல் நித்யகலா வந்திருக்காங்க, இது நான் முதல் தடவையாக பேசுகின்றேன், அருமையான பாடல்கள் கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, எங்களையும் சேர்த்துக்கொண்டு நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதுக்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
0: நல்ல சுகமா இருக்கு அப்பா, எப்படி இருக்கீங்க?
1: மற்றும் எனது அன்பு மகனும் வசந்தும் பாடலும் இன்னையா மகாதீரன் ராஜலட்சுமிமா கையிலக்கலா மற்றும் மாணிக்கா ஜெயக்குமரன் ஜெயக்கோட்டும் என அன்பு சகோதரன் காங்கிரசின் குடும்பத்துக்காகவும் மற்றும் மகத்து
0: உலகத்துக்கான சரி நல்லா இருக்க. நன்றிப்பா.
1: நன்றி நன்றி மகன்.
0: சரி, இந்த நேரத்தில் இன்னும் ஒரு நேர் இருக்கார். வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் சார், நான் தோப்பூர் செல்வனார் மொய்தீன்.
0: மொய்தீன் எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
0: பாட்டு?
2: நன்றி.
3: நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை.

வாழும் இசையின் இனிய நொடிகள் மெல்லிசையும் மெருகான வரிகள் பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால

0: சுகமானது.
1: கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே.
0: நமது சொந்தம் வசந்தம் FM 102.6. 102.8.

0: நன்றி கட்ட மகனை விட நாய்கள் மேலடா. நாய்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரி, நேரம் 11:32. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்றபடி நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் உங்களோட பேசுவதுக்கு யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் ராகமையிலிருந்து அரசரத்னம்.
0: அரசரத்னம், எப்படி இருக்கிறீங்க?
1: சுகமா இருக்கு சார்.
0: சரி, அரசரத்னத்துக்கு பாடலாம் பிடித்திருக்கா? அரசரத்னம்
1: மிகவும் நல்ல பாடல்கள் ஒலிபரப்பு கொண்டு இருக்கின்றது.
0: சரி, ரொம்ப நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க அரசரத்னம் பாட்டு கேட்க?
1: என்னுடைய மனைவி ரோஜா, மகள் வந்து ஜெயனி உபேக்ஷா, மகன் வந்து தனுஷ்க கோவிந்த, மற்றும் மோதூர் பெருவழி அனைத்து உறவுகளுக்காகவும் வசந்த கேட்கும் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் கேட்போம்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: ரைட், ரொம்ப நன்றி.
0: இந்த நேரத்தில் கினியாவில் இருந்து கவிஞர் அமீர் அலி வந்திருந்தார் நண்பர். இப்ப மாபோலையில் சத்தமாக பாடல் கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கார், அவருக்கும் நன்றி. சரி, நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-7705001 அல்லது 0312-7511.

0: நீங்கள் கேட்கின்றது 102.6 102.8 வசந்தமே நேரம். இரவு 11:40. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கான பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் நந்தன், ஹனிஃபா
0: எப்படி இருக்கிறீங்க?
1: உங்களுக்காகவேண்டியும் அனைத்து நேரங்களுக்காகவேண்டியும்
0: வணக்கம். வணக்கம் யாரு?
2: ஹலோ.
0: வணக்கம் யார்? யாரு?
2: நான் கொஞ்சம்
0: ரஷீதா கான். எப்படி இருக்கீங்க?
2: நலமாக இருக்கேன்.
0: என்ன பண்ணீங்க? நலமா இருக்கேன் ரஷீதா கான். சொல்லுங்க, உங்களுக்கு பாடல் எல்லாம் பிடிச்சிருக்கா?
2: அருமையான பாடல்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க ரஷீதா கான்?
2: என்ன
0: பாட்டு? சரி, நன்றி
2: நன்றி வணக்கம்.

0: நேரம் 11:48. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் உங்களோட பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: ஓட்டமாடி அப்துல் கரீம்.
0: அப்துல் கரீம், எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க? ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. என்ன?
1: நான்
0: ஓ எப்பயுமே வந்துருவீங்கன்னா வீட்டை பாட்டு கேட்டுக்கோ.
1: அன்றாபுரம் போயிட்டு
0: சரி. அப்துல் கரீம் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
1: மனைவி, பிள்ளைகள், பசங்க, சாப்பிட்டீங்களா சார்?
0: இனிமே தான் கரீம்.
1: நான் இப்ப சாப்பிட போறேன். நீங்க சாப்பிட கூட நான் சாப்பிடுவேன்.
0: சரி, எனக்கும் சேர்த்து சாப்பிடுங்க.
1: அப்படி இல்ல சார், நீங்க வரது சாப்பிடுறது
0: ஒரு நாளைக்கு வரும். நன்றி.
1: எங்க பேர் வாரிங்க?
0: சரிங்க, நன்றி.
1: நன்றி சார். நன்றி சார். வணக்கம்.

0: நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இறுதி நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: நான் திருவண்ணாமலை யோகராணி.
0: யோகராணி எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி?
0: நலமா இருக்கேன் யோகராணி. யோகராணி சொல்லுங்க, யாரெல்லாம் சேர்த்துக்கொள்ள போறீங்க?
1: அனைவருக்கும் உங்களுக்கு நாங்க சரியான.
0: ஹலோ. சரி, அவருடைய அழைப்பில் இருக்கிறேன். இன்னொரு நேருக்கார். வணக்கம்.
2: வணக்கம் நந்தா. வணக்கம்.
0: வணக்கம். சைக்கிள் கடை கபூர், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு நந்தா. வந்து போட்டு கொண்டு
0: இறுதி நேரம் வந்திருக்கீங்களா? நான் பாடலாம் பிடிச்சிருந்ததா உங்களுக்கு?
2: நல்ல பாடம்.
0: சரி, அப்புறம் கபூர் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
2: இந்த மூத்தவர் கமிஜி, அமிஜி, அப்புறம் ரசி, நலிக்கணி, அக்ரபட்டு, நைஜர், தோப்பூர், தனிவா.
0: சரி, நன்றி.
2: நன்றி, நன்றி, நன்றி.
0: சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருங்கள் வசந்தத்தோடு. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் நண்பன் டிஜே நந்தா. நன்றி நேயர்களே.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM அண்ணாமலை.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.

0: விஷயத்தை மறந்துட்டேன். நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பீஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறது முடிக்கிறதால் சார் என்னுடைய பழக்கம்.
1: 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: நாடு முழுவதும் 102.8 வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: வயிற்றுல கான் கோழி ஒன்னு கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்.

எஃப்எம் 102.6 102.8 கொஞ்சம் தமிழன் தமிழ் நெஞ்சங்கள் மனதில்.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: சில நேரம் நமக்கே தெரியாம மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு ஒரு பிரச்சனை மாதிரியே தெரியும். மனசுல ஒரு தெளிவில்லை, சோர்வு, இந்த மாதிரி பல நேரங்கள்ல எல்லாரும் மாட்டிக்கிட்டு அவசரப்படுவோம். அப்படி இருக்கிறீங்களா நீங்க? உங்களுக்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன். நேரா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. அங்க துர்க்கையினுடைய சந்நிதி கண்டிப்பா இருக்கும். அந்த துர்க்கையினுடைய சந்நிதிக்கு போயிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. ஏத்திட்டு அந்த துர்க்கைய மனசார வேண்டிக்கோங்க. என் மனசுல இருக்கிற இந்த கவலை, இனம் புரியாத ஒரு நடுக்கம் எனக்கு நீங்கணும் அப்படின்னு துர்க்கை கிட்ட உருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வாங்க. கோயிலை விட்டு வெளியே வரும்போதே உங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பலம் வந்த மாதிரி கண்டிப்பா நீங்க உணர்வீங்க.

நேர்கள் அனைவருக்கும் ஒரு புத்தம்புதிய ஒரு புதிய நாளின் காலை பொழுதின் வணக்கங்கள். இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இணைந்திருக்க போகின்றோம் இப்பொழுது முதல் விடுகள் நிகழ்ச்சியோடு உங்கள் வசந்தத்தோடு இணைந்து. இன்று ஒரு புதிய ஒரு மாதத்தின் புதிய ஒரு நாள் ஆரம்பமாக இருக்கின்றது. ஜூன் மாதம் முதலாம் தேதி திங்கட்கிழமை ஒரு அதிகாலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு புத்தம்புதிய ஒரு புதிய நாளின் ஆரம்பத்தில் இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இந்த நாளில் நல்ல பல விஷயங்களில் ஈடுபட போகின்ற, அதே போல திருமண பந்தத்தில் இணைகின்ற, திருமண பந்தத்தை கொண்டாடுகின்ற, பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அத்தனை எங்களுடைய அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடங்கும் விடியல் நிகழ்ச்சியோடு உங்களுடைய நல்ல பல விஷயங்கள், வாழ்த்துக்கள் எல்லாவற்றையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அழைப்பின் மூலமாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அதே போல ஃபேஸ்புக் ஊடாக இணைந்து உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் விடியல் நிகழ்ச்சியோடு. நேரம் இப்பொழுது முதல் அதிகாலை 5:04 கொண்டிருக்கின்றது. அழைப்பை படுத்துங்க 0111 2775 0001. அதே போல 0111 2775 0001 கழிப்பை படுத்தலாம். ஃபேஸ்புக் ஊடாக அமைந்து உங்களுடைய வாழ்த்துக்களை தொடர்ச்சியாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது விடியல் நிகழ்ச்சி.

நேற்று பாடல் அது காதலர் தினம் திரைப்படத்துக்காக ஏ ரஹ்மானின் இசையில் வந்திருந்தது. கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியுடன். நேரம் அதிகாலை 5:16 நிமிடமாக கொண்டிருக்கின்றது. உங்களுடைய நல்ல பல விஷயங்கள், அதே போல நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளோடு இந்த நாள் உங்களுக்கு ஆரம்பமாக வேண்டும். ஆரோக்கியமான ஒரு புத்துணர்ச்சியான ஒரு புதிய ஒரு காலை பொழுதோடு பறந்து கொண்டிருக்கின்றோம். சுறுசுறுப்பான ஒரு காலை பொழுதாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று மீண்டும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்து கொள்கின்றோம். உங்களுடைய வாழ்த்துக்களோடு தொடர்ந்தும் பயணிக்கலாம். விடுதல் நிகழ்ச்சியோடு ஃபேஸ்புக் ஊடாகவும் இணைந்து கொள்ளலாம். அழைப்பின் மூலமாகவும் பகிர்ந்து உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இனிய காலை பொழுது வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு விடுதல் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கேன் சொல்லி இந்துக்கலை அரசு வந்திருக்கிறாரு. அன்பான இனிய காலை வணக்கம் சகோதரி, நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ஹட்டன் தங்க சுந்தரம் இணைந்து சொல்லிருக்கிறாங்க. கொஸ்லாந்தே கிருஷ்ணகாந்தி, அன்பான காலை வணக்கம் நிகழ்ச்சியில் நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. இதே போன்று பருத்து துறையிலிருந்து அருள்மொழியும் இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. அன்பான இனிய காலை வணக்கம் சகோதரி, நானும் விடிகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். அன்பான உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் அனைவருக்கும் இனிய நாள் அகமிய அப்படின்னு சொல்லிட்டு லிந்துலேயல் ஜென் ஸ்ரீதாஸ் சொல்லிருக்கிறாரு. இதே போல வளமை போன்று குறிஞ்சாதனை அசுரத்தின் நூல்ஜஹான் நண்பர் எல்லாரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாகவும் சொல்லிருக்கிறாங்க. ஹாய் ஜியார், இனிப்பான இன்பகரமான காலை வணக்கம். விடிகள் நிகழ்ச்சியோடு அம்மா குழந்தை அப்பா செல்வதுரை, மாமி தெய்வானி, மனைவி நிர்மலா தேவி, மகன் பவன்ராஜ், மகள் துஷ்யந்தினி, லிதுர்ஷன் அனைவரும் இணைந்துள்ளம் வட்டக்கூட விமலேந்திரன் சொல்லிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சகோதரி, இன்றைய நாள் நலமாக அமைந்திட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சண்முகநாதன் கலக்க வந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் நம்பிக்கை கிராமம் ஹரல் சந்திராவும் இணைந்து சொல்லிருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றும் தொடர்ந்து இணைந்திருக்கலாம் நிகழ்ச்சியோடு.